ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இசையமதம். இசையமதத்தில் தொடர்ச்சியாக அடுத்த ஒரு பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசையமுதம். இசையமுதத்தின் தொடர்ச்சியாக திருவிளையாடல் படத்திலிருந்து ஒரு பாடல்.

ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜி

நேரம் 5:50. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசையமதம். இசையமதத்தில் தொடர்ச்சியாக ராஜகாளியம்மன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேரம் 5:55. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசையமதம். இசையமதத்தின் நிறைவு பாடலாக இதோ பாளையத்தம்மன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குநர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 5:59. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைத்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் இலவச வேட்டை சேலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்தார்.

தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவைக்கு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90 மேற்பட்டோர் காயமடைந்தனர். மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரிட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இருவரும் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:02. தொடர்வது சேவை செய்திகள். இன்றைய சேவை செய்தி: விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மையத்தில் எஸ்எஸ்சி சிஜிஎல் CBT 1 தேர்வுக்கான இலவச பயிற்சி வகுப்பு நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிலை வழிகாட்டு மையத்தில் செயல்படும் தன்னார்வ பயிலும் வட்டம் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது. தினசரி வகுப்புகள் 10/6/2026 புதன்கிழமை முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மைய அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள studycirclevnr@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் விவரங்களை அனுப்புங்கள். நேரடியாக தெரிந்து கொள்ள விருதுநகர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டி மையத்திற்கு நேரடியாக சென்று தங்கள் விருப்பத்தை தெரிவிக்கலாம். நேரம் 6:04. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

இந்து மகா சமுத்திர கடற்கரை வழியாக இலங்கை சென்றடைவதாக பிளாஸ் ஒன் எனும் ஆராய்ச்சி இதழ் தெரிவிக்கின்றது. ஆதி மனித இனப்பரவல் இலங்கையை பயணப்பாதையாக மாற்றிக்கொண்டது உறுதியாகின்றது. பல்லாயிரக்கணக்கான அன்னையரிடமிருந்து மட்டுமே குழந்தைகளுக்கு கடத்தப்படும் டிஎன்ஏ மரபணு சோதனைகள் வியப்புக்குரிய உண்மைகளை தெரிவிக்கின்றன. தெற்காசிய துணைக்கண்டத்தில் நவீன மனித இனம் கால்வதித்து சற்றொப்ப 57,000 ஆண்டுகள் கடந்துள்ளன. இந்த உலகம் நேற்று வரை கண்டிராத ஒன்று இன்று நம்மிடமிருந்து பிறக்கட்டும் எனும் இயல்பான உள்ளுணர்வு

0: வியப்புக்குரிய உண்மைகளை தெரிவிக்கின்றன. தெற்காசிய துணைக்கண்டத்தில் நவீன மனித இனம் கால்வதித்து சற்றப்ப 57,000 ஆண்டுகள் கடந்துள்ளன. இந்த உலகம் நேற்று வரை கண்டிராத ஒன்று இன்று நம்மிடமிருந்து பிறக்கட்டும் எனும் இயல்பான உள்ளுணர்வு தூண்டலால் மனித இனம் செயலூக்கியாக செயற்படுகின்றது. தனது இருப்பினை தக்க வைத்து நிலைநிறுத்தி பரவலாக்கும் தன்மையே மனித இனத்தின் தத்துவமாகும். எந்த ஒரு மனிதரும் குறைபாடற்று முழு நிறைவாக வாழும்போது அதே வழிமுறையில் அவர் நேசிக்கப்படுவார் என்பது அலனிஸ் மொரிஸ்செட்டில் என்பவரின் கூற்றாகும். பாசத்தின் மூலமே எல்லாம் பரிணமிப்பது மானுடத்தின் மேன்மையாகும். பழக்கம் வழக்கமாகி வழக்கமே வாழ்க்கையாகும் போது திறன் மேம்பாட்டு இயல்பாக எழுகின்றது. மற்றபடி திறன் என்பது ஒரு அசாத்திய நிலை அல்ல என்பது அரிஸ்டாட்டிலின் கருத்தாகும். அயல்நாட்டுக்குள் நுழையவே தடை விதிக்கப்பட்ட மனிதரெல்லாம் அந்நிய செலாவணி ஈட்டித்தரும் பன்னாட்டு நிறுவனங்களை பெருமைப்படுத்துவது விடாமுயற்சியும் தடைகளை தாண்டும் தன்மையும் ஆகும். பிரபஞ்சத்தை இயக்கும் பேராற்றல் தனது படைப்புகளை காக்கும் கடமையை இயல்பாகவே சரியாக செய்யும் நற்பண்பு நிறைந்தது. எனவே மனிதர் தமது கடமையை பலன்பாராது செய்வனே செய்திட வேண்டும். அவரவர் வாய்ப்பு வசதிகளுக்கேற்பவும் குறைகூறாதும் காற்பின்றியும் செய்யும் தொழிலே தெய்வம் என்பதை நெஞ்சில் நிறுத்தியும் செயல்பட்டால் உரியவை கிடைக்கும். பலன் எதிர்பார்த்து விட்டால் அது வணிகமாக உருவெடுத்து தயவு தாட்சண்யம் ஒழுங்கு போன்றவை மறைந்து செயல் சிறப்பிழந்துவிடும். ஆரோக்கியமான சூழலையும் நல்ல மனப்பான்மையையும் கைவசப்படுத்தி கொண்டால் செயலில் 85 விழுக்காடு வெற்றி பெற முடியும் என்பது அறிவியல் கணிப்பு. தனிப்பட்ட மனிதரின் செயல்பாட்டு திறனை கொண்டுதான் சமுதாய அமைப்பின் ஆரோக்கியம் குடியாட்சியில் அளவிடப்படுகின்றது என்கின்றார் தோர்க்கே விலோ என்பார். எப்போதும் நல்ல செயல்களை மட்டுமே செய்திட நம்மை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் பழக்கம் இயற்கையை விட 10 மடங்கு ஆற்றல் வாய்ந்தது என்கிறார் வெல்லிங்டன். ஒவ்வொரு செயலும் மூளையில் பாதை போட்டு பதிவு செய்து விடுவதால் செய்ததையே மீண்டும் மீண்டும் செய்வதற்கான உணர்ச்சி தூண்டல் ஏற்படுவதாக உளவியல் உறுதி கூறுகிறது. எனவே நாளொன்றுக்கு ஒரு நல்ல கருத்தையாவது கையில் எடுத்துக்கொண்டு அதை பின்பற்றுவதையும் பரப்புவதையும் கோட்பாடாக கொள்வோம். அரிதாக பெற்றுள்ள பிறவியை சரியாக பயன்படுத்தி மனித மாண்பினை காப்போம். வாய்க்கும் வாய்ப்புகளை வகையாக பயன்படுத்தி இயன்றமைக்கும் ஒருபடி உயர்வாக பிரபஞ்சத்தை தூக்கி நிறுத்தும் புனித பணியை தொய்வின்றி தொடருவோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் நா முத்தையா அவர்கள்.

0: ராணி விசேஷத்து கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எது வரனாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: ஒரு காபி போடு.
2: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: நேரம் 6:16. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்றைய நாளை உற்சாகமா நம்பிக்கையோட தொடங்குங்க. எல்லாமே வெற்றி தான். இன்றைய புதிய கலை நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது நான், சூர்யா.

0: 1990 ஜூலை 3 ஐக்கிய அமெரிக்காவின் 43 மாநிலமாக இணைந்தது.
1: 2006 ஜூலை 3 பூமியிலிருந்து 432,308 கிலோமீட்டர் தூரத்தில் 2004 XB14 என்ற சிறுகோள் பறந்தது கண்டுபிடிக்கப்பட்டது.
0: தென்னிந்திய திரைப்பட நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என அறியப்பட்ட எஸ் வி ரங்காராவ் அவர்களினுடைய பிறந்த தினம் 1918 ஜூலை 3.
1: தமிழக திரைப்பட இசையமைப்பாளர், வயலின் கலைஞர் டி ஆர் பாப்பா அவர்களின் பிறந்த தினம் 1923 ஜூலை 3.
0: கர்நாடக இசை பாடகர் எம் எல் வசந்தகுமாரி அவர்களினுடைய பிறந்த தினம் 1928 ஜூலை 3.
1: தமிழ் திரைப்பட நாடக நடிகரும் பாடகருமான எஸ் வி சுப்பையா பாகவதர் அவர்களின் நினைவு தினம் 1954 ஜூலை 3. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

0: ஜூலை 3 இந்நாளின் சிறப்பு. கனடாவின் கெபெக் மாகாணத்தின் தலைநகரமும் 2 மிகப்பெரிய நகரமுமான கியூபெக் நகரம் 1608 ஜூலை 3 உருவாக்கப்பட்டது.
1: தென் பசிபிக் பெருங்கடலில் இருக்கும் 4 தீவு தொகுதியான பிட்கன் தீவுகள் 1767 ஜூலை 3 கண்டுபிடிக்கப்பட்டது. ஐடஹோ என்ற மாநிலம் 1800

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். புதிய காலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக இன்று நம் பண்பலையில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளாக கேட்கலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாக தொடர்ந்து காலை 6:30 சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள், 6:35 இன்று ஓர் செய்தி ஒரு சொல் கேளு அறிவிப்புகளை தொடர்ந்து தொழில் முனைவோரும் வேளாண் உற்பத்தியாளர் சங்கமும் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ண வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி விரிவுரையாளர் இ சங்கரதாஸ் அவர்கள் தரும் தகவல்கள். மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக 6:55 பூந்தளிர், காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக காந்தி அஞ்சலி பகுதி 53, 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இந்நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி ஸ்ரீ ராஜ கணபதி திருக்கோவில் நிகழ்ச்சி பற்றிய தகவல்கள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள் காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்ந்து கேட்கலாம். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:00 செய்திச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மனம் விரும்பிய புத்தமுதிய விருப்ப பாடல்களோடு, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரையிசை, 9:00 செய்திச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக, 9:02 ஜெயடம் வீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, காலை 10:00 செய்திச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப கணங்களில் இன்று என் விருப்பமாக, 10:30 ஒரு பட பாடல்கள், காலை 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் உயிர் காக்கும் உன்னத பணி பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் சகா அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஆர் பி பரிமலாதேவி. நண்பகல் 12:00 சிநேகிதிய, 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 சிநேகிதியை தொடர்ந்து கேட்கலாம். பிற்பகல் 1:00 வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 பாரதியார் பாடல். பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 தெம்மாங்கு பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலையின் ஆட்டக்களம், 5:00 செய்திச்சிருக்கும் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6:00 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 விலக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சி நேரமும், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 அந்திப்பூக்கள், 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி சி மூர்த்தி அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக, 7:32 பாட்டு இது ஹிட்டு தொடர்ந்து கேட்கலாம். இரவு 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 இலக்கிய உலா. இன்று காவிய தலைவர்களின் தன்னம்பிக்கை சிறப்புரை வழங்குகிறார் சித்ரா கணபதி அவர்கள். இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சுடர், 9:30 காற்றில் வரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, இரவு 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12 மணியிலிருந்து காலை 4:44 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சலாக கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் புதிய காலை

0: அழித்து பதையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பதையைகள்
1: அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பதையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பதையைகள்

0: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
1: இல்லனே, கையில் அடிபட்டு மனலாச்சு, என்ன பண்றதுனே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பார்க்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
0: மீனாட்சி, பிரமாதம்.
3: என்ன
0: சொல்றேன், முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
5: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.
6: நீர் பாதுகாப்பு நாளைய வாழ்வின் அடித்தளமாகும். நீரின்றி அமையாது உலகு என்ற திருவள்ளுவரின் அமர வாக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கூறப்பட்டிருந்தாலும் அதன் உண்மை இன்று மிகவும் ஆழமாக புரிகிறது. மனிதன் உணவு இல்லாமல் சில நாட்கள் வாழ முடியும், ஆனால் தண்ணீர் இல்லாமல் சில நாட்களுக்கு மேல் வாழ முடியாது. உயிர்களின் வாழ்வாதாரமாக இருப்பது நீரே. பூமியின் பெரும்பகுதி நீரால் சூழப்பட்டிருந்தாலும் அதில் பெரும்பாலானது கடல் நீராகும். குடிநீராக பயன்படுத்தக்கூடிய நீரின் அளவு மிகவும் குறைவு. அந்த அரிய வளத்தையே நாம் அலட்சியமாக வீணடித்து வருகிறோம் என்பது

0: வருத்தத்திற்குரிய விஷயமாகும். ஒரு காலத்தில் நம் கிராமங்களில் குளங்கள், ஏரிகள், கிணறுகள் நிரம்பி வழிந்தன. இன்று பல நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகளாலும் பராமரிப்பின்மையாலும் மறைந்து வருகின்றன. மழை காலத்தில் வெள்ளம் ஏற்படுவதும் கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதும் இதன் விளைவுகளாகும். திருக்குறள் கூறுகிறது, நீரின்றி அமையாது உலகின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு, நீர் இல்லாமல் உலகம் இயங்காது, மழை இல்லாமல் நீர் கிடைக்காது என்பதே இதன் பொருள். எனவே மழையையும் நீரையும் பாதுகாப்பது நமது முதன்மை கடமையாகும். இன்று நகரங்களில் பல குடும்பங்கள் குடிநீருக்காக விலை கொடுத்து வாங்குகின்றன. சில பகுதிகளில் மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தண்ணீர் எடுத்து வருகின்றனர். இந்த நிலைமை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. அது தண்ணீரின் மதிப்பை தட்டுப்பாடு வந்த பிறகல்ல, கிடைக்கும் போதே உணர வேண்டும் என்பதாகும். நாம் அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவு தண்ணீரை வீணாக்குகிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். பல் துளக்கும் போது குழாயை திறந்து விடுவது, வாகனங்களை அதிக தண்ணீரால் கழுவுவது, தேவையில்லாமல் நீரை பயன்படுத்துவது போன்ற பழக்கங்கள் மிகப்பெரிய வீணடிப்புகளாகும். ஒரு சொட்டு நீரின் மதிப்பு பற்றி ஒரு சிந்தனை வரி. தாகம் எடுக்கும் வரை தண்ணீரின் அருமை தெரியாது. இது வெறும் பழமொழி அல்ல, வாழ்க்கை உண்மை. நீர் பாதுகாப்பில் மழைநீர் சேகரிப்பு மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. மழையாக பெய்யும் நீரின் பெரும்பகுதி கடலுக்கு சென்று விடுகிறது. அந்த நீரை சேமித்தால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும். கிணறுகள் மற்றும் ஆழ்துறை கிணறுகளில் நீர் கிடைக்கும். தமிழ்நாட்டில் பல இடங்களில் மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு உள்ளன. இதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. இது நமக்கு நம்பிக்கை அளிக்கும் செய்தியாகும். நீர் பாதுகாப்பு என்பது அரசின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். வீட்டில் கசிவு உள்ள குழாய்களை சரி செய்தல், தேவையான அளவு மட்டுமே தண்ணீரை பயன்படுத்துதல், மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை உருவாக்குதல் போன்ற செயல்கள் அனைவராலும் செய்யக்கூடியவை. விவசாயமும் நீருடன் நேரடியாக தொடர்புடையது. உழவன் உலகின் முதுகெலும்பு என்று நாம் கூறுகிறோம். ஆனால் நீர் இல்லாமல் விவசாயம் சாத்தியமில்லை. எனவே நீரை பாதுகாப்பது உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது. ஒரு சிறிய கவிதை, நீரை காப்போம் வாழ்வை காப்போம், நீரை சேமிப்போம் நாளை சேமிப்போம், சொட்டு சொட்டாய் சேரும் தண்ணீர் தலைமுறைகளை வாழ வைக்கும் செல்வம். இந்த கவிதை நீர் பாதுகாப்பின் அவசியத்தை எளிமையாக எடுத்துரைக்கிறது. மக்களாகிய நாமும் இதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும். பள்ளியில் தண்ணீரை வீணாக்காமல் இருக்கலாம், வீடுகளில் சொட்டு சொட்டாக விழுகும் நீரை சேமிக்கலாம், நண்பர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம், வீட்டில் மழைநீரின் சேகரிப்பின் அவசியத்தை எடுத்துரைக்கலாம். இன்று நாம் செய்யும் சிறிய செயல்கள் நாளைய தலைமுறைக்கு பெரிய நன்மைகளை அளிக்கும். ஏனெனில் நீர் என்பது ஒரு பொருள் அல்ல, அது உயிரின் அடிப்படை. ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி, நாம் இன்று தண்ணீரை வீணாக்கினால் நாளை நம் பிள்ளைகள் எந்த வளத்தை நம்பி வாழ்வார்கள்? எனவே நீரை பயன்படுத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் அதன் மதிப்பை உணர வேண்டும். தண்ணீர் என்பது நமக்கு தந்த அரிய பரிசு. அந்த பரிசை பாதுகாப்பது நமது பொறுப்பு. நிறைவாக, தங்கத்தை இழந்தால் மீண்டும் வாங்கலாம், ஆனால் நீரை இழந்தால் வாழ்க்கையை இழக்க நேரிடும் என்ற உண்மையை மனதில் கொண்டு நீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். மழைநீரை சேமிப்போம், நீர்நிலைகளை பாதுகாப்போம். நீரை பாதுகாப்போம், எதிர்காலத்தை பாதுகாப்போம், வாழ்வின் அடித்தளத்தை வலுப்படுத்துவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்கியவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.

0: நேரம் 6:35. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று பராபவ வருடம் ஆணி மாதம் 19 வெள்ளிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர் என்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களை, மகசூல் தரும் வம்பன் 12 உளுந்து ரகம் பற்றிய தகவல்கள் அறிந்து கொள்ளலாம். தமிழ்நாடு வேளாண் பல்கலை 2025 வெளியிட்ட புதிய உளுந்து ரகம்தான் வம்பன் 12. இது 75 முதல் 80 நாட்களில் அறுவடையாகும். மானாவாரி இரவை சாகுபடிக்கு ஏற்றது. ஆடி, புரட்டாசி, சித்திரை பட்டங்களில் விதைக்கலாம். சம்பா பருவத்தில் நெல் அறுவடையான பின் நெல் தரிசில் விதைத்து மகசூல் எடுக்கலாம். மற்ற உளுந்து ரகங்களுடன் ஒப்பிடும்போது வம்பன் 12 ரகம் நெல் தரிசு சாகுபடியில் ஹெக்டேருக்கு

0: 850 கிலோ வரை கிடைக்கும். மஞ்சள் தேமல், இலை நெளிவு மற்றும் சாம்பல் நோய்களுக்கு எதிர்ப்பு திறனுடையது இந்த ரகம். மேலும் வெள்ளை ஈ காய்த்துளைப்பான் பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. இரவை பாசனத்தில் தமிழகம் முழுவதும் பயிரிடலாம். நெல் தரிசு சாகுபடியில் காவிரி தாமிரபரணி ஆற்றுப்பகுதி ஏற்றது. இது ஒளி உணரா திறனுடையது. வெப்பம் வறட்சி தாங்கி வளரும். நீண்ட காய்கள் உடையது. மற்ற உளுந்து ரக காய்களில் அதிகபட்சம் 5 விதைகள் தான் இருக்கும். இந்த ரக காய்களில் 9 விதைகள் வரை இருக்கும். அதிக மாவு பொங்கும் தன்மையுடையது. 500 கிராம் தானியத்தில் 2.5 லிட்டர் அளவு கிடைக்கும். இவ்வாறு மதுரை வேளாண் அறிவியல் நிலைய பயிர் இனப்பெருக்கவியல் துறை பேராசிரியர் தெரிவிக்கின்றார். கூடுதல் மகசூலுக்கு நாட்டு ரக பீட்ரூட் கொய்யா நம்மூர் கோடை வெயில் மற்றும் மழைக்கு ஏற்றவாறு குளிர் மற்றும் வறட்சியான பிரதேசங்களில் விளையும். அந்த வரிசையில் வயலில் நாட்டு ரக பீட்ரூட் கொய்யா நடவு செய்ய சிறந்தது. ஒட்டுக்கட்டிய மரக்கன்றுகளாக சாகுபடி செய்யும் போது 3 ஆண்டுகளில் மகசூல் கொடுக்க தொடங்கிவிடும். இந்த கொய்யா மரக்கன்றுகளுக்கு காற்றோட்டமான நல்ல இடைவெளி வடிகால் வசதி கொடுக்க வேண்டும். அப்போதுதான் கொய்யா மரத்தில் காய்பிடிப்பு நன்றாக இருக்கும். இந்த நாட்டு ரக கொய்யா பழத்தின் இனிப்பு நாட்டு பாதாம் பழத்தின் சுவை போல இருக்கும். இனிப்பு குறைவாக இருந்தாலும் நீரிழிவு நோய்க்கு உகந்தது என்பதால் அதிக விலை கொடுத்து வாங்கவும் மக்கள் தயக்கம் காட்டுவதில்லை. இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் தொழில் முனைவோரும் விவசாய உற்பத்தியாளர் சங்கமும் குறித்த தகவல்கள் வழங்குகிறார் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி விரிவுரையாளர் ஈ சங்கரதாஸ் அவர்கள்.
1: முதலில் விவசாய தொழில் முனைவோன்மை என்றால் என்ன? விவசாய தொழில் முனைவோன்மை என்பது விவசாயத் துறையில் வணிக திறன்களை பயன்படுத்துவது என்று அர்த்தம். வணிக திறன்கள் என்றால் என்ன? ஒரு பொருளை உற்பத்தி செய்து ரா மெட்டீரியல் ஒரு மூலப்பொருட்களாக விற்பனை செய்வது மட்டுமல்ல, அதை மதிப்பு கூட்டுதல். எடுத்துக்காட்டாக ஒரு அரிசியை ஒரு மாவாக மாற்றி இல்லை ஒரு மதிப்பு கூட்ட பொருள், அதாவது வேல்யூ அடிஷன் சொல்லுவாங்க. அப்படி ஒரு பொருளாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது மூலமாக அதோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும், அதோட விலையும் அதிகமாகும். அதனால் அந்த விவசாயிக்கான லாபமும் அதிகமாகும். விவசாய தொழில் முனைவின் முக்கியத்துவம் என்ன? விவசாய தொழில் முனைவன்மை விவசாயிகளுக்கு அதிரடியான வருமானத்தை பெற்று கொடுக்கின்றது. புதிய சந்தைகளில் நுழைந்து அதிக வருமானம் சம்பாதிக்க புதிய தொழில்நுட்பங்களை பின்பற்றி விவசாய புதிய வாய்ப்புகளை பயன்படுத்த முடியும். இதன் மூலம் உற்பத்தி மற்றும் விற்பனை முறை அதிகரித்து வேளாண்மையில் சமூக நன்மைகள் ஏற்படும். விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகள் என்றால் என்ன? FPO அதாவது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் என்பது பல விவசாயிகள் ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி சந்தையில் உள்ள பங்கு வலுவூட்டுவது. இவை விவசாயிகளுக்கு தரமான உற்பத்தி விற்பனை மற்றும் சந்தையில் உள்ள நிலைகளை மேம்படுத்த உதவுகின்றது. விவசாய உற்பத்தியாளர் சங்கங்கள் இணைந்து விவசாயிகள் தங்களது உற்பத்தி பொருட்களை நேரடியாக சந்தையில் விற்பனை செய்து அதிகமான லாபம் பெற முடியும். தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் 500க்கு மேற்பட்ட விவசாய உற்பத்தியாளர் சங்கங்கள் உள்ளன. விவசாயிகள் கூட்டாக பணியாற்றி மூலப்பொருட்கள் வாங்குதல், புதிய தொழில்நுட்பம் மற்றும் பயிர் முறைகள் பற்றி தகவல்களை பரிமாறிக்கொள்வதில் இதெல்லாம் உதவுகின்றன. FPOக்கள் இப்போது விவசாயிகளுக்கு மகத்தான நன்மையை தருகின்றன. உதாரணமாக மத்திய வரி இல்லாமல் விற்பனை செய்து நல்ல விலை பெற முடியும். தமிழ்நாட்டில் பல வெற்றிகரமான விவசாய உற்பத்தியாளர் சங்கங்கள் உண்டு. இவை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அரசு திட்டங்களையும் பயன்படுத்த முடியும். உதாரணமாக தமிழ்நாடு விவசாய வணிக மற்றும் கிராமப்புற முன்னேற்றம் டான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாய தொழில் முனைவர்களுக்கு உதவுகிறது. அடுத்தது விவசாய உற்பத்தியாளர் சங்கங்கள் பதியப்படுவது எப்படி? முதலில் கூட்டமைப்பின் உறுப்பினர்களை விவசாய பெருமக்கள் அல்லது அதை நிறுவனம் என்று நினைப்பவர்கள் ஒன்று கூட வேண்டும். அதன் பின் உறுப்பினர்கள் விவசாய பெருமக்களை அதில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் 20லிருந்து அதிகபட்சம் 100 வரை உள்ள விவசாயிகளை அதில் இணைத்துக் கொள்ள வேண்டும். அமைப்பின் சட்டப்பூர்வமான பதிவு என்றால் கம்பெனி ஆக்ட் கீழே FPO பதியப்படும். செக்ஷன் 8 கீழே FPO அமைப்பின் பதிவு செய்ய அந்த அமைப்பு இந்தியா அல்லது மாநிலத்தில் உள்ள ஏதாவது ஒரு மாநில அரசின் நிறுவனத்தன்மைக்கு சம்பந்தமான சட்டங்களின் கீழ் பதிவு செய்ய வேண்டும். இதில் சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் SME ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் என்னும் சட்டத்தை பின்பற்றலாம். பொதுவாக எஃபிஓக்கள் முன்னாடி நான் சொன்ன மாதிரி கம்பெனி ஆக்ட் 1956 அமெண்ட் 2013 அது சீர்திருத்தம் செஞ்சுருக்காங்க. அதன்படி ஒவ்வொரு விவசாய உற்பத்தியாளர் சங்கங்களும் கம்பெனி ஆக்ட் கீழே நிறுவன சட்டங்கள் கீழே பதியப்படும். இப்போ ரீசண்டாக

0: பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சொசைட்டிஸ் மூலமாகவும் எஃபிஓக்கள் பதியப்படுகின்றன. கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் 49 எஃபிஓக்கள் அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் கீழே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பதிவு ஆவணங்கள், இதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன தேவை? வருமானம் மற்றும் செலவுக்கான திட்டங்கள், நோக்கங்கள் மற்றும் பணிமுறை, அப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லக்கூட நோக்கங்கள், எப்படி அதை செய்ய போகிறோம், பணிமுறைகள், தொழில் முனைவோர் குழு அல்லது நிர்வாக குழுவின் விவரங்கள் அப்படின்னா என்னென்னா, அதில் இருக்க மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்டீஸ் அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ், அப்புறம் அந்த ஆர்கனைசேஷனில் யார் யார் எந்தெந்த ஃபார்மர்லாம் வராங்கன்னு அவங்களுடைய டீட்டெயில்ஸ், அந்த உறுப்பினர்களோட ஒப்புதல், பதிவு கட்டணம். இதுக்கு எஃபிஓக்கு பதிவு கட்டணம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட், மாநிலம் மாநிலம் மாறுபடும். பதிவு செய்யப்பட்ட பிறகு என்ன செய்ய வேண்டும்? நம்ம பதிவு செய்யப்படும் போது எஃபிஓக்கான தனிப்பட்ட அடையாள எண் போன்றவற்றும் பெறப்படும். இது சமூக ஆதரவு திட்டங்கள் மற்றும் ஆதரவு சேவைகளை பெற்று வருமானம், வரி மற்றும் நிதி வசதிகளை நடைமுறைப்படுத்த உதவுகிறது. விவசாய உற்பத்தியாளர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அதோட பர்டிகுலர் பெனிஃபிட்ஸ் நன்மைகள் என்னென்ன? சந்தை அணுகல், ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் நேரடி சந்தை டைரக்ட் செல்லிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுனால ஒவ்வொரு ஃபார்மரும் ஒவ்வொரு விவசாயியும் நேராக, இப்போ 10 ரூபா நீங்கள் விளைவிக்கிற பொருள் டைரெக்டாக அடுத்த ஆள் மிடில் மேனு கீழே 12 ரூபான்னு கொடுத்துருப்பீங்க. ஆனால் நுகர்வோர் கிட்டே போகும்போது அது 20 ரூபா விலையாக இருக்கும். அந்த 20 ரூபாயை நீங்கள் 10 ரூபா உற்பத்தி பண்ணி அந்த விவசாயி 20 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா அவருக்கு முன்னாடி 2 ரூபா லாபம், இப்போ 10 ரூபா லாபம். அதுதான் நேரடி சந்தை அணுகல்.
1: இன்று ஒரு செய்தியில் இதுவரை தொழில் முனைவோரும் விவசாய உற்பத்தியாளர் சங்கமும் குறித்த தகவல்கள் வழங்கினார் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி விரிவுரையாளர் ஈ சங்கரதாஸ் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம்ஆர் விஜயா பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இளையோருக்கான நிர்வாக பயிற்சி திட்டம் தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், தலைமை பண்பு என்பது அதிகாரத்தால் வருவதல்ல என்றும் சேவையின் மூலமே அது மதிப்பிடப்படுவதாகவும் கூறினார். இளைஞர்கள் அறநெறியுடனும் அர்ப்பணிப்புடனும் தேசத்திற்கு சேவையாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மாநில மற்றும் மொழி எல்லைகளை கடந்து அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். இமயம் முதல் குமரி வரை பரவியுள்ள பல்வேறு வகையான கலாச்சார பாரம்பரியம் நாட்டின் மிகப்பெரிய பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசியலமைப்பு விழுமியங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உரிமைகளுடனும் கடமைகளை நிறைவேற்றும்போது ஜனநாயகம் தழைத்தோங்கும் என்றும்

0: திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் பிற்படுத்தப்பட்டோர் நல விடுதிகளை நேற்று அவர் ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: அவங்க சொன்னது போல உணவு தரத்தில் குறைபாடு இருந்தது. ஸோ அந்த குக்கு வந்து மாற்றி வேற ஒரு குக்கு இந்த ஹாஸ்டலில் போட்டுருக்கோம். அவங்களோட சமையலுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ நம்ம வந்துட்டு போகிற அன்னைக்கு மட்டும் இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு உண்டான உரிமைகள், அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உரிமைகளும் சலுகைகளும் மாணவர்களுக்கு முழுமையாக போய் சேர வேண்டும் என்பது நமது உறுதியான ஒரு நோக்கமாக இருக்குது. அது நோக்கத்தை வந்து முழுமையாக செயல்படுத்துவது எனக்கு கடமையாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன். இன்னும் பல இடங்களில் வந்து சர்ப்ரைஸ் சீட், அதாவது சொல்லாமல் தப்பில் போய் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பாலும் அதை செய்வேன். கூடிய விரைவில் இங்கே மட்டுமே அனைத்து மாணவர்கள் மாணவர்கள் தங்கு விடுதிகளில் காமன் நம்பர் கொடுத்துருவோம். ஸோ அந்த நம்பரில் அவங்க எப்போனா புகார் தெரிவிக்கலாம். புகார் தெரிவிக்கிறவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து பாதுகாக்கப்படும், அதை வந்து வெளியே சொல்ல போட்டோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஹாஸ்டல்லையும் வந்து சிசிடிவி கேமரா, பவர் பேக்கப்புக்கு வந்து இன்வெர்டர் கொடுக்கக்கூடிய பாசிட்டிவ் நெட் எல்லா பக்கம் பல பக்கம் எல்லாமே இருக்குது. எல்லாமே சரி பண்ணக்கூடிய திட்டங்கள் இருக்குது.
0: தமிழகத்தில் இலவச வேட்டி சிலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் திண்டரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நூல் கொள்முதலுக்கான ஒப்பந்த புள்ளிகளை வரும் 23ஆம் தேதி வரை சமர்ப்பிக்கலாம் என்று கூறினார். கடந்த முறை இலவச வேட்டி சேலை வழங்கியதில் புகார் எழுந்தது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தார். கடந்த ஆட்சியில் கைத்தறித்துறையில் முறைகேடுகள் ஏதேனும் நடந்துள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு தேவை ஏற்பட்டால் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று திரு விஜய் பாலாஜி கூறினார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இலவச மின்சாரம் தொடர்பான வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில் தாவிக்க அளித்திருந்ததாகவும், ஆனால் அதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். ஒவ்வொரு மாதமும் மின் கணக்கீடு நடத்தப்படும் என்ற வாக்குறுதி இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மின்வெட்டு அதிகரித்துள்ள நிலையில் அதுகுறித்து மின்துறை அமைச்சர் அக்கறை செலுத்தவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முந்தைய ஆட்சியில் குற்றவாளிகள் துணிச்சலாக சுரித்திருந்ததைப் போலவே தற்போதைய ஆட்சியின் நிலையும் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கூட்டுறவு வார விழா நாடு முழுவதும் வரும் 6ஆம் தேதி வரை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னையில் மாநில கூட்டுறவுத்துறையும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகமும் இணைந்து விருது வழங்கும் விழாவுக்கு இன்று ஏற்பாடு செய்துள்ளன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். ஈரோட்டில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்நாடக அரசு இது தொடர்பான உண்மைக்கு மாறான தகவல்களை கூறி வருவதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைப்பது தொடர்பான கோரிக்கை ஏற்புடையதல்ல என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கூறினார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழக காங்கிரஸ் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் உரிமைகளில் சமரசம் செய்து கொள்ளும் பேச்சுக்கு இடமில்லை என்றும் திரு ராஜேஷ்குமார் கூறினார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பிற மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். சிரியாவின் டமாஸ்கஸில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 9 பேர் உயிரிழந்தனர், 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஏடன் வளைகுடா பகுதியில் வெளிநாட்டு வணிகக் கப்பலில் நடைபெற்ற கடல் கொள்ளையை முயற்சியை அப்பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த இந்திய

0: கடற்படை கப்பல் INS திரிகண்ட் முறியடித்தது. தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று பங்கேற்கிறார். கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியங்கள் குறித்த தேசிய பயிலரங்கு மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் புதுமல்லவாடி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் கூடப்பட்டு அரசு தோட்டக்கலை பண்ணையில் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் நவணி ஊராட்சியில் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆட்சியர் திரு மதுபாலன் பங்கேற்று இத்திட்டம் குறித்து உரையாற்றினார். தருமபுரி மாவட்டம் கே வேற்றப்பட்டியில் தேசிய கால்நடை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள செம்மறியாடுகள் வளர்க்கும் நவீன தொழில்நுட்ப பண்ணையை மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 226 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வரும் பாலப்பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. முதலாவது போட்டி அடுத்த மாதம் 15ஆம் தேதி டெல்லியிலும் இரண்டாவது போட்டி அடுத்த மாதம் 23ஆம் தேதி கொழும்புவிலும் தொடங்கும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் மற்றும் ஆகர்ஷி கஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வியடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவைக்கு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM
2: ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.

0: நேரம் 6:55.
1: இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ். பிஞ்சு மனங்களின் சிரிப்பும் செல்ல கதைகளும் இனிய பாடல்களும் சேர்ந்த அழகான நேரம் குட்டீஸ்களுக்காகவே மலரும் பூந்தளிர். உங்க பேர் என்ன?
2: என் பேர் லட்சுமிகா.
1: எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
2: UKG.
1: இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
2: நான் இன்னைக்கு கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல காக்கா இருந்துச்சான். அந்த காக்காக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு. அப்பதான் அது தண்ணி தண்ணி தேடி பார்த்துச்சான். அப்ப அங்க ஒரு பானை இருந்துச்சான். அந்த பானை கிடைச்சிடும்.
1: வேற என்ன சொல்ல போறீங்க?
2: நான் வந்து மாமியில மாமியில விஷயம் சொல்ல போறேன்.
1: சரி, சொல்லி காட்டுங்க.

0: தெரியுமா? Walk to school. Thank you.
1: இன்றைய பூந்தள நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்திருந்த ராஷ்மிகா குட்டிக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். சிரித்துக்கொண்டே கற்றுக்கொண்டே இருங்க.

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை. மீனாட்சி, பிரமாதம்.
2: என்ன சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: நேரம் காலை 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சியில் முதலாவதாக காந்தி அஞ்சலி நிகழ்ச்சி.

தேசப்பிதா காந்தியடிகளின் சத்திய சோதனையில் இரண்டாம் பாகம், நேட்டால் இந்தியர் காங்கிரஸ் எனும் அத்தியாயத்தின் தொடர்ச்சி. நேட்டால் இந்தியர் காங்கிரசிற்காக அங்கத்தினர்களை சேர்ப்பதில் என் சக ஊழியர்கள் அதிக உற்சாகத்துடன் வேலை செய்தார்கள். அந்த வேலை அவர்களுடைய மனதிற்கு பிடித்ததாக இருந்ததோடு அது அதிக பயனுள்ள அனுபவமாகவும் இருந்தது. ஏராளமானவர்கள் ரொக்கமாக

சந்தா கொடுத்து சேர முன்வந்தனர். தொலைவாக உள்நாட்டில் இருந்த கிராமங்களின் விஷயத்தில் தான் வேலை கஷ்டமானதாக இருந்தது. பொது வேலையின் தன்மையை மக்கள் அறியவில்லை. என்றாலும் தொலைதூரங்களில் இருந்த இடங்களில் இருந்தும் எங்களுக்கு அழைப்புகள் வந்தன. ஒவ்வொரு இடத்திலும் முக்கியமான வியாபாரிகள் எங்களை வரவேற்று வேண்டிய உதவிகளை செய்ய முன்வந்தார்கள். இந்த சுற்று பிரயாணத்தின் போது ஒரு சமயம் நிலைமை சங்கடமானதாகிவிட்டது. நாங்கள் யாருடைய விருந்தினராக சென்றிருந்தோமோ அவர் 6 பவுன் கொடுப்பார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அவரோ 3 பவுனுக்கு மேல் எதுவும் கொடுக்க மறுத்துவிட்டார். அவரிடமிருந்து அத்தொகையை வாங்கிக் கொண்டோமாயின் மற்றவர்களும் அது மாதிரியே கொடுப்பார்கள், எங்கள் வசூல் கட்டுவிடும். அன்றிரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. எங்களுக்கு பசி, ஆனால் அவரிடம் வாங்கியே தீருவது என்று நாங்கள் முடிவு கட்டிக்கொண்ட தொகையை அவரிடம் வாங்காமல் அவர் வீட்டில் நாங்கள் எப்படி சாப்பிடுவது? என்ன சொல்லி பார்த்தும் பயனில்லை. அவரோ பிடிவாதமாக இருந்தார். அவ்வூரின் மற்ற வர்த்தகர்களும் அவர்களுக்கு சொல்லி பார்த்தார்கள். இரவெல்லாம் அப்படியே எல்லோரும் உட்கார்ந்திருந்தோ. அவரும் பிடிவாதமாக இருந்தார், நாங்களும் பிடிவாதமாக இருந்தோம். என் சக ஊழியர்களில் பலருக்கு கோபம் பொங்கிற்று, ஆனாலும் அடக்கிக் கொண்டார்கள். கடைசியாக பொழுதும் விடிந்துவிட்ட பிறகு அவர் இணங்கி வந்தார். 6 பவுன் கொடுத்து எங்களுக்கு விருந்து சாப்பாடும் போட்டார். இது தோங்காத் என்ற ஊரில் நடந்தது. ஆனால் இச்சம்பவத்தின் அதிர்ச்சி வடக்கில் கடலோரம் இருக்கும் ஸ்டாங்கர் வரையிலும் மத்திய பகுதியில் இருக்கும் சார்லஸ் டவுன் வரையிலும் பரவிவிட்டது. அது எங்கள் வசூல் வேலை துரிதமாக முடியும்படியும் செய்தது. ஆனால் செய்ய வேண்டிய வேலை நிதி வசூல் செய்வது மாத்திரம் அன்று, உண்மையில் அவசியமானதற்கு மேல் பணம் இருக்கக்கூடாது என்ற கொள்கையை வெகு காலத்திற்கு முன்னால் இருந்தே நான் கற்றுக்கொண்டிருந்தேன். கூட்டங்கள் மாதம் ஒரு முறை நடக்கும், அவசியமானால் வாரத்திற்கு ஒரு முறையும் நடப்பது உண்டு. முந்திய கூட்டத்தின் நிகழ்ச்சிகள் அடுத்த கூட்டத்தில் படிக்கப்படும், பல விஷயங்களும் விவாதிக்கப்படும். பொது விவாதங்களில் பங்கெடுத்துக் கொள்வதிலும் விஷயத்தை ஒட்டி சுருக்கமாக பேசுவதிலும் மக்களுக்கு அனுபவமே இல்லை. எழுந்து பேச ஒவ்வொருவரும் தயங்கினர். கூட்டங்களின் நடைமுறை விதிகளை அவர்களுக்கு விளக்கிச் சொன்னேன். அவற்றை மதித்து அவர்களும் நடந்து கொண்டார்கள். அது தங்களுக்கு ஒரு படிப்பு என்பதை உணர்ந்தார்கள். ஒரு கூட்டத்திலும் இதற்கு முன்னால் பேசியே பழக்கம் இல்லாதவர்கள் அவர்கள். அப்போது அவர்கள் சந்தித்து பொது விஷயங்களை குறித்து பகிரங்கமாக பேசவும் பழகிக் கொண்டனர். பொது வேலைகளில் சில்லறை செலவே சமயத்தில் பெருஞ்செலவாகிவிடும் என்பதை அறிவே. ஆகையால் ஆரம்பத்தில் ரசீது புத்தகங்களை கூட அச்சிடுவதில்லை என்று முடிவு செய்திருந்தேன். என் காரியாலயத்தில் பிரதிகள் எடுக்கும் சைக்ளோஸ்டைல் இயந்திரம் ஒன்று இருந்தது. அதிலேயே ரசீதுகளுக்கும் அறிக்கைகளுக்கும் பிரதிகளை தயாரித்துக் கொண்டேன். காங்கிரசினிடம் நிதி அதிகம் சேர்ந்து அங்கத்தினர்களும் அதிகமாகி வேலையும் பெருகிய பிறகே அவர்களை எல்லாம் அச்சிட ஆரம்பித்தேன். ஒவ்வொரு ஸ்தாபனத்திற்கும் இத்தகைய சிக்கனம் அவசியம். என்றாலும் அதுதான் அனுசரிக்கப்படுவதில்லை என்பதையும் அறிவேன். இதனாலேயே சிறிய ஆனால் வளர்ந்து வருகின்ற ஒரு ஸ்தாபனத்தின் விஷயத்தில் ஆரம்பத்தில் இந்த சிறு விவரங்களை எல்லாம் கவனிப்பதே சரி என்று எண்ணினேன். தாங்கள் கொடுக்கும் பணத்திற்கு ரசீது பெற வேண்டும் என்பதை குறித்து மக்கள் கவலைப்படுவதே இல்லை. ஆனால் நாங்கள் வற்புறுத்தி ரசீதுகளை கொடுத்து வந்தோம். இவ்விதம் ஒவ்வொரு தம்படிக்கும் சரியாக கணக்கு வைக்கப்பட்டது. 1894 வருட கணக்கு புத்தகங்களை இன்று கூட நேட்டால் இந்திய காங்கிரஸ் தஸ்தாவேஜுகளில் காணலாம் என்று

தான் தைரியமாக கூற முடியும். கணக்குகளை சரியாக வைத்திருக்க வேண்டியது எந்த ஸ்தாபனத்திற்குமே அத்தியாவசியமானதாகும். இல்லையானால் அந்த ஸ்தாபனத்திற்கு கெட்ட பெயர் ஏற்பட்டுவிடும். சரியானபடி கணக்கு வைத்திருக்காவிட்டால் உண்மையை அதனுடைய அசல் தூய்மையுடன் வைத்திருப்பது என்பது இயலாத காரியம். காங்கிரசின் மற்றொரு அம்சம் தென்னாப்பிரிக்காவிலேயே பிறந்தவர்களான படித்த இந்திய இளைஞர்களின் சேவையாகும். அங்கே பிறந்த இந்தியரின் கல்வி சங்கம் ஒன்று காங்கிரசின் ஆதரவில் அமைக்கப்பெற்றது. இந்த படித்த இளைஞர்களே பெரும்பாலும் அச்சங்கத்தின் அங்கத்தினர்கள். பெயருக்கு அவர்கள் ஒரு தொகையை சந்தாவாக செலுத்த வேண்டும். அவர்களுடைய தேவைகளையும் குறைகளையும் எடுத்து கூறுவதற்கும் அவர்களிடையே புதிய எண்ணங்களை எழுப்புவதற்கும் இந்திய வர்த்தகர்களுடன் அவர்களுக்கு தொடர்பை உண்டாக்கி சமூகத்திற்கு சேவை செய்யும் வாய்ப்பை அவர்களுக்கு அளிப்பதற்கும் இச்சங்கம் பயன்பட்டது. அது ஒரு வகையான விவாத சபை போன்றது. அங்கத்தினர்கள் அடிக்கடி கூடுவார்கள். பல விஷயங்களை குறித்து பேசுவார்கள். எழுதியும் படிப்பார்கள். இச்சங்க சம்பந்தமாக ஒரு சிறு புத்தக சாலையும் ஆரம்பமாயிற்று. காங்கிரசின் மூன்றாவது அம்சம் பிரச்சாரம். நேட்டாலில் இருந்து வரும் இந்திய சம்பந்தமான உண்மையான நிலையை தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் ஆங்கிலேயரும் இங்கிலாந்தில் இருப்பவரும் இந்திய மக்களும் அறியும்படி செய்வதே அக்காரியம். அந்த நோக்கத்தின் பேரில்தான் நான் இரு துண்டு பிரசுரங்களை எழுதினேன். அவற்றுள் ஒன்று தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் ஒவ்வொரு பிரிட்டானியருக்கும் வேண்டுகோள் என்பது. அது நேட்டால் இந்தியரின் பொதுவான நிலைமையை ஆதாரங்களுடன் கூறுவதாகும். மற்றொரு பிரசுரம் இந்தியரின் வாக்குரிமை ஒரு கோரிக்கை என்ற தலைப்புடையது. நேட்டால் இந்தியரின் வாக்குரிமையை பற்றிய சரித்திரம் உண்மை விவரங்களுடனும் புள்ளி விவரங்களுடனும் அதில் சுருக்கமாக கூறப்பட்டது. இந்த துண்டு பிரசுரங்களை தயாரிப்பதற்கு நான் அதிகம் படிக்க வேண்டியிருந்ததோடு அதிக சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாயிற்று. ஆனால் இதில் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைத்தது. அவைகளை எல்லா இடங்களுக்கும் அனுப்பினோம். இத்தகைய நடவடிக்கைகளின் பயனாக தென்னாப்பிரிக்காவில் இந்தியருக்கு ஏராளமானவர்கள் நண்பர்களாயினர். இந்தியாவில் இருந்த எல்லா கட்சியினரின் தீவிரமான அனுதாபமும் கிடைத்தது அப்போது. அத்துடன் தென்னாப்பிரிக்க இந்தியர் திட்டமான நடவடிக்கையில் இறங்குவதற்கு ஒரு வழியும் ஏற்பட்டு வேலை திட்டமும் உருவாயிற்று. இனி பாலசுந்தரம் எனும் அத்தியாயம்.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90 மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் ஜப்பான் பிரதமர் திருமதி சானே டக்காய்ச்சி பங்கேற்ற ஆண்டு உச்சி மாநாட்டுக்கு பின் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு, முக்கிய கனிமங்கள், தகவல் தொழில்நுட்பம், மருந்து, பசுமை எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே கடல்சார் ஒத்துழைப்பும் அதிகரிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியா உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்களில் அமைதியை நிலைநாட்ட இரு நாடுகளும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதம் மற்றும் எல்லை தாண்டிய தீவிரவாதம் தொடர்பான விவகாரங்களில் எந்தவிதமான சமரசத்திற்கும் இடமில்லை என்று இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. கடந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு இந்த கூட்டறிக்கையில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தீவிரவாத முகாம்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், கழிவுநீர் சுத்திகரிப்பு, நிலத்தடி நீர் மேலாண்மை ஆகியவை தொடர்பான செயல்பாடுகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்.

0: தூய்மை கங்கை இயக்கத்தின் கீழ் இதுவரை 43,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 524 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இவற்றில் 363 திட்டங்கள் நிறைவடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் கீழ் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சூழல் சீரமைப்பு முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் இதை செயல்படுத்துவதில் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் மற்றும் அமைப்புகள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு சி ஆர் பாட்டீல் கேட்டுக்கொண்டார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 24.27 மில்லியன் டன் நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் இந்த ஆண்டு 21.13% மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இது சுமார் 13% குறைவு என அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்தல், விநியோகத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் காரணமாக இறக்குமதி தொடர்ந்து குறைந்து வருவதாக நிலக்கரி அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான பயிலரங்கத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று தொடங்கி வைக்கிறார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த பயிலரங்கில் சட்டமன்ற உறுப்பினர்களின் கடமைகள் மற்றும் பணிகள் குறித்து விளக்கும் வகையில் பல்வேறு அமர்வுகள் இடம்பெறுகின்றன. இதில் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மேற்குவங்க ஆளுநர் திரு ஆர் என் ரவி, முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அயத்துல்லா அலி கமேனி உயிரிழந்தார். அவரது இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் நாளை தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறும் என்று ஈரான் அரசு தெரிவித்துள்ளது. கூட்டுறவு வார விழா நாடு முழுவதும் வரும் 6ஆம் தேதி வரை கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தமிழகத்தின் திருவள்ளூரில் நேற்று நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசின் கூட்டுறவு அமைச்சகம் நிறுவப்பட்டு 5 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நாடு முழுவதும் கூட்டுறவு வார விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாவின் 4ஆம் நாள் கருப்பொருளான தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் விழிப்புணர்வு நாள், வேளாண் இயந்திரமாக்கலில் ட்ரோன்களின் பயன்பாடு மற்றும் அண்மை கால முன்னேற்றங்கள் குறித்த கூட்டுறவு விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளித்தல் தொழில்நுட்பம் குறித்த செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. மேலும் ட்ரோன்களை விவசாயத்திற்கு பயன்படுத்துவது குறித்த சிறப்பு அம்சங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்களின் அலுவலர்கள் மற்றும் விவசாயிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு கூட்டுறவு இயக்கத்தின் முக்கியத்துவத்தையும் நவீன தொழில்நுட்ப சேவைகள் குறித்தும் அறிந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ.கே. தனசேகரன்.
0: சிறப்பாக சேவையாற்றும் ரயில்வே ஊழியர்களை பாராட்டி நாடு முழுவதும் சேவை விருதுகளை ரயில்வே வழங்கி வருகிறது. இந்த விருதை பெற்றது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தின் விருது பெற்ற ஊழியர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
3: என் பேர் அர்ஜுன். நான் டீசல் ஈரோடில் ஜூனியர் இன்ஜினியர் இருக்காங்க. போன வருஷம் ஒரு எங்களோட ஒரு லோக்கோ ஒரிசாயில் போய் பிரேக் பைண்டிங் ஆகி வீல் எல்லாமே அடிபட்டுச்சு. அதை அட்டன் பண்ணுறதுக்கு நானும் என்னோட 3 ஸ்டாஃப் சேர்ந்து ஒரிசாயில் போய் 20 டேஸ் அங்கே ஸ்டே பண்ணி எல்லா ரிப்பேரும் முடிச்சு இந்த லோக்கோ சேஃப்டியாக நியர்ஸ்ட் ஷெட்டுக்கு கொண்டு சேர்த்தாங்க. அதனால எனக்கு இந்த வருஷம் DRM அவார்டு கிடைச்சிருக்கு.
4: வாங்கியிருக்கேன். இது வந்து என்னோட CBF செக்ஷன்ல PRB

0: மாடலிங்க்கு 6 சென்டிமீட்டர்ஸ் லே பண்ணியிருக்கோம். அந்த இதுக்காகவும் நாங்கள் ஒரு செக்ஷன்ல ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப் பிரிட்ஜஸ் 6 பிரிட்ஜஸ் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்காகவும் எனக்கு அவார்ட் இது பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இது ஒரு டீம் ஒர்க்கர், ஸோ ஐ வில் டெடிகேட் திஸ் அவார்ட் டு மை டீம் சிபிஎஃப் செக்ஷனுக்கு டெடிகேட். இப்போ இது வந்து ஃபுல் மேன் பவர் தான். ஒவ்வொருத்தரும் அக்யூரஸியோட பண்ணல அப்படிங்கும் போது டைம் கன்சியூமிங். ஸோ ஒவ்வொரு இது ஒர்க்கும் நாங்கள் அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணி அது நாங்கள் டைமை வந்து டிலே பண்ணாமல் பர்ஃபெக்டாக அது முடிக்கிறதுக்கு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது எக்ஸ்ட்ரா பிளாட்ஃபார்ம் லைன், அது பிளாட்ஃபார்ம் இது பண்ணிட்டு மெமோ ட்ரெயின்ஸில் டீல் பண்ணுறதுக்காக இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி யாரை வந்து ரீமாடல் பண்ணியிருக்கோம். பேசஞ்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
1: அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மின் ஆளுகை மாநாட்டில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தற்போது இன்றியமையாத அங்கமாக மாறியுள்ளது என்றார். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் நோக்கம் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதுதான் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். யுக்ரைனின் 30 இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அணி வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலிபோர்னியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஆஸ்திரியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்பெயின் 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. டொரண்டோவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் போர்ச்சுகல் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வென்றது. இந்திய இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் கூறியுள்ளார். நிலக்கரி இறக்குமதி குறைந்து உள்நாட்டு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 27 பேர் உயிரிழந்தனர், 90க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.
0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
0: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று சங்கடகர சதுர்த்தி, பொள்ளாச்சி ஸ்ரீ ராஜகணபதி திருக்கோவிலுக்கு செல்வோமே. இந்த கோவில் பொள்ளாச்சி நகரம் தெப்பக்குளம் வீதியில் அமைந்துள்ளது. 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில். தமிழ்நாட்டில் விநாயகர் கோவிலில் 7 கோவில்கள் முக்கியமானவை: பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், பொள்ளாச்சி ராஜகணபதி, அருப்புக்கோட்டை படித்துறை விநாயகர், திருச்சி உச்சி பிள்ளையார் கோவில், கும்பகோணம் கரும்பாயிரம் விநாயகர், திருவண்ணாமலை இடுக்கு பிள்ளையார், தீயனூர் நெற்குத்தி விநாயகர் ஆகிய 7 விநாயகர் கோவில்கள் மிக முக்கியமானவை. இவற்றிலே ஒன்றுதான் பொள்ளாச்சி ராஜகணபதி கோவிலாகும். அரச மரத்தடியில் ஒரு சிறுவன் விநாயக விக்கிரகம் இருப்பதை கண்டான். உடனே ஊராரை அழைத்து அதனை காண்பித்தான். ஊர் மக்கள் அரச மரத்தடியில் அவரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார்கள். துவக்கத்தில் கோவில் கட்டவில்லை. பின் கோவில் கட்டி 1986 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் புனரமைப்பு பணிகள் செய்து 2004 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கிழக்கு பார்த்து முழு முதற் கடவுள் ஸ்ரீ விநாயகர் வீற்றிருப்பது இங்கு சிறப்பம்சம். கோவில் மேற்கூரையில் விநாயகரின் சுதை வடிவ விக்கிரகம் உள்ளது. கோவிலின் அரசமரத்தடியில் வீற்றிருக்கும் ரா

0: கணபதிக்கு வலப்பக்கம் சிவபெருமானும் இடது பக்கம் ஸ்ரீ கிருஷ்ணரும் உள்ளனர். இவ்வாறு சிவபெருமான் கிருஷ்ணரோடு விநாயகர் எழுந்தருளியிருக்கும் கோலத்தை வேறு எங்கும் காண இயலாது. இங்குள்ள சிவபெருமானின் திருநாமம் ஸ்ரீ நாகலிங்கேஸ்வரர், கிருஷ்ணரின் திருநாமம் சந்தான கோபாலகிருஷ்ணர் என்பதாகும். இந்த ராஜகணபதிக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு 7 அல்லது 9 முறை வலம் வந்தால் திருமணத் தடை அகன்று விரைவில் திருமணம் கைகூடி வரும். இவருக்கு மஞ்சள் காப்பு செய்து தேங்காய் மாலை அணிவித்து வழிபட்டால் மகப்பேறு கிட்டிடும். மனம் இறங்கி வேண்டுவோருக்கு இன்னல்கள் நீக்கி அருள் கொடுப்பவர் இந்த ராஜகணபதி. மனமுருகி வேண்டி விபூதி காப்பு மஞ்சள் காப்பு செய்து தேங்காய் உடைத்து வழிபட்டால் அனைத்து காரியங்களும் கைகூடிடும். வெள்ளிக்கவசம் சாத்தி வழிபட்டால் நமது வினைப்பயன்கள் அகன்றிடும். தேங்காய் மாலை அணிவித்து வழிபட்டால் வேண்டியவை நிறைவேறும். மகப்பேறு வேண்டுவோருக்கு இவர் குழந்தை பேறு அருள்வதால் இவரை குழந்தை வரம் அருள்பவர் என போற்றுகிறார்கள். தலமரம் அரசமரம் சங்கடகர சூர்த்தி வளர்பிறை சவுர்த்தி விநாயகர் சதுர்த்தி பௌர்ணமி அமாவாசை தனுர்மாத வழிபாடுகள் முதலியவை இங்கு விழா நாட்கள். வினை பயன்களை போக்கி வரங்கள் பலவற்றை அருளும் பொள்ளாச்சி ஸ்ரீ ராஜகணபதியை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் கம் கணபதயே நமஹ.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.

நேரம் 7:35. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக உள்ளூர் செய்திகளை காணலாம். வேளாண் வணிகம் மற்றும் வேளாண் விற்பனைத்துறை சார்பில் வெற்றிலை விவசாயிகளுக்கு மதிப்பு கூட்டு பயிற்சி அளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. புவிசார் குறியீடு பெற்ற சோழவந்தான் வெற்றிலை 152 ஹெக்டேர் பரப்பிலிருந்து 50 ஹெக்டேராக குறைந்துவிட்டது. 200 மேற்பட்ட விவசாயிகள் சாகுபடியை அரை ஏக்கர் காலி ஏக்கராக குறைத்துவிட்டனர். எனவே சாகுபடி பரப்பளவை அதிகரிக்க தோட்டக்கலைத்துறை திட்டமிட்டுள்ளது. எனவே தஞ்சாவூரில் உள்ள நிஃப்டம் தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் குறிப்பிட்ட விவசாயிகளை தேர்ந்தெடுத்து பயிற்சிக்கு அனுப்ப துறை சார்ந்த நிதி ஒதுக்கியுள்ளனர். இதன் மூலம் வெற்றிலையை பானமாக தொழிற் திரவமாக மாற்றி ஏற்றுமதி செய்யலாம் என்றார். என துணை இயக்குனர் அவர்கள் கூறியுள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல்.

நேரம் 7:46. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக ஒரு உள்ளூர் செய்தியை கேட்போம். மதுரை வேளாண் அறிவியல் துறை நிலையத்தில் முசிறி MIT வேளாண் கல்லூரி இறுதியாண்டு மாணவர்களுக்கு தேனீ வளர்ப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. கொம்புத்தேனி கொசுத்தேனி வளர்ப்பு குறித்து மைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் செயல் விளக்கம் அளித்தார். உணவியல் துறை உதவி பேராசிரியர் தேனில் மதிப்பு கூட்டும் தொழில்நுட்பம் குறித்து விளக்கினார்.

நேரம் 7:53. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இன்றைய வேலைவாய்ப்பு செய்திகள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எஸ்பிஐ பிஓ பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. மொத்தம் 1500 பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. விண்ணப்பிக்க கடைசி நாள் July 8, 2026. கல்வி தகுதி பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். மேலும் தகவல்களுக்கு https://sbibank.in என்ற இணையதள முகவரியை அணுகவும். நிகழ்ச்சி தொடர்ச்சியாக ஒரு பாடல் கேட்கலாம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டல் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் இலவச வேட்டை சேலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னைன் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் சென்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரேலியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்திய இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டனில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தொடங்கலாம் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமான நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் பங்கு பெறலாம். நேயர்கள் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170, 25 30 171 என்ற எண்களுடன் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு அழைக்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு பாடல் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் பங்கு பெறலாம். நேயர்கள் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170, 25 30 171 என்ற எண்களுடன் 0452 என்ற மதுரை முன்னெடுப்பை தொட்டு அழைக்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு பார்ப்போம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க.
1: ராமநாதபுரத்திலிருந்து உமாராணி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஜெயிலர் படத்துல இருந்து ஏதோ சாங்.
0: ஓகேம்மா, நீங்க கேட்ட பாடல் இது உங்களுக்காக.

0: நேரம் 8:15. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் பங்கு பெறலாம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சந்திரன் டெய்லர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு
0: காலையில் 19 பாடல் உங்களுக்காக இதோ காட்டலைகளில்.

0: நேரம் 8:20. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம்.
1: வானொலி மதுரை வானொலிக்கும் எங்கள் ராமநாதபுரம் சேதுபதி சிவிலிருந்து வரும் ராமேஸ்வர பண்பலைக்கும் உங்களுக்கும் காலை வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
0: வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? எனக்கு வந்து இந்த ஒரு ஊர்ல ரெண்டு ராஜா படத்துல இருந்து மழை காத்தா அந்த பாட்டு கொடுத்துருக்கு சார்.
0: நன்றி சார், இணைப்பில் வந்திருக்கு. இரவு நீங்கள் கேட்ட பாடல்

0: நேரம் 8:24. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் கலந்து கொண்டு அருமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டுட்டு வராங்க. அடுத்து லைன்ல யாருக்கான்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம் இனிய காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சார், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டம் கொல்லங்குளம் FM சதீஷ்குமார்.
0: சதீஷ்குமார் சார், என்ன பாடல் கேட்கலாம்?
1: வாத்தி படத்துல இருந்து போடுங்க சார்.
0: ஓகே, நன்றி சார் இணைப்பில் வந்திருக்கு. இதை நீங்க கேட்கலாம்.

0: சிங்கப்பூரின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: நேரம் 8:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாட்டு வேணுமா? இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் தொடர்ந்து பாடல் கேட்டு வராங்க. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு கேட்போம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: சார், பரவங்களுக்கு மகேஸ்வரன் பேசுறேன் சார்.
2: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
3: சார், விசுவாசம் படத்துல இருந்து இந்த வாணி வாணி பாட்டு போட்டுங்க சார். நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருந்து உங்க பேரை சொல்லவே இல்லை சார்.
2: ஓகே சார், கண்டிப்பா நீங்க கேட்ட ஒரு பாடல் வந்துகிட்டு இருக்கு.
3: நன்றி சார்.

0: நேரம் 8:35, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் கலந்து கொண்டு அருமையான பாடல்கள் கேட்டு வராங்க. நீங்களும் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 25:30, 170, 25:30, 171 என்ற எண்களுடன் 0452 என்ற மதுரை முன்னிணைப்பை தொட்டு அழைக்கலாம். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், ஆல்காவளமுடன் ராமநாதபுரத்திலிருந்து வேலு நாச்சியார் பேசுறேன்.
0: வணக்கம்மா, சொல்லுங்க நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: மாமன் படத்துல இருந்து ஏதோ ஒரு சாங் போடுறோம்.
0: ஓகே, நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பாட்டு வேணுமா. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: என் பேரு அர்ச்சனா, நான் ராமநாதபுரம் மாவட்டம் இளைகுடியில இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? எனக்கு அழைப்பு மசாங் போடுங்க சார்.
0: நன்றிமா நிகழ்ச்சியில் வந்திருக்கு. இதோ நீங்கள் கேட்ட பாடல்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நேரம் 8:47, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாட்டு வேணுமா? நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல்.

0: நேரம் 8:50.
1: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு பெரியவர் சொன்னார், கடுகு அளவு உங்ககிட்ட நம்பிக்கை இருந்தால் கூட போதும், ஒரு பெரிய மலையே புரட்டி விடலாம் அப்படின்னாராம். அது எப்படி முடியும் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். நம்பிக்கை ஓட்டணுங்கிறதுக்காக கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படி இல்லை, இந்த கதையை கேளு அப்படின்னு ஆரம்பித்தார். அது சீன தேசத்து கதையாம். அதாவது அந்த தேசத்தில் ஷாங்காய் மாநிலத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு வயசான ஆள் இருந்தார். அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள். அவங்க வீட்டு வாசலில் முன் வழியே 2 பெரிய மலைகள் வந்து அடைச்சிக்கிட்டு இருந்ததான். எப்பாடுபட்டாவது அந்த 2 மலைகளையும் இடித்து தள்ளி அதை தரமட்டம் ஆக்கிட முடியும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை. உடனே செயலில் இறங்கினார். என்ன பண்ணார் தெரியுமா, 2 பிள்ளைங்களையும் சேர்த்துக்கிட்டார், கடப்பாறைகளை எடுத்துக்கிட்டார், உடைக்க ஆரம்பித்தார். வயசான காலத்தில் இப்படி பிள்ளைகளோடு உட்காந்துக்கிட்டு இவர் மலையை உடைக்கிறத அந்த வழியாக போகிறவங்க வர்றவங்கெல்லாம் பார்த்தாங்க. அவங்களுக்கு சிரிப்பு தான் வருது. அந்த பெரியவருக்கு வேண்டிய ஒரு ஆள் சொன்னார், ஏங்க நீங்கள் செய்கிற வேலையில் ஏதாவது அர்த்தம் இருக்கா, மலை வந்து எவ்வளவு பெருசு, அதை நீங்கள் 3 பேரும் சேர்ந்து உடச்சி தள்ளிட முடியுமா, பேசாமல் இதை விட்டுட்டு வேறு ஏதாவது உருப்படியான வேலை இருந்தால் அதை பாருங்கள் அப்படின்னாராம். அந்த பெரியவருக்கு ஆவேசம் வந்துட்டு தான், என்ன சொன்னீங்க, நாங்கள் 3 பேர் தானே இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால தானே அப்படி சொல்கிறீங்க, அதனால் என்ன, நானும் என் பிள்ளைங்களும் ஆரம்பித்த இந்த வேலையை முடிக்க முடியாமல் நான் இறந்துட்டா என்னுடைய பிள்ளைங்க இந்த வேலையை தொடர்ந்து செய்வாங்க, அவங்களும் இறந்துட்டா என்னுடைய பேர பிள்ளைங்க இந்த வேலையை தொடர்ந்து செய்வாங்க, இப்படி வாழையடி வாழையாக அந்த வேலை தொடர்ந்து நடக்கும். ஒரு கட்டத்தில் இந்த 2 மலைகளும் தரைமட்டம் ஆகிடும். இப்போதைக்கு இது 2 பெரிய மலை தான், அதை ஒத்துக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இது இனிமேல் 1 அங்கலம் கூட வளர போகிறதில்ல. அதனால் நாங்கள் வந்து உடைக்க உடைக்க அது குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். என்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய வாரிசுகள் இந்த மலைகளை வந்து தரமட்டமாக்குவாங்க, வாசல் வழியை நல்லா அமைச்சிருவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ந்து மலையை உடைக்க ஆரம்பித்தாராம். இவருக்கு போய் புத்தி சொல்ல ஆரம்பித்தோமே அப்படின்னு புலம்பிக்கிட்டே வந்தவங்களெலாம் போயிட்டாங்களாம். மலை உடைக்கிற வேலை தொடர்ந்து நடக்குது, ராத்திரி பகலாக நடக்குது. இவங்க படுற பாட்டை பார்த்துட்டு கடவுளே யோசிக்க ஆரம்பித்தாராம்.

0: இவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிருக்கார். அவங்களுடைய உழைப்பையும் உழைப்பின் பேரில் வச்சிருக்கிற நம்பிக்கையையும் ரெண்டு தேவதைகளாக மாற்றினாராம். ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியாக அந்த ரெண்டு மலைகளையும் தூக்கிட்டு போடுங்க அப்படின்னு அந்த தேவதைகளுக்கு உத்தரவு போட்டாராம். ஒரு நாள் காலையில் விடிஞ்சு எழுந்திரிச்சு பார்க்குறாங்க, மலை இருந்த இடமே தெரியல, காலியாக இருக்குது. பெரியவரும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, ஒன்றும் புரியல. இப்படி ஒரு கதை உண்டு. இந்த கதைக்கு விளக்கம் என்னென்னா, அந்த ரெண்டு மலைகளும் என்ன தெரியுமா, ஒன்று வறுமை, இன்னொன்று பற்றாக்குறை. அந்த ரெண்டு தேவதைகளும் யார் தெரியுமா, ஒன்று உழைப்பு, இன்னொன்று நம்பிக்கை. பொதுமக்கள் தான் கடவுள். திறமை, வலிமை, பொறுமை, இதுதான் அந்த பெரியவர், அவருடைய ரெண்டு பிள்ளைங்க. இதெல்லாம் உறுதியோடவும் நம்பிக்கையோடவும் செயல்பட்டால் எந்தவித தடையையும் உடச்சரிய முடியும் அப்படிங்கிறது இந்த கதையோட மைய கருத்து. அதனால் அந்த அளவுக்கு நாம் வந்து செயல்படணும். ஒரு ஆள் வந்து மது அருந்தி விட்டு, அதாவது தண்ணி போட்டுட்டு வர்ற வழியில் ஒரு பெரிய மலையில் தலையை முட்டு கொடுத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த வழியாக வந்த இன்னொருத்தன், ஏண்டா அப்படி நிற்கிற, பேசாமல் தலையிடு, வீட்டுக்கு போய் படு அப்படின்னு நானா. அதுக்கு இவன், விவரம் தெரியாமல் பேசாதரா, நான் தலையை எடுத்துட்டா இந்த மலை சாஞ்சிரும், அதனால தான் நேற்று ராத்திரியிலேருந்து இதை சாயாமல் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நானா.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: நேரம் 8:55. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருந்தோம் பாட்டு வேணுமா. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற, பங்கு பெற முயற்சித்த, கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது நான் சூர்யா. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக மதராசி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த முடிவு செய்துள்ளன. தூய்மை கங்கை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளின் சமூக நீதி விடுதிகளில் மாணவர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் இலவச வேட்டை சிலை திட்டத்திற்காக நூல் கொள்முதல் செய்ய முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவிக்க அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னேன் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டனில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. சைக்கிளிங் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இந்திய வீரர்களை ஊக்கப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷனா நிதின் கட்சே கூறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

வணக்கம் வணக்கம் வணக்கம் மதுரை மக்களே, ராமேஸ்வரம் மக்களே, எல்லா மக்களுக்கும் வணக்கம் சொல்றது உங்க அன்பரசன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. இந்த பிஸியான ஆபீஸ் நேரத்துல ஐயோ ஆபீஸுக்கு லேட் ஆகுதே, இப்படி மாட்டிக்கிட்டேனே நினைக்கிற டிராபிக்ல நின்று நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது போக வந்து பதற்றத்துல ஸ்கூட்டர்ல கியர் எல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாங்க, பிரேக்கிங்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க, பஸ்ஸுக்கு ஓடுவாங்க. இப்படி எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம பாட்டை போட்டு அவங்கள ஆஸ்வாசப்படுத்துறதுக்காகவே வந்திருக்கேன். பாஸ் எதுக்கு பாஸ் இவ்வளவு டென்ஷன், ரிலாக்ஸ் ஆகுங்க பாஸ்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரை டைம் பீட்ஸ் கேட்க வந்திருக்கீங்க. நேரம் 9:03 ஆயிட்டு இருக்கு. உங்க பயணத்துல இசையோட பயணிக்கிறேன், வாங்க பயணிப்போம். முதல் பாடல் இதோ.

நான் யாரு, குய்யால நான் யாரு, நான் யாரு, நான் யார்?

0: இன் வருக மக்களே, காலை நேரத்துல உங்க துடிப்பான வெடிப்பான எனர்ஜிக்கு பீட்டான மியூசிக்கை தருவது ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை, கேட்டு இருக்கீங்க நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ல. ரைட் டைம் பீட்ஸ்ல எப்பயுமே குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் கிடைப்பீங்கன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா நான் பெரிய இன்ஃபர்மேஷன் கொடுத்து வருவேன் நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா நமக்கு பெரிய இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது, நேரமும் கம்மியா இருக்குல்ல. அதனால குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் தான் நானும் கொடுக்க வந்திருக்கேன். இந்த குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனோட அடுத்து நம்ம இணையலாம் ஒரு பாடலோடு. இதோ மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ரைட் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை.
1: This song is a tribute to all the heroes and villains.
2: மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? மதம் கொண்ட சிங்கத்திடம் போட்டு ஓடு.

உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏ ஒவ்வொரு நொடியும் நான் செதுக்குனதுடா.

0: சிவாஜியும் நான்தா, எம்ஜிஆரும் நான்தா.
1: இது எப்படி இருக்கு?
2: டமாலே டமாலே டும்மிலே டும்மிலே டும்மிலே.

ரைட் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்ல கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல. இப்ப பிஎம் ஸ்கீம்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேசிய உற்பத்தி இயக்கம் அதாவது நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் அப்படின்ற திட்டத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் நாட்டில் உள்ள மொத்த உற்பத்தியை அதாவது ஜிடிபின்னு சொல்லுவாங்களேங்க அது 25% 2035 உயர்த்தணும் அப்படின்றதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமே. சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் செய்யப்படும் அதாவது எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க அந்த தொழில்களை மேம்படுத்துவது தான் இந்த திட்டத்தின் நோக்கமே. இதன் மூலம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது அது போக வந்து பார்த்தீங்கன்னா தொழில் உற்பத்தியில் உற்பத்தி பண்ண பொருளோட தரத்தை உருவாக்குவது உயர்த்துவது போன்ற பல பொருட்களை இது கொண்டு இருக்கு. இதாங்க இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் தேசிய உற்பத்தி இயக்கம் நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன். இதை வந்து கண்டிப்பாக நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் படிப்பு தகுதி இருக்குது இல்லை எனக்கு படிப்பு தகுதியெலாம் இல்லைங்க பெருசாக ஒன்றும் இல்லைங்க அப்படின்னாலுமே நீங்கள் இந்த திட்டத்தை பயன்படுத்த முடியும். அதாவது உற்பத்தி துறையில் நீங்கள் மேன்மேலும் வளரணும் அதாவது சிறு குறு தொழில் வியாபாரிகள் யாராக இருந்தாலும் இந்த திட்டத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். ஒரு நாட்டோட ஜிடிபி தாங்க நம்மளோட வளர்ச்சியை வந்து முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறதுக்கான முக்கிய ஊண்டுகோல் அப்படின்னே சொல்லலாம். அந்த ஊண்டுகோலை நம்ம இருந்துக்கலாமே. இப்போ ஒரு பாட்டு கேட்டு வந்துடுவோம் என்ன இருந்தால் திரைப்படத்திலிருந்து.

0: அறிந்தால்
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: நேரம் 9:22.
5: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.

0: 101.3 மதுரை FM-இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: ரைட் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நேரம் 9:24 ஆயிட்டிருக்கு. இந்த நேரத்தில் எல்லாருமே டிராஃபிக்கில் அப்படியே பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் ஐயோ ரெட் சிக்னல் விழுந்துருச்சு அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாடா நம்மளுக்கு க்ரீன் சிக்னல் விழுந்துருச்சு அப்படின்னு கூட நினைப்பாங்க. வாழ்க்கை அப்படி தாங்க, சில நேரம் நின்று போகணும், சில நேரம் வேகமாக போகணும். இது தாங்க வாழ்க்கை. எந்த நேரத்தில் க்ரீன் விழுகுது, எந்த நேரத்தில் ரெட் விழுகுது அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிறது நல்லது தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து பயன்படாதீங்க, அப்படியே போயிட்டே இருங்க. வாழ்க்கை எல்லாத்துலேயுமே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அடுத்த இன்ஃபர்மேஷனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்திய செமிகண்டக்டர் திட்டம் 2.0 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தில் மத்திய பட்ஜெட் 2026-2027 அறிவிக்கப்பட்டது. இந்திய செமிகண்டக்டர் மிஷன் 2.0 திட்டத்தின் கீழ் உள்நாட்டிலேயே சிப்களை தயாரிக்கணும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமே கூட. இந்த செமிகண்டக்டர் சிப் தயாரிக்கிறதுக்கு மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா 1.25 லட்சம் கோடி மதிப்பிலான திட்டத்திற்கான நிதியை செலவழிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. சரி, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். நம்ம மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேர நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.

0: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேர காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
0: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

பிரைட் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே, நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 9:35 ஆயிட்டிருக்கு. இந்த நேரத்துல இன்னைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, நடக்க போறத கணிக்கவே முடியாதுங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணுங்க. அப்படின்றதோட இன்னைக்கு ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

ரைட் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ல அடுத்ததா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாங்க. இந்திய ராணுவத்தின் 31வது தலைமை தளபதியாக ஜெனரல் தீரத் தேஜ் பதவியேற்றுள்ளார். சரிங்க, இப்போ ஆஃபீஸ் டைமில் பரபரப்பாக போயிட்டு இருப்பீங்க, பல பேர் டிஃபன் பாக்ஸ் மறந்து வச்சுட்டு போயிருப்பீங்க. எல்லாரும் மறந்தாலும் பரவாயில்லைங்க, பக்கத்தில் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், காசு நீங்கள் கொடுத்துருங்க.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ரைட் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்ல கேட்டுட்டு இருக்கோம் நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ல. அடுத்த இன்ஃபர்மேஷன், கழிவு இல்லா நிலையை நோக்கி 20 நகரங்கள் என்ற முன்னெடுப்பில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள கடற்கரை நகரமான வர்கலா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இது போல நம்ம ஊர் வரணுங்களுங்க. ஏன்னா குப்பை இல்லா நகரம், சுத்தமான நகரம் அப்படின்னு வரணும்ல, அதுக்கு என்ன செய்யணும்? டீ கடையில் நீங்கள் வடை சாப்பிட்டுட்டு பேப்பர் அங்கனவே ரோட்டில் போடாமல் குப்பைத்தொட்டியில் போடணுங்க. அதே போல் நம்ம வீட்டை சுற்றி இருக்க குப்பைகளை எல்லாத்தையும் அகற்றி அதையும் குப்பைத்தொட்டியில் போட்டுருணுங்க. அதை எல்லாத்தையும் நம்ம பண்ணால் மட்டும்தான் நம்ம ஊரும் சுத்தமாக இருக்கும், நம்மளும் சுத்தமாக இருப்போம். ஸோ இந்த சுத்தமான இடத்துல நம்ம

ரைட் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேர்மையில கேட்டுட்டு இருக்கோம். நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. அடுத்து கொடுக்க போற இன்ஃபர்மேஷன் கூட ஒரு குட்டி ஆனா பெரிய இன்ஃபர்மேஷனுங்க. என்ன தானே கேப்பீங்க? ஸ்ரீவில்லிபுத்தூர், பால்கோவா, இதுகளுக்கெல்லாம் வந்து புவிசார் குறியீடு கிடைச்சிச்சுங்களே, அதே மாதிரி 724th பொருளாக வந்து நம்ம ஊரில், அதாவது இந்தியாவில் விளை

கூடிய ஒரு பொருளுக்கு தாங்க புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அந்த பொருள் வந்து ரொம்ப சுவையானது, தித்திப்பானது, சிவப்பானது. அதை வாயில போட்டா அப்படியே சொர்க்கமே நம்ம கண்ணுக்கு தெரியுங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம லிச்சி பழம் தாங்க. பல கடைகளில் இப்போ லிச்சி பழம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தேஜ்பூர் லிச்சி பழம் வந்து பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீட்டு கிடைச்சிருக்குங்க. இந்த பழத்தை வந்து நம்ம துபாய், சிங்கப்பூர் போன்ற பல நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதியும் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு தாங்க இப்போ புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அதாவது 724வது புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்கங்க. நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியும் ஆகுது, அதே நேரத்தில் புவிசார் குறியீடு கிடைச்சிருக்குன்னா நமக்கு தாங்க பெருமை. இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம், மீசைய முறுக்கு திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்,

பிரைட் அண்ட் பீட்ஸ் காத்திருக்க நேரம் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எல்லாரும் அடிச்சு பிடிச்சு அப்படியே எல்லாருமே இப்பதான் ஆபீஸ்ல போய் ரிலாக்ஸா உட்காந்துருப்பீங்க. இன்னைக்கு என்ன நடக்குமோ, என்ன பதட்டம் வருமோ.

என்ன பயம் வருமோ அப்படின்னு நினைச்சுக்கிறத விட்டுட்டு நம்மளோட வேலையை நம்ம சரியா பண்ணுவோங்க, அப்பதாங்க நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம வாழ்க்கையில முன்னேறி முன்னேறி மேல மேல மேல அப்படியே போயிட்டே இருக்கணுங்க. அதுக்காகவே உங்களுக்காக ஒரு பாடல் வருது, நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் மனதை இனிமையாக்க இதமான இடைக்கால இன்னிசை பாடலின் தொகுப்புகள் இசை வானில் சிறகடிக்க காத்திருக்கிறது. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு.

ரைட் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ல. ரைட் டைம் பீட்ஸ் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. நேரம் 9:58 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களோட பல இன்ஃபர்மேஷன்ல இல்லைங்க, சில இன்ஃபர்மேஷன்ல ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற சந்தோஷத்தோட இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து

உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பரசன். நேர்களே, இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையோட இன்றைய தலைப்பு உயிர் காக்கும் உன்னத பணி. பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் சகா அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் கே ஆர் பி பரிமலாதேவி.

அடுத்ததா வருது விருப்ப கானங்கள் 10-2 இருக்கு. அதற்கு முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில். மீண்டும் சந்திப்போம் நேர்களை. நன்றி, வணக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவு வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மாநில அளவில் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான விருதுகளை அத்துறைக்கான அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று காலை வழங்குகிறார். மேலும் இந்நிகழ்வில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்படுகின்றன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை தமிழக காங்கிரஸ் எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரும் மாநில அமைச்சருமான திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவிக்க அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறை அருகே இன்று அதிகாலை இரண்டு அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்தில் 23 பேர் காயமடைந்தனர். அதில் 6 பேர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரீகர்கள் ஜம்மு காஷ்மீரின் பகல்கா மற்றும் பல்தல் மார்க்கமாக இன்று காலை புறப்பட்டுச் சென்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 1200 ரூபாய் உயர்ந்து 1,09,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரேட்டா மற்றும் பீகார் ஆளுநர் திரு சையத் அடா ஹஸ்னேன் இன்று தெஹ்ரான் புறப்பட செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஆஸ்திரியாவை வென்ற ஸ்பெயின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் இரண்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் லண்டனில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. சைக்கிளிங் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இந்திய வீரர்களை ஊக்கப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷனா நிதின் கட்சே கூறியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது விருப்ப கானங்கள். இன்றைய விருப்ப கானங்கள் என் விருப்பமாக தொடர இருக்கிறது. நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது நான் சூர்யா. வாழ்க்கையில் சில நினைவுகள் காலம் கடந்தாலும் மனதை விட்டு நீங்காது. அப்படிப்பட்ட ஒரு இனிய நினைவு தான் முதல் காதல். அது வெற்றி பெற்றதாக இருந்தாலும் சரி, சொல்லாமல் மனசில் மறைஞ்சு போனதாக இருந்தாலும் சரி,

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்றைக்கு என் விருப்பமாக முதல் காதல் நினைவுகள் பற்றி பேசிட்டு இருக்கோம். முதல் காதல் என்பது பலரின் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அழகான நினைவு. அது பள்ளி, கல்லூரி இல்லைனா வேலைக்கு செல்லும்போது கூட ஏற்பட்டிருக்கலாம். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பின்.

நேரம் 10:15. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்றைக்கு என் விருப்பமாக முதல் காதல் நினைவுகள் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஒரு பார்வை, ஒரு சிரிப்பு, ஒரு சிறிய உரையாடல் கூட பெரிய நினைவாக மாறியிருக்கும். தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு பின்னாடி.

நேரம் 10:20. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்றைக்கு என் விருப்பமாக முதல் காதல் நினைவுகள் பற்றி பேசிட்டு இருக்கோம். சில பாடல்கள், சில இடங்கள், சில சந்தர்ப்பங்கள் கூட முதல் காதலை நினைவுபடுத்தும். தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக ஒரு பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது என் விருப்பம். இன்றைய என் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்கள் மனதில் நிற்கும் அந்த முதல் காதல் நினைவுகளை நினைவுபடுத்தும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் சூர்யா. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல்

இனிமையான இசையோடு நம்ம இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இன் ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு ஒரு பட பாடல் நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிற படம் வந்து சிங்கம் திரைப்படத்திலிருந்து எல்லா பாடல்களையும் கேட்க போகிறோம். சிங்கம்னே அப்படியே கர்ஜனையாக இருக்கணும்ல, அதே மாதிரி கர்ஜிக்கிற மாதிரி ஒரு பாடல் வந்துகிட்டு இருக்கு சிங்கம் திரைப்படத்திலிருந்து.

0: திரைப்பட பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல. நம்ம ஊர்ல நம்ம தானே இங்க ராஜா, அந்த மாதிரி தாங்க இந்த பாட்டும்.
1: நாலு காலு பாச்சலில, ரெண்டு கண்ணு மேச்சலில, எட்டு தசை கூச்சலில, தட்டுகிற ஓசையில, சுத்தி வர்றான் சுழண்டு வர்றான் புயல போல, எங்கும் அடை பாஞ்சு வரான், பறந்து வரான் நம்ம தர சிங்கம்.

நேயர்களே, இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையோடைய இன்றைய தலைப்பு உயிர் காக்கும் உன்னத பணி. பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் சகா அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் RP பரிமளாதேவி. கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில பங்கு பெற அழைக்கலாம். 0452252530 170 0452252530 171 அப்படின்ற இந்த இரண்டு எண்களிலும் அழைக்கலாம். கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு மீண்டும் உங்களுக்காக, உயிர் காக்கும் உன்னத பணி. ஒரு பட பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 ல. அடுத்து வரும் பாடல் சிங்கத்துக்கு காதல் வந்தா எப்படி இருக்கும், கால் ரெண்டும் தன்னால வானத்துல பறக்கும், ரெக்க வீசி பறக்கிறாரு சிங்கங்க.

இசையால் இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஒரு பட பாடல்கள். நேரம் 10:48 ஆயிட்டிருக்கு. நேர்களே, இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையுடைய தலைப்பு உயிர் காக்கும் உன்னத பணி. பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் சகா அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர் பி பரிமலா தேவி. நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம் 0452-25-30-170 என்ற எண்களில். ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் இதோ.

ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ல. நேயர்களே, இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையுடைய இன்றைய தலைப்பு உயிர் காக்கும் உன்னத பணி. பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் சகா அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் ஆர் பி பரிமலாதேவி. கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம் 0452252530 மற்றும் 0452252531 என்ற எண்களில். சிங்கம் படத்திலிருந்து தான் ஒரு பட பாடல்கள் கேட்டுட்டு இருக்கும். நிறைவு பாடல் இது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் மனதை இனிமையாக்க இதமான இடைக்கால இன்னிசை பாடலின் தொகுப்புகள் இசை வானில் சிறகடிக்க காத்திருக்கிறது. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு.

மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டீங்க. தொடரும் நிகழ்ச்சியாக கண்ணாடி மாளிகை 11:02 வர காத்திருக்கு. இன்னைக்கு கண்ணாடி மாளிகையோட தலைப்பு உயிர் காக்கும் உன்னத பணி. பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் சகா அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுபவர் ஆர் பி பரிமலாதேவி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை கலாச்சார ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் மனித அறிவு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வழிநடத்துவதாக அமைய வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை மற்றும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் இணைந்து நடத்தும் விழாவில் மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் சிறந்த கூட்டுறவு சங்கங்களுக்கான விருதுகளை இன்று சென்னையில் வழங்குகிறார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே பாமணி கிராமத்தில் 9 பழங்கால சிலைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று 1200 ரூபாய் உயர்ந்து 1,09,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை மற்றும் தேனி மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மறைந்த ஈரான் உயர்தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கில் இந்தியா சார்பில் பங்கேற்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா உள்ளிட்டோர் இன்று தெஹ்ரான் புறப்பட்டுச் செல்கின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகள் பங்கேற்கும் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இலங்கை ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 317 ரன் எடுத்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியந்தா தாய்லாந்தின் ருச்சயா இசரோ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நாம் அனைவரும் இணைந்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இது கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு உயிர் காக்கும் உன்னத பணி. பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் சகா அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஆர் பி பரிமளா தேவி. நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம் 0452-25-30-170 இந்த இரண்டு எண்களிலும்.
1: வணக்கம் நேர்களே, இன்றைய கண்ணாடி மாளிகை உயிர் காக்கும் உன்னத பணி. ஆமாங்க, பாம்புப்படி வீரர் ஸ்னேக் சஹா அவர்களை தான் நாம் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். பாம்பு அப்படின்னு சொன்னாலே படையே நடுங்கும் அப்படின்ற பயம் எல்லாருக்கும் இருக்கும். அதையும் தாண்டி உயிர் காக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த பாம்பின் மூலமாகவும் இருக்குது. விவசாயிகளுக்கு நன்மை தரக்கூடிய நிறைய

0: விஷயங்களும் இதில் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த பாம்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு பயம் இருந்தாலும் அதே சமயம் இதில் என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்கு அப்படின்றத தான் இன்றைக்கி நாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஸ்னேக் சஹா அப்படின்னு சொல்லும்போது பாம்பு பிடி வீரர் அப்படின்றது தான், அதாவது ஒரு தன்னார்வலராக நீங்கள் இந்த விஷயத்தை செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ பாம்பு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம்தான் இருக்கும். ஆனால் எப்படி உங்களுக்கு வந்து இந்த தைரியம் அப்படின்றது உதிக்க ஆரம்பித்தது?
1: பாம்பை பார்த்து பயப்படணும் அவசியமே கிடையாது, ஏன்னா பாம்பு வந்து அதோட உயிரினம், அவ்வளோதான். ஸோ பாம்பு தான் வந்து மனிதனை பார்த்து அச்சம் கொண்டு பயந்து போடும். ஸோ பாம்பு பார்த்து மனிதன் பயப்படணும் அவசியமே கிடையாது. இன்னொன்றா, அதிகமாக வந்து பாம்புகளுக்கும் மனிதனுக்கும் நிறைய மோதல் ஏற்படுது. அதனால் வந்து மனிதன் உயிரையும் பாம்பு உயிரும் காப்பாற்றணும் அப்படின்றக்காது இன்னொருத்துல தான் இந்த மாரியாக வந்து வழித்தவறி வீட்டுக்குள்ளே வர பாம்புகளை வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக ரெஸ்க்யூ பண்ணுறோம். அதை ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கு வந்து ஸோ இலவசமாக தான் பண்ணுறோம், எந்த ஒரு பைசா மூலமாக. இந்தமாரியாக நிறைய ஆட்கள் வந்து ஸ்னேக் ரெஸ்க்யூ பண்ணியிருக்கோம்.
0: இப்போ பாம்பு அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த மழைக்காலங்களில் ரொம்ப அதிகமான ஒரு சிரமத்திற்கு உள்ளாக வேண்டியதாக இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட வீடுகளுக்குள்ளேயே வந்து பாம்புகள் வந்துடுது. முதல்ல அப்படி இருக்கா அப்படின்றது தெரியலை. ஆனால் இப்போ பார்த்தோன்னா சமீப காலமாக நிறைய பத்திரிகை செய்திகளில் கூட இதை அதிக அளவில் பார்க்க முடிந்தது. கேரள மாநிலங்களில் கூட இந்த செய்திகளை நம்ம அதிக அளவில் பார்க்க முடிஞ்சது. அதாவது பாம்பு வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுது அப்படின்றாங்க. இப்போ வந்த உடனே நம்ம முதல்ல என்ன செய்யணும்? ஏன்னா ஏன் அதிகமாக இந்த பாம்புகள் வந்து வீடுகளை நோக்கி இப்போ வருது?
1: பாம்புகள் வந்து இப்போது அதிகமாக குறைவதாக இருக்குது, அதிகமாகலை குறைவதாக இருக்குது. முந்தியெல்லாம் வந்து பாம்புகள் அதிகமாக இருக்கும், இப்போ வந்து பாம்புகள் இன்னும் குறைஞ்சிருச்சு. ஏன் ஆனால் வந்து பாம்புகள் பாம்புகளுக்கும் மனிதனுக்கு அதிக மோதல் ஏற்படுது, அதிகமாக பாம்புகள் வந்து வீட்டுக்குள்ளே வர காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து பாம்புகளுக்கு வாழ்வாதம் இல்லை. அதாவது இந்த காலி இடங்களும் புதர் செடிகளும் கண்மாய்களும் விவசாயங்களும் எல்லாமே வந்து அழிஞ்சிருச்சு. அழிஞ்சதுனால பாம்புகளுக்கு இருப்பிடம் இல்லாமல் தான் உணவுக்காகவும் தங்குவதற்காகவும் மறைந்து வாழ்வதற்காகவும் பாம்புகள் நம்ம வீட்டுக்கு அதிகமாக வருது. அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு அப்படின்னா மனிதன் தான். ஸோ மனிதன் வந்து எல்லா காலி இடங்களும் அழித்து நம்ம வந்து அங்கே போய் குடி போகிறதுனால அந்த பாம்பு இருக்கிற இடத்துக்கு நம்ம குடி போகிறோம். அதனால தான் பாம்புகள் வந்து அதிகமாக நம்ம வீடு பகுதியில் வருது. கொஞ்சம் வந்து நம்ம வீட்டை வந்து சுற்றுப்புறங்களை கொஞ்சம் சுத்தமாக வைக்கணும். பாம்புகள் போதாக வர்றதுக்கு நடந்தால் தங்குற மறைவான இடம் தேடி பாம்புகள் வருது. அதனால் வந்து நம்ம வீட்டை சுற்றியோ வீட்டுக்குள்ளேயோ காம்பவுண்ட் சூழலுக்குள்ளேயோ இல்லை வந்து அடசல பொருட்கள் போடாமல் செங்கல் கப்பி அப்புறம் வந்து மரஜாமா அப்புறம் ஹாஸ்பட்டா சீட்டு ஓடு இதுமாரி நிறைய பொருட்கள் வந்து தேகப்போடு அப்படின்னு நம்ம சேகரித்து வச்சுருப்போம். அந்தமாரி சேகரித்து வைக்கிறதுனால அதிகமாக அது அந்தமாரி இடத்துல பாம்புகள் வந்து தங்குறது. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு சுத்தப்படுத்துங்க. இன்னொன்று ரெண்டா, வீட்டில் வந்து எலித்தவளை அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா பாம்புகள் வந்து எலித்தவளை சாப்பிட்றது கூட நம்ம வீட்டுக்கு அதிகமாக வரும்.
0: அதாவது சுற்றுப்புறம் வந்து முக்கியமாக சுத்தமாக இருக்கணும் அப்படின்றதும், அதே சமயம் எலிகளோட நடமாட்டம் அதிகமாக இருந்தாலும் வரும் அப்படின்றத சொன்னீங்க. இப்போ முக்கியமாக இப்போ வந்து திடீர்னு வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துடுச்சு, இப்போ அப்படின்னும் போது முதல் கட்டமாக நாம் என்ன செய்யணும்?
1: பாம்பு வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அந்த பாம்பு அடிக்க முயற்சி வருதோ அந்த பாம்பு வெளியில் பற்றுவோம் வெளியில் துரத்தி விடுவோம் அப்படின்லாம் யாரும் முயற்சி செய்ய வேண்டாம். பாம்பு உள்ளே வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் தூரமாக இருந்து நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கணும். பாம்பு எங்கே போகுது, இல்லை வெளியில் போகுதா, வீட்டுக்குள்ளே பதுங்குதா அப்படின்னு தூரமானது வாட்ச் பண்ணி பார்க்கணும். பார்த்து முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் இருக்க ஸ்னேக் ரெஸ்க்யூ பண்ணுற நிறையா பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தனவர்கள் கால் பண்ணலாம், இல்லாட்டி வனத்துறை கால் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஃபயர் சர்வீஸ் சில இடங்களில் ஃபயர் சர்வீஸ் கால் பண்ணலாம், அவங்களாம் நிறைய ஸ்னேக் ரெஸ்க்யூ பண்ணுறாங்க. அந்தமாரியே வந்து ஸ்னேக் ரெஸ்க்யூ பண்ணுற கால் பண்ண அளவுக்கு அவங்க சேஃபாக வந்து ரெஸ்க்யூ பண்ண போயிடுவாங்க. சில பேர்லாம் பாம்பு அடிக்கணும் இல்லை பாம்பை துரத்தி விடுவோம் அவர் முயற்சி செய்யும்போது பாம்பு கடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து பாம்பு வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா எங்கே போய் பதுங்குது என்ன செய்யுது அப்படின்ட்டு தூரமாகிட்டு வாட்ச் பண்ணால் போதும். நீங்கள் அதை தொந்தரவு பண்ணி வெளியில் பத்தணும்னு அவசியமே இல்லை.
0: இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பாம்புக்கு வந்து பழி வாங்குற குணம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய படங்கள் கூட அந்த மாதிரிலாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து எந்த அளவுக்கு உண்மையா?
1: மக்களுக்கு வந்து தவறான கருத்தில் வந்து அதிகமாக பகிர்றது வந்து சினிமா. நிறைய பேர் வந்து சினிமா பார்த்தா வந்து நிறைய பேர் வந்து தவறான விஷயங்கள் நிறையா கற்றுருக்காங்க. நேரில் பார்த்தோம் விஷயங்கள்ல ஆனால் வந்து பாம்புகளுக்கு வந்து பழிவாங்க எண்ணம் கிடையவே கிடையாது, ஒரு துளியோடு கிடையாது. பாம்புகள் வந்து மனிதனை பார்த்தா பயந்து போடும். சில பேர்லாம் பாம்பு அடிச்சிருவாங்க, அடித்த உடனே அந்த அடித்த பாம்பு வந்து மறுநாளோ இல்லை ஒரு மாதம் கழிச்சோ அதே இடத்துல இருக்கும். அதை பார்த்த உடனே இந்த அடிப்பட்ட பாம்பு பழி வாங்குறச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்தமாரி பாம்புகள் வர்றதுக்கு என்ன அப்படின்னா, பொதுவாக பாம்புகளுக்கு வந்து அடித்த உடனே முதுகு தண்டு வந்து கட்டாயிடும். கட்டாயிடுச்சு அப்படின்னா அந்த பாம்பு வந்து வெகு தூரம் வந்து ஊர்ந்து செல்ல முடியாது. உடனே வந்து அந்த தப்பிக்கிறதுக்காக பக்கத்தில் ஏதோ ஒரு பொருளுக்குள்ளே மறைஞ்சிக்கிறோம். மறைஞ்ச உடனே ஒரு சில நாட்கள் அந்த பாம்பு அடிப்பட்ட பார்க்கும்போது அந்த பாம்பு பழிவாங்க வந்துருச்சோ அப்படின்ட்டு தவறாக நினைக்கிறாங்க. இதுதான் உண்மை, எந்த ஒரு பாம்புக்கும் பழிவாங்கும் எண்ணம் கிடையாது.
0: அதே மாதிரி இப்போ பாம்பு அப்படின்னு சொல்லும்போது

0: நிறைய, அதாவது ஒரு மூட நம்பிக்கையான நிறைய கருத்துகள் இருக்கும். பாம்பு வந்து அதாவது நம்மளை பழி வாங்குறதுக்கு வருது, ஒரு பாம்பு அடித்தா அதுக்கடுத்து கூட இன்னொரு பாம்பு வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்களே, இதெல்லாமே வந்து எந்த அளவுக்கு தவிர்க்க வேண்டும்?
1: அந்த விஷயம் நானும் நேர்லேயே பார்த்துருக்கிறேன். ஒரு பாம்பு அடித்த உடனே வந்து எங்கள் வீட்டில் இன்னும் 8 பாம்பு குட்டி பக்கத்தில் இருக்குது அப்படி சொல்லி கால் பண்ணி வர சொன்னாங்க. உடனே ஸ்னேக் ரெஸ்க்யூ பண்ண போகிறேன். போகும்போது அடிப்பட்ட பாம்பு பக்கத்தில் இருக்குது, அதை சுற்றி பக்கத்தில் ஒரு ஒரு 10 ஸ்டெப்புக்குள்ளே பாம்பு, நிறைய பாம்புகள் அதிகமாக இருந்துச்சு. அதை நான் கண்ணில் நேரில் பார்த்தேன். இதை பார்த்த உடனே அது பழி வாங்குச்சு அப்படின்னு எல்லாருமே வந்து அவங்க வீட்டில் கிளம்ப மாடியில் போய் நின்றுட்டாங்க. அப்போது அது என்னண்டா, அது பாம்பு பழி வாங்க வரல, ஆனால் இவங்க தான் தவற வச்சுருக்காங்க. ஆனால் ஏன் அந்த அடிப்பட்ட பாம்புக்கிட்ட இத்தனை பாம்புகள் அந்த இருந்துச்சு அப்படின்னா, பாம்போட இனப்பெருக்கம். அதாவது பாம்புகள் வந்து பொதுவாக இணை சேரும்போது ஒரு பெண் பாம்பு அருகில் அதிகமான ஆண் பாம்புகள் வந்து இணை சேர்க்கிறதாக கூட இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு தான் எல்லாமே வந்து பாம்புகள் வந்து ஒரு பாம்பு அடித்த உடனே நிறைய பாம்பு வந்துருச்சு அப்படின்னு பழிவாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்றுண்டா, நம்ம டாக் இருக்கு பாருங்கள், இந்த நாய் இணை சேர்க்கும் சொல்லி பார்த்தீங்களா, எவ்வளோ டாக் கூட இருக்குது பார்த்தீங்களா, அதே போல் தான் பாம்பு இனங்களும் எந்த பாம்பு வந்து ஆண் பாம்போட பிடிச்சிருக்கோ அதோட தான் இணை சேரும். அதனால் இணை சேரும் டயத்தில் வந்து இந்தமாரிய பாம்புகள் கூட்டம் கூட்டமாக இருக்கும். அதுபோல் வந்து இந்த ஓலைப்பாம்புன்னு சொல்லுவாங்க, ஒரு ஓலைப்பாம்பு அடித்தோம் அப்படின்னா 9 குட்டி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்தமாரி நேரத்தில் தான் இணை சேர்க்கும் நேரத்தில் அதிகமான பாம்புகள் இருக்குது. ஒரு பாம்பு கண்ணில் பார்த்தா அடிச்சிடாங்க, 10 பாம்புகள் கண்ணில் தெரிய ஆரம்பிக்குது, இதை பார்த்தா பயந்துடுறாங்க.
0: இப்போ முக்கியமாக வந்து பாம்பு அப்படின்னு வரும்போது அதை அடிக்காமல் துரத்தி விட முயற்சி செய்யாமல் அருகாமையில் இருக்கிற வனத்துறையோ இல்லை தன்னார்வலர்களையோ நம்ம அணுகணும் அப்படின்னா சாலை சிறந்தது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அதை தவிர்த்து நம்ம வீட்டில் இன்னும் வேறு என்னென்ன ப்ரிகாஷன்லாம் பண்ணி வைக்கலாம்? ஏன்னா கிராமங்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நாட்டுக்கோழிகள், இந்த கிண்ணி கோழிகள் இதெல்லாம் வளர்க்குறதுக்கு பிரியப்படுறாங்க, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியம்?
1: இது என்னென்னா, பாம்புகள் வராமலுக்கு எந்த ஒரு பறவைகள் வளர்த்தாலோ இல்லாட்டி இந்தமாரி கிண்ணிக்கள் வளர்த்தாலும் பாம்பு வராமல் இருக்காது. பாம்போட உணவு, நாட்டுக்கோழி வளர்த்தாவே பாம்புகள் அதிகமாக வரும். பாம்போட உணவு பட்டியலில் பாம்போட, அதாவது நாட்டுக்கோழியோட கோழி குஞ்சும் கோழி முட்டையும் உணவு பட்டியல் இருக்குது. அதனால் வந்து நாட்டுக்கோழி வளர்த்தாலும் அந்த உணவு சாப்பிட்றதுக்காக வரும். ஸோ பொதுவாக பாம்புகள் வராமல் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம முடிஞ்சளவு வீட்டை சுத்தமாக வைக்கணும். இன்னொன்றுண்டா, ஏதாவது வாசனை திரவங்களை வந்து நம்ம வீட்டை சுற்றி தெளித்தோம் அப்படின்னா பாம்புகள் வராமல் இருக்கும். ஏன்னா பாம்புகள் வந்து பொதுவாக உணவை வாசனை அறிஞ்சு தான் வந்து தேடி நம்ம வீட்டுக்கு வருது. ஸோ அப்போ ஏதோ ஒரு வாசனை திரவங்களை தெளித்தோம் அப்படின்னா பாம்புகள் வராமல் இருக்கும். ஆனால் அது வாசனை போன பிறகு மறுபடியும் அந்த பாம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தினமும் அதில் வந்து நம்ம கடைப்பிடிக்க முடியாது. அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு சுற்றுப்புறங்களை நம்ம சுத்தமாக வச்சோம் அப்படின்னா பாம்புகள் வராமல் இருக்கும்.
0: உண்மையாகவே அதாவது சுத்தம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது உயிர் காக்கும் உன்னத பணி அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. நேயர்களும் கேள்வி கேட்குறதுக்கு தயாராக இருக்காங்க. முதல் நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: அம்மா வணக்கம்மா, நான் அருப்புக்கோட்டையில இருந்து குழந்தை திரசம்மாள் பேசுறேம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கும் வணக்கம்.
1: வணக்கம்.
2: ரொம்ப அருமையா சொல்லிக்கிட்டு இருந்தீங்க சார். அதாவது ரெண்டு பாம்பு வந்து சார் ரோட்ல வந்து போய் அது ரெண்டு ரெண்டு பாம்பு பிணையில அண்ணா உடனே அந்த மேல துணியை எரியதுக்கு ரெடியா நிக்கிறாங்க சார். அது அப்ப இந்த துணியை எரிஞ்சோம்னா அது மஞ்சக்காரம் ஆயிரும், அதை கொண்டாந்து நம்ம பெட்டிக்குள்ள வச்சு பூஜை பண்ணோம்னா நம்ம எந்த கோர்ட்லனாலும் எந்த கொலை கேஸ் பண்ணிட்டு போனாலும் ஜெயிச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது மூட நம்பிக்கை, அது உண்மையாதான் சார் இல்லைன்னா மூட நம்பிக்கையா?
1: கண்டிப்பா அது மூட நம்பிக்கை. என்ன அப்படின்னா, இது போல் வந்து பாம்புகள் வந்து அது இணை சேர்க்கைக்காக பின்னி விளையாட்டுக்கு இருக்குது. இன்னொன்றா, இந்த பின்னி விளாடு பார்த்திங்களா, அந்த நேரம் வந்து இரண்டுமே வந்து ஆண் பாம்பு கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. பக்கத்தில் அதிகமான பாம்புகள் புதுச்செடிகள் இருக்கும். இந்த இரண்டு ஆண் பாம்புகள் சண்டையிடுது, இணை சேர்களே சண்டையிடுது. சண்டையிடுது எது வெற்றி பெறுதோ அதுதான் வந்து பெண் பாம்பு இணை சேரும். இந்த நேரத்தில் போய் நீங்கள் துணி போடுறதோ இல்லை பக்கத்தில் போடுறதோ வந்து அது பாம்புக்கு கோபத்தை தான் உண்டாக்குது. அந்த பாம்புகள் வந்து நம்ம தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இது எல்லாமே உண்மை கிடையாது. துணி போட்டால் மஞ்சள் ஆகிடும், அதுக்கப்புறம் வீட்டில் வச்சப்ப எந்த ஒரு நமக்கு எல்லாமே சாதமாக இருக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது எல்லாமே மூட நம்பிக்கை.
0: அதாவது நிறைய மூட நம்பிக்கைகள், பாம்பு அப்படின்னு சொல்லும்போது நிறைய மூட நம்பிக்கைகள் சார்ந்த விஷயங்கள் இருக்குது. அது எல்லாமே வந்து இன்றைக்கி இந்த கேள்விகள் மூலமாகவும் இந்த பதில்கள் மூலமாகவும் நேயர்களுக்கு வந்து ஒரு நல்ல விடையாக அமையும். அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
3: கருத்து விதைகளை தூவி அறிவித்ததில் வெளிச்சத்தையும் மதுரை பண்பலையின் கண்ணாடி மாளிகையும் அம்மா பரிமலா தேவியையும் உயிர் காக்கும் தோழர் சகா அவர்களையும் வணங்குது. பெங்களூர்லேருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்க.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: வணக்கம். இந்த காரைக்குடில் எங்கள் வீட்டுக்கு சுற்றி சின்ன சின்ன செடியெல்லாம் இருக்கு, பாம்பு எப்பாவது வருது, அதை அடிச்சிட்டோம்னா அதோட குட்டி திரும்ப வர வாய்ப்பு இருக்கா?
1: ஆ, அப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் காம்பவுண்ட்ஸ் ஒரு வீடு அப்படின்னா உள்ள பாம்புகள் சில பாம்புகளை முட்டை வச்சுட்டு போயிடும். அப்போ வந்து அந்த நேரத்தில் டெலிவரி, அது முட்டையிலேருந்து டெலிவரி.

0: சரி, குட்டி வருது பாருங்களேன். குட்டி வந்துச்சு அப்படின்னா, ஒரு குட்டி அடிச்சிட்டிங்கன்னா மீண்டும் அந்த முட்டையிலேருந்து வேறு குட்டிகள் டெலிவரி ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பாம்புகள் வந்து பழி வாங்குறதுக்கு இந்தமாரியாக அடித்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது.
1: அதாவது பழி வாங்குதல் அப்படின்றது கிடையாதுன்னு நம்ம நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே
0: ஆமாம்,
1: சொல்லியிருந்தோம். அதாவது எல்லாருக்குமே உயிர் காக்கும் உன்னத பணி அப்படின்னு சொல்லும்போது ஒரு பயம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி தன்னார்வலராக இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சிறு இடைவேளைக்கு பிறகு.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கோலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின்.

மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு கண்ணாடி மாளிகையில் உயிர் காக்கும் உன்னத பணி, பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் சஹா அவர்களோட தான் நாம் பேசிகிட்டு இருக்கோம். அதாவது பாம்பு அப்படின்னு சொல்லும்போது பயம் இருக்கும், அந்த பயத்தையும் தாண்டி என்னென்ன விஷயங்களை நாம் மேற்கொள்ளணும் அப்படின்றத தான் இன்றைக்கி விரிவாக நிறைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லிகிட்ருக்காரு. இப்போ பாம்பு அப்படின்னு சொல்லும்போது அதற்கான உணவு சங்கிலி அப்படின்றது எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம சூழல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு உணவு சங்கிலியை தொடர்பு படுத்தி தான் இருக்குது. அப்போ பாம்பு அப்படின்னு சொல்லும்போது இந்த உணவு சங்கிலிக்கும் அது என்ன முக்கியமான விஷயத்தை செஞ்சிட்ருக்கு, அதே சமயம் அதோட உணவு வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பாம்பு வந்து மனிதனையே விழுங்கிரும்பா அப்படின்ற அளவுக்குலாம் பயமுறுத்துகிறாங்க. நிறைய நம்ம தொலைக்காட்சிகள்லையும் பார்த்துருக்கோம். இது எந்த அளவுக்கு சாத்தியம்?
1: பாம்போட உணவு சங்கிலி அப்படின்னா பாம்பு முதலாவது பாம்போட உணவு அப்படின்னாவே வந்து மனிதன் வந்து பட்டியலில் வரவே மாட்டாங்க. அதாவதுனா பாம்போட உணவு என்ன அப்படின்னா முதல் வந்து எலித்தவையில் அதிகமாக வந்து உணவு எடுத்துக்கிறோம். அதுவும் கிடைக்கல அப்படின்னா அனைத்து பறவைகளோட முட்டைகளும் உணவாக எடுத்துக்கிறோம். பறவைகள் முட்டையாக இருக்கட்டும், பறவையோட குஞ்சுகளாக இருக்கட்டும், அதை பூராமே உணவாக எடுத்துக்கிறோம். அடுத்து என்னென்னா நம்ம வீட்டில் சாப்பிட்ற முறங்களேன் பிராயிலர் முட்டை, அந்த முட்டையை வந்து எந்த பாம்புமே சாப்பிடாது. அனைத்து பறவைகள் முட்டையை மட்டும் தான் பாம்பு உணவாக எடுத்துக்கிறோம். அடுத்து என்னன்னா மனிதனை வந்து விழுங்குற மாதிரியெல்லாம் நிறையா சமூக இடத்துல ஃபோட்டோ வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே வந்து உண்மை கிடையாது. அதெல்லாம் வந்து எல்லாம் வளைஞ்சி தான், எந்த பாம்புமே வந்து மனிதனை விழுங்காது. ஸோ பொதுவாக மலைப்பாம்பு எடுத்து வச்சுக்கங்களேன், மலைப்பாம்பு வந்து மனிதனை பார்த்தாவே பயந்து ஓடத்தான் செய்யும். அவ்வளோ பாம்பு பார்க்க பெருசாக இருக்கும், ஆனால் மனிதனை பார்த்தா பயந்து ஓடத்தான் செய்யும். இப்போ அந்த மலைப்பாம்புலாம் வந்து எந்தமாரி உணவுலாம் சாப்பிடும் அப்படின்னா காடுகளை சார்ந்து வாழ்வு பார்த்திங்களே, அந்த முயலாக இருக்கட்டும், சில நேரங்களில் வீட்டில் வளர்க்குற பூனையாக இருக்கட்டும், இந்தமாரி மயில், ஸோ இந்தமாரியாக கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு உயிரினங்களாக தான் அந்தமாரியாக வந்து வேட்டையாடி உணவு எடுத்துக்கிறோம். ஸோ எந்த ஒரு பாம்பும் மனிதனை வேட்டையாடி உணவாக உட்கொள்ளாது.
0: இப்போ நம்ம சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லும்போது உணவு சங்கிலியை சார்ந்து தான் இருக்குது. ஏன்னா இந்த உணவு சங்கிலிக்கு பாம்போட பங்களிப்பு அப்படின்றது எந்த அளவில் இருக்குது?
1: இந்த உணவுச் சங்கிலியானது பாம்போட பங்களிப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் வந்து நம்ம தான் வந்து அதிகமாக பயனடைகிறோம். என்ன அப்படின்னா உணவுச் சங்கிலினா முதல் வந்து உணவுச் சங்கிலில் வந்து பாம்புகளும் முக்கியமான பணி என்ன செய்யுது அப்படின்னா நம்மளோட வயல்வெளிகளை சேதப்படுத்துறையும் மதுர அந்த பூச்சிகளை சேதப்படுத்துறது எல்லாமே வந்து எலித்தவளையில் உணவாக உட்கொண்டு கட்டுப்படுத்துறதுன்னா பாம்பு இனங்கள் தான். அதனால் வந்து பாம்பு இனங்கள் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்னா அதிகமான எலிகள் வந்து பெருக ஆரம்பிச்சிடும். எலிகள் பெருக ஆரம்பிச்சு அப்படின்னா நம்ம வயலில் வந்து விளையிற தானியங்களும் நம்ம வீட்டில் சேகரித்து வைக்கிற தானியங்களும் எல்லாமே சேதப்படுத்துறதும் நம்மளுக்கு நிறைய நோய் நோய் உண்டாக்குற எல்லாமே வந்து எலிகள் தான். அதனால் வந்து எலிகளை கட்டுப்படுத்துறது அப்படின்னா பாம்புகள். அடுத்து அப்படின்னா பாம்புகள் அப்படின்னா தவளைகள் வந்து எண்ணிக்கை அதிகமாகிடும். தவளைகள் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த மகரம் சேர்த்து பூச்சி செழிப்பட்டிருக்கீங்களா, மகரம் செய்ய பொருட்கை அதுமாரி அந்த பூச்சிகளே இல்லாமல் போயிடும். அதிகமாக எல்லாமே வந்து தவளை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து பூச்சிகள் இல்லைன்னா காய்கனிலாம் வந்து விளையாமல் போயிடும். அதனால தான் சொல்கிறது இந்த எலித்தவளையும் கட்டுப்படுத்துகிற உயிரினம் ஒரே உயிரினம் பார்த்திங்கன்னா பாம்பு இனங்கள் தான். அதனால தான் பாம்புகள் வாழணும் சொல்லுது. ஸோ பாம்பு மட்டும்தான் அந்த உயிரினத்தில் வாழணும் அப்படிலாம் கிடையாது. எல்லா பூச்சிகளும் ஏன் எறும்பு வரைக்கும் வந்து மகரம் சேர்க்கல முக்கியமான பணியை பண்ணிக்கிது. ஆனால் எல்லா அனைத்து உயிரினங்களும் இந்த உலகத்தில் வாழணும்.
0: உண்மையாகவே அதாவது இயற்கை சார்ந்து வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளுமே வந்து இந்த உணவு சங்கிலி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே அடங்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி உயிர் காக்கும் உன்னத பணி இந்த தலைப்பில் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். நேயர் ஒருத்தர் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மகாசிமான்குடித்துறை. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
1: வணக்கம்.
2: என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், குடித்தலை ஆற்றில் வெள்ளத்தில் வந்து ஒரு குச்சி மாதிரி வந்தது. நாங்கள் போய் வேடிக்கை பார்க்க போனோம் குடித்தறையில், அது கரைமலை ஏறும்போது சின்ன பாம்பு மாதிரி வந்தது. வேலைக்கு போனோம், அது படம் எடுத்தது, கும்பிட்டு ஓடி அனுப்பிட்டோம், அது பயந்துட்டு போயிடுச்சு. இது ஒன்று. கர்நாடகாவில் வந்து எங்களுக்கு குடியிருந்தவங்க முன்னாடி பால் வச்சுருந்துருக்காங்க, நல்ல பாம்பு உள்ளே வந்து குடிச்சிட்டு போயிருந்துருக்கு, அது எங்களுக்கு தெரியாது. திரும்ப திடீர்னு குடும்பம் உள்ளே போயிருக்கோம், நாங்கள் இருக்கும்போது என் குழந்தைகளுக்கு வைப்பு பால் காய்ச்சி வச்சது, அது வந்து அதே பாம்பு வந்து குடிச்சிருக்கு, உள்ள நீல நேரத்தில் பால் இருக்கு, அந்த பூனை குடிச்சுட்டு செத்து கிடைக்கும். என் வைப்பு என்னை எழுப்பி சொல்லும் போது போய் பார்த்தா அது வச்ச இருந்துருக்கு பாலில். அது வந்து நாங்கள் அந்த வீட்டையே காலி பண்ணிட்டோம். அது ஒன்று. சென்னையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இது நடந்தது.

0: கார பாம்பு நல்ல பாம்பு ரெண்டும் ஜோடியா ஒரு மூணு அடி இருந்தது. சுற்றிலே எல்லாம் போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்தாங்க. நான் தான் போவேன், பக்கத்துல போவேனா டிஸ்டர்ப் பண்ணவேனா அதான் போயிடுன்னு சொன்னேன். அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். இங்கே இங்க மதுரையில் பார்த்தீங்கன்னா நான் உட்காந்து சேர் கடையில் ஒரு துண்டு போட்டு வச்சிருந்தத வச்சுட்டு போயிட்டு டீ சாப்பிட்டு வரேன். அந்த சேர்ல அந்த துண்டு கடையில் ஒரு கட்டுப்படியும் பாம்பு இருந்தது. ஃப்ரெண்டு பார்த்துட்டாரு, பார்த்துட்டு அவர் தான் அடிச்சார். நான் அடிக்க வேணான்னு ஒய்ஃபு கூட பாம்பு பார்த்து அடிக்கணும் அடிக்க வேணான்னு அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் ஒன்றும் ஆகாது. ரெண்டாவது பச்சை சார் வந்து பாம்பு கடிச்சதுல போட்டால் உடனே அந்த விஷம் முடிஞ்சிடும் சொல்கிறாங்க. அது உண்மையான்றது இந்த ரெண்டு விஷயம் தான். நன்றி
1: நன்றி. இந்த பால் வந்து அவன் சொன்னா பார்த்தீங்களா, பாம்பு வந்து பால் குடிச்சு அது வந்து பால் வந்து புழு நிறத்தில் ஆகி அதை பாம்பு அந்த பாலை பூனை சாப்பிட்டு தான் இறந்துச்சு அப்படின்னு சொன்னா பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து உண்மை அல்ல. ஏன்னா பொதுவாக பாம்புகள் வந்து பாலே சாப்பிடாது. நம்ம மாரி தான் ஏதாவது ஏதோ ஒரு நீர் ஐட்டம் கொடுத்தோம் அப்படின்னா அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும். ஆனால் டெய்லியும் அது உணவாக எடுத்துக்கிறாது, பாலை வந்து சாப்பிடாது பாம்பு. ஆனால் அந்த பூனை வந்து அந்த பாலை சாப்பிட்டா இறந்து சொன்னால் பார்த்தீங்களா, அது என்னவாக இருக்கும் அப்படின்னா, அங்கே பக்கத்தில் பாம்பு இருந்து அப்படின்னா அந்த பாம்பு வந்து பூனை கண்டிப்பாக கடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கடிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த பூனை இறக்கும். அதுபோல் வந்து ஏதோ ஒரு சாப்பிட்ட உயிரினத்தை விட்டுட்ட பிறகு ஏதோ ஒரு வேறு உயிர் அதை சாப்பிட்டுச்சு அப்படின்னா அந்த உயிரம் இறக்கவே இறக்காது. ஏன்னா பொதுவாக பாம்புகள் வந்து பாம்போட எச்சம் வந்து பட்டு எந்த ஒரு உயிரினம் பட்டாலோ எந்த உயிரும் சேதம் வராது. பாம்புகள் வந்து கடித்தால் மட்டும்தான் அந்த உயிரினத்துக்கு உயிர் பிரச்சனை ஏற்படும். ஸோ இது வந்து தவறான ஒரு வதந்தி. இன்னொன்று வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா,
2: பச்சலை, அதாவது இப்போ பாம்பு கடிச்சிருச்சு தீண்டிருச்சு அப்படின்னா பச்சலை வைத்தியம்லாம் பண்ணுறாங்க, அது எந்த அளவுக்கு?
1: இந்தமாரியா முதல்ல முந்தியெல்லாம் வந்து பாம்பு கடிச்சு அப்படின்னா நாட்டு வைத்தியங்கள் அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து அது குறைவாயிடுச்சு. ஏன்னா வந்து மனிதன் வந்து மின்னல் வேகத்தில் வந்து வாழ்க்கை பயணத்தில் ஓடிக்கிருக்கோம். அதனால் வந்து மருந்து பச்சலை மருந்தை சாப்பிட்டு ஒரு நாட்டு மருந்து சாப்பிட்டு ரொம்ப வெயிட் பண்ண மாட்டோம். இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டோமா அடுத்த நாச்சு எழுந்திரிச்சு வேறு மறுநாள் வேலைக்கு போனோமா அந்தமாரி இருக்கும். இந்தமாரியா பச்சலை மருந்து வந்து சாப்பிட்டா வந்து பாம்பு கடி வந்து குணமாகும் அப்படிலாம் கிடையாது. பொதுவாக பாம்பு கடிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏபிஎஸ் மருந்து, அதாவது எப்படின்னா ஏவிஎஸ், அதாவது இந்த ஆன்டி ஸ்னேக் வெனம் சொல்லுவோம், அந்த வெனம் வந்து உடம்பு செலுத்தா மட்டும்தான் சரி பண்ண முடியும். இந்தமாரி ஏதோ மருந்து சாப்பிட்டோம் பாம்பு கடிச்சு குணமாயிருச்சு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்தமாரியா வந்து ஏதோ ஒரு மருந்தை சாப்பிட்டுட்டு பாம்பு கடிச்சு அப்படின்னா ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவுசெய்து பாம்பு கடிச்சனே உடனே வந்து பக்கத்தில் அரசு மருத்துவமே சிகிச்சை கொடுங்க போய்.
2: கண்டிப்பாக, அதாவது அது தீண்டிருச்சு அப்படின்னா காலதாமதம் இல்லாமல் அருகில் இருக்கிற மருத்துவமனையை அணுகணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். அடுத்ததாக ஒரு நேயரும் கேள்விகளோடு தயாராக இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்க. சரிங்க, உங்களோட ரேடியோ பக்கத்தில் இருக்குல்ல அதில் இருக்க வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப நமக்கு வந்து இங்கே எதிரொலி கேட்டுகிட்டே இருக்கு. கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம பேசுறது இன்னும் தெளிவாக கேட்கும். சரிங்க, ரொம்ப சந்தோஷம், சொல்லுங்க.
3: ஐயா போன வருஷம் ஐயா வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம்.
3: தீபாவளிக்கு 10 நாளைக்கு முன்னே பக்கத்து ஊரில் ஒரு 4 கிலோமீட்டரில் டீ குடிக்க
1: போனேன்.
3: ம், டூவீலரில்.
1: சரி,
3: அப்போ பாம்பு கீழோரிலிருந்து மேலோரமாக வந்து ரோட்டை வந்து கிராஸ் பண்ணிச்சு.
1: சரி,
3: அந்த இந்த டூவீலர் பழைய வண்டி டோட போனதுனால இந்த சத்தத்தில் நல்லா வந்து அடிபடாமல் தலையை தூக்கிச்சு.
1: ஆ சரி,
3: அதாவது பாம்பு மேலே வண்டி ஏறலாம் அடிபடாமல் தலையை தூக்கிச்சு. வலது கால் முதியில
1: வச்சிருந்தேன்,
3: இடது கால தூக்கி இருந்தேன், என் கால் போய் பாம்புல
1: மோதிருச்சு.
3: அது படம் எடுத்திருந்ததுல என் கால் போய் அந்த தூக்கி இருந்த கால் போய் படத்துல மோதி அப்படியே ஒரு பல்லு பட்டுருச்சு.
1: அப்போ பாம்பு வந்து கடிச்சிருச்சு அவங்களுக்கு?
3: இல்ல இல்ல, கடிக்கல, என் கால் மோதினதுல வந்து பட்டு தட்டி போச்சு.
1: சரி,
3: அது தட்டினதுல அங்க போய் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. வந்து ஊசியத்தை போடுறாங்க, ரத்தம் எடுக்கிறாங்க, பாக்குறாங்க, பாம்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன்ட்டாங்க.
1: இல்ல, அதாவது எப்படின்னா அது வந்து பாம்பு கடிச்சிருக்குன்னு இன்னொன்னு என்னண்டா, நீங்க அடி கால் எடுத்து பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு குச்சியோ கம்பியோ இல்லை வண்டியில பொருள் கூட உங்க பேர்பாஸ் கூட காலில் பட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்க சொல்ற மாதிரியா பாம்பு கடிச்ச உடனே அந்த பாம்பு பல்லு பட்ட உடனே வந்து நான் போடனே சிகிச்சை கொடுக்கணும், ஊசி போட மாட்டுறாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்களா, அது போடவே மாட்டாங்க. முதல் வந்து உங்களுக்கு வந்து பிளட்டை செக் பண்ணி

0: பார்த்துட்டு உங்களுக்கு பாம்பு கடிச்சிருக்கா இல்லை எவ்வளோ தூரம் உங்களுக்கு பாதிச்சிருக்கு அதை செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அடுத்த சிகிச்சை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா போன உடனே உங்களுக்கு சிகிச்சை கொடுத்தாங்களுக்கு இந்த மருந்துனாலேயே உங்களுக்கு உயிர் பிரச்சனை ஏற்படும். அதனால் வந்து எந்த மருத்துவமனையும் வந்து உங்களை உடலை வந்து நல்லா சோதித்து பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து சிகிச்சை கொடுக்க ஆரம்பிப்பாங்க.
1: அதாவது இது முக்கியமாக எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி. இப்போ பாம்பு தீண்டிடுறது, சில சமயம் பார்த்தா பாம்பு வந்து அதோட பற்கள் பதிகிறதுக்கு மட்டும் இருக்கும், பார்த்தா ரத்தமோ ஏதோ வருது வந்திருக்காது, இல்லை நம்ம அதில் க்ராஸ் பண்ணி போயிருந்துருக்கும் காலில் இல்லை கையில் அப்படின்னும் போது நம்ம எந்த அளவுக்கு அதை உறுதிப்படுத்திக்கணும்?
0: எப்படின்னா பாம்பு கடிச்சு விஷப்பாம்பு கடிச்சு அப்படின்னா நம்ம உடம்பு வந்து இரண்டு பற்கள் பட்டிருக்கும், அதாவது ஊசி குத்துன மாதிரியாக ரெண்டு தடம் இருக்கும், சில பேர்த்துக்கு ஒரு தடம் இருக்கும். ஆனால் இந்தமாரி தடை இருந்தாலும் வந்து ஒரு விஷப்பாம்பு கடிச்சு அப்படின்னா ஒரு இரு நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் வச்சுங்களேன் அந்த கடிச்ச இடம் அந்த தடை வந்து என்ன ஒரு சில பேர்த்துக்கு செவந்து காணப்படும், சில பேர்த்துக்கு வந்து இன்னும் கருப்பாக மாறிடும், சில பேருக்கு என்னடா அந்த கடிச்ச இடமே வந்து பெரிதாக வீக்க ஆரம்பிச்சிடும். இதை பார்த்தாலே வந்து பாம்பு கடிச்சு நம்ம உறுதிப்படுத்திடலாம். இன்னொன்று சில பேர்த்துக்கு வந்து எந்த ஒரு சிம்டம்ஸ் இருக்காது, ஆனால் வந்து கடிச்சு ஒரு அரை மணி நேரத்தில் வந்து மயக்கம் வருது, வாந்தி வர்றது, கண்ணிமை மூடுறது, நாக்கு சேர்ந்து வாயில் எச்சி வர்றது, இந்தமாரிலாம் சிம்டம்ஸ் ஏற்படும் விஷப்பாம்பு கடிச்சா. ஆனால் விஷம் இல்லாத பாம்பு கடிச்சா அப்படின்னா அதிகமான பற்கள் பட்டிருக்கும். இதை பார்த்து நம்ம சொல்லிக்கலாம், நினச்சிக்கலாம்.
1: அதாவது பாம்பு கடித்துட்டது அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் உறுதிப்படுத்திக்கணும். அதே சமயம் நமக்கு ரொம்ப ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவமனையை அணுகி முறையான சிகிச்சை என்ன அவங்க சொல்கிறாங்க, என்ன ஆலோசனைகள் சொல்கிறாங்க அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசிடுவோம். வணக்கம்
2: மேடம். வணக்கம் மேடம். சிறப்பு விருந்தினர் அவங்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிக்கொள்வது மதுரையிலிருந்து மணிமாறன், கடைசி நேரத்தில் யாழம்பாளையத்தில்.
1: வணக்கம், சொல்லுங்க
2: சார். இப்போ பாம்பை கண்டா படையும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க, கரெக்ட்டுங்களா? அப்ப பாம்பை பார்த்தோடனே பயம்தான் நம்ம உடம்புல வந்துட்டு நம்ம பேனிக் ஆகிரும். அதனால என்ன செய்யறோங்கிறே நமக்கே தெரிய
0: மாட்டேன்.
2: அது ஒரு அந்த பயத்தை எப்படி போக்கிக் கொள்வது ஒண்ணு. அப்புறம் பாம்பு கடிச்சிருச்சுன்னா அதுக்கு பக்கத்துல ஆஸ்பத்திரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப தூரமா இருக்கு, நம்ம உடனே அருக முடியல, எத்தனை ஒரு 10 நிமிஷத்துல போக முடியல, அந்த டைம் டுரேஷன் ஜாஸ்தி ஆகுது அப்படிப்போ இமிடியேட்டா முதல் உதவி நம்ம உடனே என்ன பண்ணணும், ரெண்டாவது க்வெஸ்சனு. மூணாவது நல்ல அதாவது விஷம் இருக்கிற பாம்பு விஷம் இல்லாத பாம்பு நம்ம எப்படி சார் கண்டுபிடிச்சிக்கிறது, ஐடென்டிஃபை பண்றது, அதுக்கு சொல்லுங்க.
0: இப்போ முதல் பாம்பு பார்த்துட்டீங்க அப்படின்னா பயத்தை போக்கணும் அப்படின்னா அது உங்களோட மட்டும்தான் முடியும். நான் என்ன சொன்னாலுமே வந்து உங்கள் உடம்புல வந்து பயம் வரத்தான் செய்யும். அதனால் வந்து அது வந்து மனதை எடுத்து நீங்கள் தான் கொடுக்கணும். பாம்பு பார்த்தாலும் அது ஒரு உயிரினம் அப்படின்னு நினச்சி தான் நீங்கள் வந்து அதை பயப்படாமல் இருக்கணும். ஸோ பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா மருத்துவமனைக்கு போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது, அது முதலுது என்ன செய்யணும் அப்படின்னா கடிச்ச இடத்த வந்து அசைக்காமல் இருக்கணும். எப்படின்னா ஒரு நம்ம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எலும்பு உடஞ்சிச்சு அப்படின்னா நம்ம கை காலம் வந்து அசைக்காமல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்தமாரியாக ஷேக் பண்ணாமல் அது கடிச்ச இடத்த அசைக்காமல் வச்சுருக்கணும். அடுத்து என்னென்னா பதட்டப்படக்கூடாது, நார்மலாக இருக்கணும், எந்த ஒரு பயமும் இல்லாமல் நார்மலாக இருக்கணும். ஏன்னா பயந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகுது, ரத்தம் ஓட்டங்களும் அதிகமாகிடும். அதனால் வந்து நீங்கள் பயப்படாமல் தைரியமாக இருக்கணும். அடுத்து அப்படின்னா பாம்பு கடிச்சோடனே பயந்து ஓடக்கூடாது. ஸோ ஒரு கொஞ்சம் வண்டியில் போகிறதுக்கு ரோட்டு போயிட்டு ரோடு போகிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்னு பயந்து ஓடக்கூடாது, மெதுவாக சொல்லணும். இல்லைன்னா பக்கத்தில் யாராக இருந்தால் அவங்களை உதவி கூப்பிட்டு ஒரு கைத்தாங்களாக தூக்கிட்டு போகலாம். அடுத்து ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ வந்து எல்லா பகுதியிலும் வந்து 108 ஆம்புலன்ஸ் இருக்குது, அதனால் வந்து அந்த உதவிக்கு 108 ஆம்புலன்ஸ் கொடுத்து விருந்து சென்று மருத்துவமனை சிகிச்சை பெறணும். இது வந்து மருத்துவமனைக்கு போகிறது ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்னா கையில் ஒரு கை மருத்துவமனை இருக்குது, ஒரு ஏதாவது மருந்து சாப்பிடும், வெங்காயம் சாப்பிடும், ஏதாச்சும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு எந்த டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. பாம்பு கடிச்சு உறுதிப்படுத்திட்டீங்கன்னா டயத்தை வேஸ்ட் பண்ணால் மருத்துவமனைக்கு போங்க. இன்னொன்று என்னென்னா ஒரு தவறான முதலீடு இருக்குது, பாம்பு கடித்த உடனே மருந்து அதாவது விஷம் வந்து மேலே ஏறாதவருக்கு கடித்த இடத்துலேருந்து மேல் நோக்கி கயிறை இறுக்கி கட்டுவாங்க, அந்த கட்டுவது வந்து மிகப்பெரிய தவறு. ஏன்னா அந்த கட்டுனால என்ன ஆகுது அப்படின்னா பாம்போட வினம் வந்து ஒரே இடத்துல நிற்கிறதுனால அந்த உறுப்பை வந்து சேர்ந்து அந்த உறுப்பு அழுகி போய் அதை எடுக்கிற மாரி ஆயிடுது. இன்னொரு வேண்டாம் அந்த கயிறை இறுக்கா கட்டிடுறாங்க பாருங்களேன், கெட்டினோடனே மருத்துவரில் போய் அந்த கயிறை கலட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா பாம்போட வினம் நின்று சடனாக வந்து உடம்புல போய் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் மருத்துவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா மேல் நோக்கி கயிறை வச்சு இறுக்கி கட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு லேசான முறையில் அதாவது ஒரு விரல் லப்பர் பேண்ட் போட்டால் இப்படி இருக்கு பார்த்தீங்களா அந்தமாரி கட்டுங்க, இல்லை அந்தமாரி கட்ட முடியல அப்படின்னா கெட்டே வேணால் ஃப்ரீயாக விட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பதட்டம் இல்லாமல் வெகு சீக்கிரமாக மருத்துவமனைக்கு போனால் போதும்.
1: அதே சமயம் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, அதாவது இது மருத்துவத்தில் சொல்கிறதா, இப்போ பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா எந்த பாம்பு கடித்தது அதோட ஒரு புகைப்படமோ இல்லை அந்த பாம்பை பற்றின தகவல் இருந்ததுன்னா ஈஸியாக வந்து நம்ம அதற்கான அந்த மாற்று மருந்து கொடுக்கலாம் அப்படின்றாங்க, இது எந்த அளவுக்கு சாத்தியமானது?
0: இது என்னென்னா, முந்திலாம் வந்து நம்ம முன்னொரு காலத்தில் வந்து பாம்பு கடிக்கு வந்து சரியான மருந்து கிடையாது. அதனால் வந்து கடித்த பாம்பை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, அதை வச்சா நம்ம சிகிச்சை கொடுக்க முடியும்.

0: அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எந்த பாம்பு விஷப்பாம்பு கடித்தாலும் ஒரே மருந்து தான். இந்தமாதிரி சொன்னீங்களா, அந்த ஆன்டி ஸ்னேக் வேணம் அந்த அதை பார்த்து செலுத்துவாங்க. கோபுரா கடித்தாலும் அதே வேணம் தான், கட்டுரை பாம்பு கடித்தாலும் அதே வேணம் தான், கண்ணாடி விரியன் சுருட்டை விரியன் இந்த நான்கு விஷப்பாம்பு கடித்தாலும் அந்த ஒரே வேணம் தான். ஆனால் உடம்புல எவ்வளோ மருந்து செலுத்தணும் அப்படின்னு சோதித்து பார்த்து செலுத்துவாங்க. ஆனால் விஷப்பாம்பு கடித்தால் அந்த உடம்புல வந்து மாற்றங்கள் நிறையா இருக்கும். கடித்த உடனே விரிசா வீங்கிறது, மயக்கவர் இந்தமாதிரி இருக்கும். விஷம் இல்லாத பாம்பு கடித்தா அப்படின்னா கடித்த இடத்துல வந்து அதிகமான பற்கள் பட்டிருக்கும், கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 10 பற்கள் 20 பற்கள் பட்டிருக்கும். ஆனால் கடித்த ஒரு அரை மணி நேரம் ஆனால் எந்த ஒரு சிம்டம்ஸ் இருக்காது, நார்மலாக தான் கை இருக்கும், ரத்தம் மட்டும் லேசாக உடஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து விஷப்பாம்பு கிடச்சிது விஷமலா பாம்பு கிடச்சிதுன்னு அறிஞ்சிக்கலாம்.
1: அதாவது உயிர் காக்கும் உன்னத பணி அப்படின்னு சொல்லும்போது நிறைய கேள்விகள் இன்றைக்கி வந்து நேயர்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அடுத்ததாக ஒரு நேயரும் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம், வாழ்க வளமுடன்.
1: வணக்கம்.
2: ராமநாதபுரத்துலேருந்து வேலு நாச்சியார் பேசுகிறேன்.
1: சொல்லுங்கள்.
2: வீட்டில் பாம்பு வந்துருச்சு, அடிக்கவும் மனசில் அடிக்கவும் முடியல, அதுவாக போயிருமா இல்லை அங்கேயும் இருக்குமா கூடுதட்டி?
0: பொதுவாக பாம்பு வந்து கூடு கட்டாது, ஏதாச்சும் எழுத்த வேலை உணவு தேடி பாம்பு வந்துருக்குறோம். உங்களை பார்த்துருச்சுல, மனிதனை பார்த்த உடனே வந்து பாம்பு அந்த இடத்துல தங்காது, மறுபடியும் வெளியில் ஏதாவது ஒரு இடத்துல வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வெளியில் போயிடும். பாம்புகள் வந்து நிரந்தரமாக வந்து வீட்டுக்குள்ளே தங்காது.
1: அதாவது நிரந்தரமான இருப்பிடமாக அது தேடி வரதில்லை, ஏதோ ஒரு அவசரத்தில் ஒரு என்ட்ரி வந்துடுது அதுக்கு, அவ்வளோதான். இப்போ பாம்பு அப்படின்னு சொல்லும்போது ஒரு விஷயம் அவங்க இன்னொன்று கேட்டிருந்தாங்க, கூடு கட்டுமா அப்படின்றது, அது கிடையாதுன்ட்டீங்க. அதே சமயம் இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. பாம்பு வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிற ஒரு உயிரினமாகவும் இருக்குது, அதே சமயம்
0: குட்டிகளாகவும்
1: போடுது. இதில் வந்து எதுவும் இருக்கா? அதாவது ஏன் விஷத்தன்மை விஷம் இல்லாதது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இதில் என்னென்ன இருக்குது?
0: அதாவது விஷப்பாம்புகளும் டேரெக்டாக குட்டி போடும். அதாவது இந்த விரியன் பாம்பு இருக்கட்டும், கண்ணாடி விரியன், இந்த சுருட்டை விரியன், சாஸ்கல் வைப்பர் சொல்லுவோம், இந்த இரண்டு பாம்புகளும் வந்து டேரெக்டாக குட்டியே போடும். சரிங்களா? அடுத்து என்னடா, விஷமில்லாத பாம்பு பச்சை பாம்பு இருக்கு பாருங்களேன், அது வந்து டேரெக்டாக குட்டி போடும். இந்தமாரியாக நிறைய பாம்புகள் வந்து குட்டி போகிற இனங்களுக்கு இது முட்டையிடும் இனங்களுக்கு, சாரப்பாம்பு இருக்கட்டும் முட்டையிடும், நல்ல பாம்பு முட்டையிடும், ஸோ கட்டி விரியன் இதெல்லாம் வந்து முட்டையிடும். முட்டை வந்து இந்தமாரி பறவைகள் மாதிரியாக கூடு கட்டியோ இல்லாட்டி ஒரு நிறையா வந்து ஒரு மூளையில் போய் வீட்டுக்குள்ளே மூளையில் போயோ முட்டையிடாது. பாம்புகள் வந்து பொதுவாக வந்து மண்ணுக்குள்ளே வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் ஈரமான மண் பகுதிகளோ தான் பாம்புகள் முட்டையிடும்.
1: கண்டிப்பாக. அதாவது பாம்புகள் முட்டையிடுமா அப்படின்றதுக்கான கேள்விக்கான விடையும் கிடைச்சது. அடுத்ததாக ஒரு நேயர் காத்துட்ருக்காங்க, அவங்ககிட்டையும் பேசிடுவோம். வணக்கம்.
3: ஐந்திய மணலுக்கு விராட்டிப்பட்டி பாண்டியராஜன் அன்பான வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
3: வந்திருக்க சிறப்பு வணக்கம் ஐயா.
0: ஆ வணக்கம், சொல்லுங்க
3: ஐயா. எனக்கு பாம்பு கடித்த அனுபவம் என்கிட்ட இருக்குங்க. அதாவது கடிக்கிறதுக்கு கொத்துறது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு.
0: சரி.
3: கடிக்கிறதுன்றது வந்து லேசா அப்படியே கவிட்டு விட்டுரும், கொத்துறதுன்றது வந்து ஆழமா பதுங்கும். எனக்கு அடிச்சோடனே டாக்டர் கொண்டு போய் காமிச்சோம், ஐயோ இது சீரியஸான கடிச்சோம், ஜிஹெச் தான் போகணும்னாங்க. அங்க போனோம், ஆனா பட் எந்த ஒரு விஷயத்தையும் வேறல தப்பிச்சுக்கிட்டு. ஆனா இன்னைக்கு டாக்டர் கேட்கக்கூடிய கேள்வி ரெண்டு கேள்வி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, எனக்கு அட்வைஸ் பண்ணவங்க இந்த இடத்துல நீங்க லேசா கிழிச்சு விட்டுன்னா அந்த பிளட் வெளியே வந்துதான் சரியா போயிடும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சொல்றாங்க. அடுத்து விசத்த விசத்தால முடிக்க முடியும் அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் உண்மையான்னு சொன்னீங்கன்னாக்க வெளியே உங்களை தப்பான கண்ணோட்டத்துக்கு போக மாட்டாங்க. வாய்ப்புக்கு மகிழ்ச்சி, நன்றி, வணக்கங்க.
1: அதாவது இப்போ இந்த விஷத்தை விஷத்தால் தான் முடிக்க முடியும் அப்படின்றது உண்மையா?
0: அதெல்லாம் வந்து என்னடா, பாம்பு கடிச்சிச்சு அப்படின்னா பாம்போட வினத்தை வச்சு தான் வந்து நஞ்சு முறிவு மருந்து தயாரிக்கிறாங்க. அதாவதுண்டா கோபுரா இருக்கட்டும், காமன் கிரேட், கட்டுரை ஆகட்டும், இது எல்லாமே வந்து அந்தோட வினத்தை வச்சு தான் மருந்து தயாரிக்கும். அது உண்மை தான். இன்னொரு கேள்வி நான் சொல்லுங்கள்.
1: அதாவது இன்னொன்று என்னென்னா, இப்போ வந்து சில பேருக்கு பாம்பு தீண்டின உடனேயே இந்த வீக்கம் இது மாதிரி, அப்புறம் அந்த கீறி விடுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி சாத்தியம்?
0: இது வந்து என்னடா, இந்த பாம்பு கடித்த உடனே கடித்த இடத்த கீறி விடுறது வந்து அது தவறான விஷயம். என்ன அப்படின்னா, பாம்போட வினம் தான் வெளியில் வரும் அப்படின்னு நினைப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. பாம்பு கடிச்சு அப்படின்னா பாம்போட வினம் வந்து உடம்புல வந்து ரத்தத்தை ரத்த ஓட்டம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பரவிக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து கடிச்ச இடத்த கிழிச்சு விட அப்புறம் கிழிக்கிற என்ன ஆகுது அப்படின்னா, அதை பிதிக்க எடுப்பார், ரத்தத்தை பிதிக்கும் போது பிளட் லாஸ் ஆகி உயிரிழக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பாம்பு கடித்த உடனே ரத்தத்தை கிழிச்சு எடுக்கும்போது வந்து மிகவும் தவறான விஷயம்.
1: அதாவது இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி உயிர் காக்கும் உன்னத பணி ஸ்னேக் சகா அவர்களோட தான் நாம் பேசிகிட்ருக்கோம். தொடர்ந்து பேசுவோம் சிறு இடைவேளைக்கு பிறகு.

நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானும் போலே. நான் நிலவு போல சேர்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. நீயும் நானும் சேர்ந்து

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர

0: பாம்பு வந்து ஒருத்தரை கடிச்சுட்டா ஒரு உயிர் நீக்க பிறகு அவரை அடக்கம் செய்யும் வரைக்கும் வந்து நின்று பார்க்கணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையான
1: நீ கேட்ட மூணு கேள்வியும் சூப்பரான கேள்வி தான் கேட்டது. அந்த கண் கொத்தி பாம்புன்னு சொல்கிறாங்க பாருங்களேன், கண் கொத்தி பாம்புன்னு வந்து பச்சை பாம்பு வந்து அதிகமாக வந்து வாழ்வாதாரம் மரம் தான், மரத்துலேருந்து நம்ம பாம்புகள் வந்து நம்ம முகத்தை தான் பார்க்கும். அப்போது பாம்புகளுக்கு வந்து அந்த கருவிழி, நம்மளோட கண் கருவிழி பார்த்திங்களா, அதை பார்த்த உடனே அதுக்கு வந்து பூச்சிகள் போல வண்டுகள் போல் தெரியுது. அதனால் வந்து பாம்புகள் வந்து கண்ணை கொத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்னா அது வந்து என்றைக்கே ஒரு நாள் ஒரு முன்னோர்கள் யாராவது ஒரு நாள் கடிச்சிருக்கும், அது வந்து காலங்காலமாக அது ஒரு வதந்தியாக இப்போ இது வரைக்கும் இருக்குது. அது வந்து உண்மை கிடையாது, அது கண்குத்தி பாம்பு கிடையாது. பச்சை பாம்பு பொதுவாக நம்மளை கடிக்கவும் செய்யாது, நம்ம பார்த்தாலே பயந்து ஓட ஆரம்பிக்கும். அடுத்து என்னடா கொம்பேன் முக்கன்னு சொன்னார் பாருங்களே, கொம்பேன் முக்கன் பாம்பு வந்து கடிச்சிருச்சு அப்படின்னா கடிப்பட்டவர் இறந்து சுடாட்டில் எரி போகிறாரா அப்படின்ட்டு உயரமான மரத்தில் ஏறி பார்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் அதை இது வரைக்கும் நம்பிக்கிட்டு வந்திருக்கோம், அதுவும் உண்மை கிடையாது. பொதுவாக கொம்பேன் முக்கன் பாம்பு கடித்தா யாருமே இறக்க மாட்டாங்க, ஏன்னா கொம்பேன் முக்கன் பாம்பு விஷம் இல்லாத பாம்பு, அதாவது நான் வினமசம். ஸோ கடித்தாலும் நமக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது. ஆனால் நம்மளை கடித்த உடனே கொம்பேன் முக்கன் பாம்புகள் ஏன் மரத்தில் இருக்குது அப்படின்னா அதோட வாழ்வாதாரமே மரம் தான். அதனால் நம்ம கடித்தாலும் கடிக்கனாலும் கொம்பேன் முக்கன் பாம்பு நம்மளை பார்த்தோன்னே பயந்து அது மரத்தில் இருக்கும். இதுதான் உண்மை, கொம்பேன் பாம்பு விஷம் கிடையாது. அடுத்து என்ன அவர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கால சுத்தின பாம்பு வந்து நம்மளை கடிக்காமல் விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்புகள் பொதுவாக காலை சுற்றுறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம தான், தெரியாமல் அந்த பாம்பு நம்ம மிதிக்கிறோம் பார்த்திங்களா, மிதிக்கும் போது அந்த பாம்புகள் வந்து அது வால் வந்து நம்ம காலில் சுற்ற ஆரம்பிக்குது. அப்போது நேர தலையை மிதிச்சிருந்தாலும் அந்த பாம்பு கடிக்காமல் இருக்கும், ஆனால் உடல் பகுதி மிதித்தாங்களுக்கும் வால் பகுதியும் அந்த தலைப்பதியும் தனியாக இருக்கும். அப்போது வந்து அதை எச்சரிக்கை, அதாவது அதில் ஆபத்தும் தப்பிக்கிறதுக்காக அந்த பாம்புகள் கடிக்குது. இதுதான் உண்மை.
2: அதாவது பாம்புகள் அப்படின்னு பார்க்கும்போது எது விஷம் இருக்குது எது விஷம் இல்லை அப்படின்றதே தெரியாமல் எல்லாம் கடிச்சா நமக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற ஒரு பயம்தான் வந்து இப்போ வரைக்குமே எல்லாம் இருக்குது. பாம்பு அப்படின்னாலே அது நம்ம தீண்டிருச்சு இல்லை அதோட பற்கள் பட்டுருச்சு, கடிச்சுதா கடிக்கலையான்றது ரெண்டாவது விஷயம். அது வந்துட்டாலே ஏதோ ஒரு சில சமயம்லாம் சொல்லுவாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துட்டாலே ஒரு அபசகுணம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த அளவுக்கு பாம்பு பார்த்து ஒரு பயம் அப்படின்றது அதிக அளவில் இருக்குது. இதை எந்த அளவுக்கு தவிர்க்கணும்?
1: இப்போது நம்ம இந்தியாவை எடுத்து வச்சுக்கலாம், நம்ம இந்தியா முழுவதுமே வந்து பாம்புகள் பார்த்தோம் வச்சுக்க 300க்கும் மேற்பட்ட வகையான பாம்புகள் இருக்குது. அதில் விஷம் உள்ள பாம்புகள், அதாவது நஞ்சு உள்ள பாம்புகள் பார்த்திங்களா, நஞ்சு உள்ள பாம்புகள் பார்த்தோம்னா 4 வகையான பாம்புகள் தான் அதிகமாக மனிதனை தின்றது. இந்தமாரி அதிகமாக வந்து பிரச்சனைக்கு அளவுனா 4 வகையான பாம்புகள் மட்டும்தான், மற்ற அனைத்து பாம்புகளுமே வந்து விஷம் இல்லாத பாம்புகள், நஞ்சற்ற பாம்புகள். பொதுவாக பகல் நேரத்தில் வர பாம்புகள், நம்ம வீட்டுக்கு வர பாம்புகள் எல்லாமே வந்து விஷம் இல்லாத பாம்புகள். சாரை பாம்பு இருக்கட்டும், சாரை பாம்பில் கடிச்சா போண்டாலோ வாழை சடித்தாலோ இறந்துருவோம் அப்படி சொல்லுவாங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது, விஷம் இல்லாத பாம்பு தான். அடுத்த நான் மண்ணுளி பாம்பில் வந்து கடித்தாலோ நாக்க வச்சு நக்குனாலோ அதாவது நீர் மேலப்பட்டாலும் வந்து கை காலம் முன்னே ஆகிடும், உடம்புலாம் சொறி சொறி ஆகும், அவங்கள வந்து ஆள் இறந்துடுவாங்க, ஹார்ட் அட்டாக் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதுவும் உண்மை கிடையாது. மண்ணுளி பாம்புலாம் இருக்கிறதுலாம் வந்து நம்மளுக்கு தான் வந்து அதிகமாக 100% வந்து நன்மையை கொடுக்குது. அதனால் மண்ணுளி பாம்புலால நம்மளுக்கு எந்த ஒரு தீங்கும் கிடையாது, 100% நம்மளுக்கு வரும்போது நன்மை தான் கொடுக்குது. ஸோ இந்தமாரியாக 4 வகை பாம்புகள் விஷம் பாம்புகள், விஷ பாம்புகள் அந்த 4 வகை பாம்புகள் தெரிஞ்சுக்குங்க. அந்த 4 வகை பாம்பு ஒன்று பார்த்திங்கன்னா, 1 நல்ல பாம்பு அதாவது கோபுரம் அப்படி சொல்லும் பார்த்திங்கன்னா அது, 2 கட்டுவிரியன் அதாவது காமன் கிரேட்டு அப்படி சொல்லுவோம், அடுத்து ரசல்ஸ் வைப்பர் கண்ணாடி விரியன் அப்படி சொல்லுவோம், அது 4 வந்து சுருட்டை விரியன் சாஸ்கல் வைப்பர். இந்த 4 பாம்பு தான் நம்மளை வந்து கடிப்பட்டு பெரிய பிரச்சனை, அது விஷ பாம்புகள், இது 4 பாம்பு தான்.
2: அதாவது இன்னைக்கு கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி வந்து அதாவது ரொம்ப ஆர்வமாகவும் அதே சமயம் நேரம் எப்படி போனது அப்படின்றதே தெரியாத அளவுக்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். ஒரு பாம்பு பிடி வீரரா அதே சமயம் ஒரு தன்னார்வலரா மக்களுக்கு நீ என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: நான் எப்பயுமே வந்து அதிகமாக இந்த ஒரு சில நாட்களாக ஒரு சில வாரங்களாகவோ ஒரு சில வருஷங்களாக வந்து பாம்பு கடியால் வந்து நிறையா பேர் பாதிக்கப்படுறாங்க. நம்ம இந்தியாவிலே வந்து வருஷக்கணக்கில் லட்சக்கணக்கான பேர் பாதிக்கப்படுறாங்க. அதில் 50,000 மேற்பட்ட வந்து உயிர் சேதம் ஏற்படுறது, அடுத்து வந்தால் உடலுக்கு ஏற்படுறது எல்லாமே வந்து தவறான முதலாம். அதனால் எந்த ஒரு பாம்பு கிடைச்சாலும் முடிஞ்ச அளவுக்கு தயவுசெய்து உடனே வந்து பக்கத்தில் மருத்துவமனை சோதித்து பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. அடுத்து என்னென்னா எந்த ஒரு பாம்பு வந்தாலும் தயவுசெய்து பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இன்னொன்று என்னடா, பாம்பு கடி வந்து அதிகமாக ஏற்படுறது காரணமே யாருன்னா நம்ம தான். அதனால் வந்து பாம்புகள் இல்லாத இடமே கிடையாது. நம்ம அந்த பாம்பு இருக்கிற இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா, இரவு நேரம் வெளியில் போகும்போது டார்ச் லைட் பயன்படுத்தணும், ஒரு குச்சியை வச்சுக்கலாம். இன்னொன்று நம்ம சூ முறையாக சூ போட்டு வெளியில் போகணும், முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பு போனால் இரவு நேரங்களில் பாம்பு கடியை தவிர்க்கலாம். அடுத்து என்னடா, பகல் நேரத்துலையும் பாம்பு கடி விபத்து அதிகமாக ஏற்படும். அந்த நேரத்தில் வந்து ஒரு பொருட்கள் எடுக்கும் போதோ நம்ம நீண்டலாம் செங்கல் ஆக்கும், செங்கல் கப்பியாக இருக்கட்டும், மரஜாமா இருக்கட்டும், ஓடு ஈஸ் ஹாஸ்பிட்டல் சீட்டு

0: மாதிரிலாம் நிறைய பொருட்கள் வச்சுருப்போம். அதை எடுக்கும் போது தயவுசெய்து சோர்த்து பார்த்து அந்த பொருளை எடுக்க, ஏன்னா அந்த மாதிரி இடங்கள்லாம் பாம்பு இருக்குது தெரியாமல் அதை எடுக்கும் போதோ அந்த பாம்பு தொடம் போதோ மிதிக்கும் போதோ இந்தமாரி பாம்புடைய விபத்து ஏற்படுது. அதனால தயவுசெய்து கவனமாக இருங்க. இன்னொன்றுண்டா, இந்த ஒரு சில நாளுக்கில் குழந்தைகள் வந்து அதிகமாக பாம்புடியால் பாதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து என்னென்னா, உங்கள் குழந்தைகள் வந்து மாலை நேரத்துலையோ இல்லை புதர்ச்செடிகளையோ புல்ச்செடிகளை விளையாடும் போதும் தயவுசெய்து விளையாட விடாதீங்க. ஒன்று அப்படி மீறி விளையாடணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் பெற்றோருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் இருந்து கண்டிப்பாக குழந்தை விளையாடுறத கண்ணுங்கிறத கவனித்து பார்த்துக்குங்க. அதனால் வந்து எப்பயுமே கவனமாக இருங்க. பாம்புகளை இந்த உலகத்தில் வாழ விடுவோம், நம்மளும் ஆரோக்கியம் வாழ்வோம்.
1: கண்டிப்பாக, அதாவது எல்லாமே ஜீவராசிகள் தான் அப்படின்றத தான் இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. உயிர் காக்கும் உன்னத பணி அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக ஒரு தன்னார்வலராக, அதே சமயம் ஒரு பாம்பு பிடி வீரராக, தனக்கு கிட்டத்தட்ட அதாவது 200 பாம்புகளுக்கும் மேலே நான் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கேன் அப்படின்னாலும் மக்களுக்கான ஒரு பணியாக ஒரு தன்னார்வலராக நான் இதை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி இவர் செஞ்சிட்ருக்காரு. ஸ்னேக் சஹா அப்படின்னு எல்லாராலும் அறியப்படுற இவர் இன்றைக்கி நிலையத்துக்கு வருகை புரிந்து நேர்களோட கேள்விகளுக்கும் சரி, நமக்கு இருக்கிற பாம்புகள் பற்றிய கேள்விகள் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் மூட நம்பிக்கைப்பா, இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்றதையும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. நேயர்களின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.
0: நன்றி.

நேயர்கள் இதுவரை கேட்டது கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையின் இன்றைய தலைப்பு உயிர் காக்கும் உன்னத பணி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார் பாம்பு பிடி வீரர் ஸ்னேக் சகா அவர்கள். உடன் உரையாடியவர் ஆர் பி பரிமளாதேவி அவர்கள்.

தொடரும் நிகழ்ச்சியாக இனி கேட்கலாம் ஸ்நேகிதியை நிகழ்ச்சி. ஸ்நேகிதிகளே பங்கு பெற அழைக்கலாம் 0452 25 30 170, 0452 25 30 171 என்ற இரண்டு எண்களிலும்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே. ஸ்நேகிதிகள் மட்டுமே பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய நிகழ்ச்சியா ஸ்நேகிதியே. ஸ்நேகிதிகள் பங்கேற்று பேசலாம், விருப்ப பாடலும் கேட்டு ரசிக்கலாம், ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விரும்பினாலும் சொல்லலாம், இல்ல கவிதைகள் சொல்ல விரும்பினாலும் சொல்லலாம், இல்ல உங்களுடைய திறமை எதுவா இருந்தாலும் வெளிப்படுத்தலாம் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில. 25-30-170 இது அறிமுக ஸ்நேகிதிகளுக்கு. 25-30-171 அனைத்து ஸ்நேகிதிகளும் பேசலாம். 0-4-5-2 முன்னணி போடு வரலாம். இன்றைய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் ஸ்நேகிதிகளோடு கோகுலரசி.

0: இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். நேரம் 12:06:50 ஆயாச்சு. இப்ப இனி பேர் காத்துட்டு இருக்கக்கூடிய சிநேகிதி வருக, வணக்கம். சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: என்ன
0: பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில? அனைவருமே நலமா இருக்கும்.
1: பாடல் வந்து, படம் வந்து கல்யாணமாம் கல்யாணம்.
0: சரி.
1: இயற்கை நாட்டிய சாலை இளமை பூமகள் போலே மலர்கள் யாவும் மண்மல கோலும் மனதில் ஆனந்த ராகம்.
0: பாடல் உங்களுக்காகவும் நிகழ்ச்சிகள்.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: ஸ்நேகிதியை கேட்டு வச்சிருக்கோம். 12:12 இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். தொடர்புகள்லாம் 25:30, 170 மற்றும் 25:30, 171 04 5 2 3 4 போட்டு வரலாம் ஸ்நேகிதி நிகழ்ச்சிக்கு.

0: இணையக்கூடிய அடுத்த ஸ்நேகிதி வருக. வணக்கம். சொல்லுங்க, யார் இங்கிருந்து சொல்லுங்க? பூரணி, என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில? சரி, அப்புறம் வேற ஏதாவது இன்னைக்கு ஸ்நேகிதிகளுக்கு பகிர்ந்து கொடுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அந்த பாடல் உங்களுக்கு கொடுத்துடலாமா? சொல்லுங்கம்மா பூரணி. செயற்கையா பயன்படுத்துறத விட இயற்கையான முறையில இருக்கலாம் சொல்ல வரீங்க.
1: பாடல் வந்துட்டே இருக்கு, நிகழ்ச்சிகள் இருக்கு, அனைவருக்காகவும்

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: நேயர்களை கேட்டு வச்சிருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இனிப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்நேகிதி வருக, வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து
1: பேசுறேன்,
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: உல்லாச பறவை படத்துல அழகு ஆயிரம் உலகம் முழுவதும்
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு உங்களுக்காகவும் நிகழ்ச்சிக்கு அனைவருக்காகவும்.

0: இசையால் நம்ம இணைத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்த கானங்கள். இனிமையான கிளாசிக் பாடல்களோட இன்னைக்கு வசந்த கான நிகழ்ச்சி வர காத்திருக்கு. தினமும் வர இந்த வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு முதல் பாடல் பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து.
1: பேசுவது கிளியா இல்லை பெண்டரசி மொழியா,

அரசி மொழிய அருமையான காதல் காவியம் கேட்டோம். நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்த கானங்கள். காதலை ஃபீல் பண்ணும்னாலே பழைய பாடல்கள் தாங்க. இந்த பாடலும் அப்படிப்பட்ட பாடல் தான்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை

காதல் பாடல்களை வசந்த கானங்களாக தந்து கொண்டிருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வசந்த கானங்கள். நான் உங்ககிட்ட பேசுறேன், நீ என்கிட்ட பேசுற, ஆனா நான் என்ன பேச வரேன்னே தெரியாம நீ எப்படி எனக்குள்ள நினைச்சதை சொல்ற? இப்படி கூட சொல்லலாங்க அது. அப்படி

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: 2:33 55 கடந்து கொண்டிருக்கிறது இனிய பிற்பகல் வேளை. 103.3 மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இது தெம்மாங்கு பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாட்டு இளையராஜா அவர்களுடைய இசையில கவிஞர் வாலி அவர்கள் இயற்றியது. KS சித்ராவுடன் மலேசிய வாசுதேவன் பாடிய பாட்டு இப்போது கேட்க இருக்கின்றோம். பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் அதிசய பிறவி.
2: என்னாச்சு உனக்கு? இங்க பாடுறா

2:39 27 கடந்து கொண்டிருக்கிறது. இனிய பிற்பகல் வேளை இணைந்திருக்கின்றோம். 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தெம்மாங்கு பாடல்கள். இனிய அடுத்த பாடலானது இளையராஜா அவர்களுடைய இசையில் கங்கை அமரன் இயற்றிய பாடல், மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது, வெற்றி விழா என்ற படத்திலிருந்து.

2:44, 23:00. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.1. இந்த இனிய பிற்பகல் வேளையில் நாம் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி தெம்மாங்கு பாடல்கள். தெம்மாங்கு பாடல்கள் நிகழ்ச்சியில் நாம் தர இருக்கும் அடுத்த பாடலானது ராஜா ராஜாதான் என்ற படத்திலிருந்து. இளையராஜா அவர்கள் இசையமைத்து குரல் தந்திருக்கிறார். உடன் பாடியிருக்கிறாங்க யார் அப்படின்னா கே சித்ரா. புலமை பித்தன் பாடல் வரியில் உங்களுக்காக இந்த நேரத்தில் நாம் பாடல் தருகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இசையோடு என்றும் நீங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: இரண்டு மணி 50 நிமிடம். 103.3 மதுரை FM மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதே தேமா அங்கு பாட்டு பாடல்கள் நிகழ்ச்சியில் பொங்கி வரும் காவேரி.

103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இதுவரை ரசித்தது தெம்மாங்கு பாடல்கள். மீண்டும் கேட்கலாம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 2:15 இருக்கு. இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது சென்னை அஞ்சலாக வானிலை அறிக்கை.

55 நிமிடம் 15 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 6 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், சின்கொனா 4 சென்டிமீட்டர், சோலையாறு, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், விண்ட்வர்த் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகத்தில் 2 சென்டிமீட்டர் அளவு மழையும் பதிவாகியுள்ளது. சிறுவாணி அடிவாரம், மேல் பவானி, சூரலக்கோடு, பாலமோர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பெருஞ்சாணி அணை, கன்னியாகுமரி மாவட்டம் சித்தாறு, நீலகிரி மாவட்டம் ஹாரிசன், பேச்சிப்பாறை, குழித்துறை, புத்தனணை, உட்பிரையர், எமரால்ட், அடையாமடை, தேவாளா, பெரியாறு, பூதபாண்டி, கொளைச்சல், முக்கூடல் அணை, இரண்யேல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் மதுரை

0: நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலிலும் உதகமண்டலத்திலும் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கடலூர், கரூர், மதுரை, திருநெல்வேலி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தருமபுரி, திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். வடதமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 5ஆம் தேதியன்று பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் பெய்யும் வாய்ப்புண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். இதே வானிலை 9ஆம் தேதி வரை தொடரக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி நாளை மறுநாள் 5ஆம் தேதி வரை அதிகளவு வெப்பநிலை சற்று குறைந்திருக்கக்கூடும். 6ஆம் தேதியன்றும் 7ஆம் தேதியன்றும் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. அதிகளவு வெப்பநிலை சில இடங்களில் இயல்பை ஒட்டியும் சில இடங்களில் இயல்புக்கு குறைவாகவும் இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான முதல் சற்றே பலத்த மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ் குறைந்தளவு வெப்பநிலை 23.1 டிகிரி செல்சியஸ். இன்றும் நாளையும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. நாளை மறுநாள் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் ஒலைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் 65 கிலோமீட்டர்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் தொடர்வது NCRT விளம்பரதார நிகழ்ச்சி.

இசையால் நம்மை வருட வருகிறது. நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெல்ல வரும் பாட்டு. நேரம் 3:31. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் முதல் பாடல் இது உங்களுக்காக.

மென்மையான பாடலோடு மெல்ல வரும் பாட்டு கேட்டுட்டு இருக்கோம் நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல. மனதிற்கு ரொம்பவே நெருக்கமான பாடல்கள் தான் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்து வரும் பாடல் இதோ உங்களுக்காக.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

இனிய இசையால் நம்மை எழுத்திருப்பது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெல்ல வரும் பாட்டு. அருமையான காதல் பாடல்கள் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். மனதில் நீங்காத இடம் பிடித்த இந்த பாடல்களின் அடுத்த தொகுப்பாக வரும் பாடல் இது உங்களுக்காக.

அருமையான பாடல்களை தந்து கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல. மெல்ல வரும் பாட்டில் அடுத்து வரும் பாடல் கூட அந்த பாடல் தான். அந்த பாடல் எப்படி இருக்குன்னு நீங்க கூட கேட்டுட்டு வாங்களே. மூடுபனி திரைப்படம்.

0: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய

0: நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கோலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: இதமான பாடலோடு நம்ம இணைத்திருப்பது நமது மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெல்ல வரும் பாட்டு. இந்த இசை பயணம் நீண்டு கொண்டேதான் செல்லணும் அப்படின்னு எனக்கும் ஆசை இருக்குங்க. ஆனா நேரம் இன்னமும் குறைவாகத்தான் இருக்கிறது. மெல்ல வரும் பாடல் தரும் கடைசி பாடல் இது உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் மனதை இனிமையாக்க இதமான இடைக்கால இன்னிசை பாடலின் தொகுப்புகள் இசை வானில் சிறகடிக்க காத்திருக்கிறது. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. காஃபி ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தகவல் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஜவுளி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறை கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தாவேக அரசு அக்கறை செலுத்தவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்வின் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரேலா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. கல்லேயில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேரம் மாலை 4:02. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேர்கள் கேட்க இருப்பது ஆட்டக்களம். இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
2: தட்ஸ் ரைட்.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியோட விளம்பரதாரர் யாருன்னா வசந்தன்கோ. நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 25:30, 170 மற்றும் 25:30, 171 04-5-2 என்கிற மதுரையின் முன்னெடுப்பு தொட்டு அழைக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன் மற்றும்
0: ஜெயச்சந்திரன்.
4: இன்னைக்கு ஆட்டக்கலம் அப்படின்னு சொல்லிட்டோம். இன்றைக்கி ஆட்டக்கலமில் என்ன விளையாட போகிறோம் அப்படின்னா, நீங்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இன்றைக்கி ஆட்டக்கலமில் பாட்டு அப்படின்னு ஒரு தலைப்போடு வந்திருக்கோம்.
0: சரி, பாட்டு அப்படின்ற தலைப்போடு வந்திருக்கிறோம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சரி,
4: மாலை வணக்கம்
0: உங்களுக்கு. மாலை வணக்கம். சரிங்களா,
4: மாலை வணக்கம், மாலை வணக்கம். இப்போ என்னென்னா, பாட்டுன்னு சொல்லியாச்சு. பாட்டு அப்படின்னா என்னென்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, நாங்கள் போடக்கூடிய பாட்டு சோகமாக இருக்கக்கூடிய பாட்டை சந்தோஷமாக பாடணும், சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாட்டை சோகமாக பாடணும்.
5: இல்லை, நான் அப்படி சொல்லவே இல்லையே.
4: நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், நீங்கள் அப்படி பாடி காட்டுங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற நீங்களும் வாங்க. இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் ஆட்டக்கலாம்.
0: இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க வணக்கம். யார், எங்கிருந்து?
4: வணக்கம்.
6: வணக்கம், மதுரை பில்லாபுரம் மீனாட்சி நகர்ல இருந்து ஈஸ்வர் லால் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஈஸ்வர் லால்.
6: நல்லா இருக்கீங்களா ஜெயச்சந்திரன்?
0: நானா? நலமாக இருக்கிறோம், நன்றாக இருக்கிறோம். சரிங்களா,
6: நல்லா இரவு நேரத்துல நல்லா பேசுறீங்க, சூப்பர் பாட்டெல்லாம் போடுறீங்க, நல்லா சூப்பரா இருக்கு உங்க வாய்ஸ்.
0: சரி, மகிழ்ச்சி தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. இன்னைக்கு பாட்டு அப்படின்ற ஆட்டக்கலாம் நிகழ்ச்சியில நீங்க ஒரு உங்களுக்கு ஒரு பாடல் கொடுப்போம். அந்த பாட்டை வந்து நீங்க சந்தோஷமா பாடணும். சோகமான பாட்டு கொடுத்தா தான் நீங்க சந்தோஷமா பாடணும். அதாவது சோக சந்தோஷமான பாட்டை கொடுத்தா உங்களுக்கு நீங்க வந்து சோகமா பாடணும். சரிங்களா?
4: சோகமான பாடல் போட்டா நீங்க சோகமா பாடுங்க. சோகமான பாடல் கொடுத்தா சந்தோஷமா பாடுங்க.
6: ரொம்ப சந்தோஷம்.

0: சொல்லுங்க.
1: இத நீங்க இப்ப இது வந்து எப்படின்னா சோகமா பாடணும்.
2: சோகமா பாடணும். கொடியிலே மலையப்போ
1: இன்னும் நிறைய சோ எதிர்பார்க்கிறேன். இல்ல அந்த பாட்டை அப்படியே பாடவா,
0: இன்னும் எடுத்து வச்சிடவா அப்படின்றீங்களா? அருமை அருமை, ரொம்ப சிறப்பா பாடியிருக்கீங்க. நன்றி ஐயா, நன்றி நன்றி.
1: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து இருந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில். ஒரு விளம்பரம்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட். திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை கேட்டுட்ருக்கீங்க. ஆட்டக்கிழமை, இன்றைக்கி ஆட்டக்கிழமை நிகழ்ச்சியில் என்ன விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா பாட்டு. அதான் விளாண்டுருக்கோம். பாட்டுனா என்னென்னா சோகமான பாட்டை சந்தோஷமாக பாடணும், சந்தோஷமான பாட்டை சோகமாக பாடணும். நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்ணில் 0452 என்கிற மதுரையின் முன்னெடுப்பு தொட்டு அழைக்கலாம்.
0: நிகழ்ச்சியில பாட்டு அப்படின்ற நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இப்ப யார் எங்க இருந்து?

0: பேசிடலாம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: அனைவரும் நன்றாக இருக்கிறோம், நலமா இருக்கிறோம். சரிங்களா?
2: சரி,
0: உங்களுக்காக ஒரு பாடல் வந்து நாங்க தருகிறோம். அது என்ன பாடல்? சோக பாட்டா இருந்தா நீங்க சந்தோஷமா பாடணும், அதாவது மகிழ்ச்சியான பாட்டா இருந்தா அதை சோகமா பாடணும். சரிங்களா? சரி மல்லிகாரமும் ரெடியா இருங்க, இதான் உங்களுக்காக.

0: பாட்டு போடுங்க.
1: ஒரு தடவை பாடுங்க, அவ்வளவுதானே.
0: இல்ல இல்ல போடுங்க, அப்படிதான் நம்ம மெத்தெடுக்க முடியும்.

0: ஐத்தலக்கா பூங்காவியம் பேசும் ஓவியம்.
1: திரும்ப அதே மாதிரியே பாடுறீங்க. பூ ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம் என்ன அப்படின்னா பாட்டு பாட்டு பாட வந்திருக்க நேயர் வருக. வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் ஐயா. ஐயா நிகழ்ச்சி கேட்டு ஐயா, நீங்க வந்து சோகமான பாடல் போட்டா சந்தோஷமா பாடணும், சந்தோஷமான பாடல் போட்டா சோகமா பாடணும். நீங்க ரெடி ஆயிக்கீங்க? ரெடியா இருக்கீங்களா?
3: நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.

0: நான்கு மணி பத்து நிமிடத்துல இப்ப பாட்டு பாட போறீங்க.
1: இல்ல இல்ல, இது வந்து எனக்கு ஃபேவரட் சாங். இது சந்தோஷமா குடுத்துருக்கீங்க, சோகமா பாடணும் அப்படிதானே?
0: ஆமா.
1: நான் ஏரிக்கார ஓரத்தில்
0: ரொம்ப நாளா நின்றுக்கு இருந்தேன்றீங்களா? மேலிருந்து எட்டு திசை பார்த்திருந்து ஏங்கி ஏங்கி காத்திருந்தேன் காணல அப்படின்னு வர வரைய போய் நீங்க ஓரத்துலன்றீங்க. சரி, நன்றி. இணைப்புல வந்தமைக்கு நன்றி ஐயா. நன்றி நன்றி, உங்களுக்கு பாராட்டுக்கள். முயற்சி செய்ததுக்கு ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நேயர்களை சந்திக்கலாம்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட், வசந்தன் கோ சரி சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
3: தட்ஸ் ரைட்.

0: நேரம் மாலை 4:15. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
6: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
5: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
6: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
7: நான்கு மணி 16:00. வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் பாட்டு நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து சந்தோஷமான பாட்டை சோகமாகவும், சோகமான பாட்டை சந்தோஷமாகவும் நீங்கள் பாடிட்டுருக்கீங்க. தொடவேண்டிய எண்கள் இருக்கிறது 0452. இது மதுரையின் முன் இணைப்பு எண். நேயர்கள் அழைக்கலாம். 25 30 170, மற்றொரு இலக்கம் 25 30 171. இந்த எண்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இப்போ அடுத்தது யார் நம்மோட பாட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கிறாங்க? வாங்க, வணக்கம்.
0: வருக வணக்கம்.
8: வணக்கம் எல்லாருக்கும். மாலை வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது யார், எங்க இருந்துங்கம்மா?
8: காமராசபுரத்துல இருந்து முனீஸ்வரி.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
8: கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
0: சரி, அப்ப ரெடியா இருக்கீங்க அப்படிதானே? சோக பாட்டு கொடுத்தாலும் சந்தோஷமா பாடிறீங்க, சந்தோஷமான கொடுத்த பாட்டையும் சோகமா பாடிறீங்க அப்படிதானே?
8: பாடிறேன்.
0: சரி, உங்களுக்கான இசை கேட்டுறேன்.

0: கேட்டிங்களாம்மா?
1: கேட்டேன்.
0: இந்த பாட்டை சந்தோஷமா பண்ணும் நீங்க, இது சோகமா பாடியிருக்காரு.
1: வா வா எந்த நிலவே வெண்ணிலவே வா.
0: மறுபடியும்
1: வா வா எந்த நிலவே வெண்ணிலவே.

0: பாட்டை சந்தோஷமா பண்ணும், நீங்க இது சோகமா பாடியிருக்காரு.
1: வா வா எந்த நிலவே வெண்ணிலவே வா.
0: எங்க
2: நேரம் 4 மணி 18 நிமிடத்தில் இணைஞ்சிருக்கும்
0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள் ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம்ல பாட்டு
3: இணைப்புல காத்திருப்பது யார், எங்கிருந்து வாங்க? வணக்கம்,
4: ரசியா முருகடலன்னு பேசுறோம்.
3: நாங்க விளம்பரத்தை தேடிட்டு இருக்கீங்க, உங்க பேர் மட்டும் சொல்லுங்க சரிங்களா? சரி, உங்க பேர் என்ன, உங்க ஊர் என்ன, இதை மட்டும் குறிப்பிட்டா போதும். நிகழ்ச்சியில நலன் கருதி கேட்டுக்கிறோம். மீண்டும் அன்பான வேண்டுகோள், இப்ப இணைப்புல உங்க பேர் சொல்லிட்டீங்க, உங்களுக்காக ஒரு இசைக்கீற்று நான் தருகிறோம். அந்த இசைக்கீற்று நீங்க சந்தோஷமா இல்ல சோகமா அப்படின்னு நீங்க தெரிந்து கொண்டு நீங்க சந்தோஷமான பாட்டை சோகமாகவும் சோகமான பாட்டை மகிழ்ச்சியாகவும் பாடணும். சரி, இப்ப பேசலாம், பாடுங்க. உங்களுக்கான பாட்டு இதோ.

0: சரி எங்க
1: பாடுங்கம்மா. பாடுறது எல்லாருக்கும் உங்களுக்கும் சேர்த்து அருமையா கேக்கும். இப்ப பாடுங்க. வந்துட்டீங்களா? பாடுங்கம்மா பாடுங்க.
2: இப்பவே கண்ணை கட்டுது.
1: ரொம்ப அருமையா பண்ணீங்க. அடுத்த நேருக்கான வாய்ப்பை கொடுக்குறோம். நேரம் 4:20 ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் விளையாண்டுட்டு இருக்கோம் ஆட்டக்களத்தில். பாட்டு பாட்டு அப்படின்னா என்னென்ன? சோகமான பாட்டை சந்தோஷமாக பாடணும், சந்தோஷமான பாட்டை சோகமாக பாடணும். இப்போ சந்தோஷமாகவும் சோகமாகவும் பாட வந்திருக்க நேயர் வருக வணக்கம்.
3: மாலை வணக்கம் சார்.
1: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து?
3: மாமதுரை நேயர் முத்துப்பட்டி பாலமுருகன்.
1: எங்க இருந்தீங்க?
3: மாமதுரை நேயர் முத்துப்பட்டி பாலமுருகன்.
1: மாமதுரை நேயரா?
3: ஆமாம்.
1: சரி அருமை. சரி உங்களுக்கான இசை கேட்ட கேடலாமா?
3: சார்
1: உங்களுக்கான இசை கேட்டு.

0: ஐயா, இந்த பாடலை வந்து நீங்க சோகமா பாடணும்.
1: வண்டிக்கான சொந்த ஊரு மதுரை, இந்த வண்டிக்கான சொந்த ஊரு மதுரை, அட்டையுடன் நிக்கிற பயிர கண்டித்தனம் வந்தாலாமோ குதிரை
0: குதிரை. உங்க சோகம் ஏங்க, சோகமா பண்ணாங்க, நீங்க கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அருமையா பண்ணீங்க, சூப்பரா பண்ணீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 4:22 இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில். ஆட்டக்களம் ஆட்டக்களத்தில் பாட்டு. இப்போ நீங்கள் ஒரு பாட்டை கேட்டு மீண்டும் இணையலாம்.

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. தினம் ஆடி பாடலாம் பல ஜோ

0: 40 நொடி கடந்து கொண்டு இருக்கிறது. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பாட்டு. பாட்டில் என்ன விளையாட்டு அப்படின்னா
1: சோகமான பாட்டை சந்தோஷமாகவும் சந்தோஷமான பாட்டை சோகமாகவும் பாடணும். பாட அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 170 மற்ற அனைத்து நிகழ்ச்சிகளும் வரலாம். 04-52 என்கிற மதுரையும் முன்னிப்பு தொட்டு இப்போ வந்திருக்கு நேயர் வருக. வணக்கம்.
0: மகிழ்ச்சியாகவும் பாடலாம். வாங்க உங்களுக்கான இசை கேட்டு

0: கேட்டீங்களா?
1: ஓயாம சுத்துது காத்த.
2: சொல்லுங்க சொல்லுங்க. ராசாவே உன்னை
1: எங்க?
0: ராசாவே உன்னை காணாத நெஞ்சு. அப்ப நீ எப்படி இழுக்கணும்?
2: ராசாவே உன்னை காணாத என் நெஞ்சு காத்தாடி போலாடுதே.
0: அருமை.
1: காத்தாடி போல சுத்துதுன்னே கூட சொல்லுங்க. ஏன் ஆடுதா? ஏங்க
2: பாட்டு வந்து இப்படி சந்தோஷமா பாடும் போது அது அடிய மறந்துருது.
3: ஐயோ கொத்தா.

0: அவங்களே கூவமாக்கி குழப்பி நாரடிக்கிறியே.
1: ராசாவே ஒண்ணு காணாவே காத்தாடி போராடுது.
2: அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, நல்லா இருக்கே.
1: அவ்வளவுதான் அந்த பாட்டு வந்துச்சு, அதுக்கு மேல கண்டினியூ பண்ண முடியல.
2: அருமை அருமை அருமை. நிகழ்ச்சியில வந்தமைக்கு நன்றி. நேரம் 4:29 இணைஞ்சிருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில்.
3: இப்போ நிறைவாக ஒரு நேரை சந்திக்கலாம். யார் இணைப்பில் காத்திருக்கிறாங்கன்னு கேட்டுக்கலாம். வாங்க, வணக்கம்.
2: வணக்கம்.
4: வணக்கம்.
2: எங்கிருந்து?
3: உங்களுக்காக ஒரு இசை கேட்டு வருகிறது, அதை கேட்டுட்டு நீங்க அப்படியே வந்து சோகமா இருந்தா சந்தோஷமாகவும் சந்தோஷமா இருந்தா சோகமாகவும் பாடுங்க. இதை உங்களுக்காக.

0: அதில்
1: நியாயம் என்ன கண்ணாத்தா, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சோகமா இருக்கிறத சந்தோஷமா பண்ணுவோம்.
0: என்னங்க மெலோடியா பாடுறீங்க?
1: டூ இட்.
2: ஆமா சார்,
1: கண்டினியூ
2: பண்ணுங்கண்ணா. பக்கத்தில்
0: சரி, காரைக்குடி பக்கத்துல பாருங்க. ரொம்ப நன்றி இணைப்புல வந்தமைக்கு, ரொம்ப அருமையா பாடுனீங்க, நன்றி ஐயா. சரி,
1: இணைப்புல வந்தமைக்கு நன்றி.
0: நேரம் மாலை 4:29 நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
1: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைஞ்சிருக்கிறோம் ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம்ல என்ன விளையாண்டுருக்கோம் அப்படின்னா பாட்டு. பாட்டுன்னா என்ன நீங்கள் கேட்கணும், சோகமான பாட்டை சந்தோஷமாகவும் சந்தோஷமான பாட்டை சோகமாகவும் பாடணும். பாட அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 171 மற்ற அனைத்து நேர்களும் வரலாம். 0452 என்கிற மதுரையின் முன்னணிப்பை தொட்டு இப்போ பாட்டு பாட வந்திருக்க நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
2: அழகர்
1: கட்டிக்குளம் அழகர் சொல்லுங்க.

0: உங்க மகிழ்ச்சியை காட்டுங்க.
1: வா வா எந்த வெண்ணிலவே, என் வாசல் தேடி வந்தது வெண்ணிலவே.
0: ஐயா அது சோகமான பாடலுங்க ஐயா. வா வா எந்தன் அப்படின்னு இருக்கு. அப்ப நீங்க என்ன சந்தோஷமா எப்படி பாடுவீங்க? வா வா எந்தன் வெண்ணிலவே அப்படின்னு மெட்ட போடுங்க.
1: பேரு
2: கேட்டா பாடுறீங்க?
0: நாங்க பேரை கேட்டு அதை பாட சொல்லி தானே வச்சுக்கிட்டு இருக்கோம். நேரம் 4:31 நடந்திருக்கும். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் ஆட்டக்கலம். இன்னைக்கு ஆட்டக்கலம்ல பாட்டு
3: இணைப்பில் காத்திருப்பது யார், எங்கிருந்து பேசலாம்? வாங்க. வணக்கம்.
4: ஜெயச்சந்திரன் சார் அவர்களுக்கும் முத்துக்கருப்பன் சார் அவர்களுக்கும் வணக்கம் சொல்வது விஜயலட்சுமி, மகாத்மா காந்தி நகர்.
3: உங்களுக்கான இசைக்கீற்று இதோ வருகிறது, அதை அப்படியே உள்வாங்கிட்டு சந்தோஷமா இருந்தா சோகமாகவும் சோகமா இருந்தா சந்தோஷமாகவும் பாடுங்க.

0: சின்ன தாய் படத்துலேருந்து அந்த பாட்டு தந்திருக்கிறோம். இப்போ
1: பாடலை பாடுங்கள்,
2: சந்தோஷமாக பாடுங்க.
1: இப்போ இது வந்து நான் ஏறிக்கிற ஓரத்தில் அப்படின்னு அவர் ஜாலியாக தான் பாடியிருக்காரு, நீங்கள் சோகமாக பாடணும்.
2: ஜாலியாக தான் பாடியிருக்காரு, அப்புறம் சோகமாக தெரிஞ்சு.
0: ஏறிக்கிற ஓரத்தில் இல்லை, ஏறிக்கிற மேலிருந்து எட்டு திசை பார்த்துருந்து.

0: சரி, எங்க சொல்லுங்க.
1: நான் ஏரிக்கற மேல இருந்து எட்டி எட்டி பார்த்தேன்.
2: அங்க ஒரு திங் பாரு, டைட்டில் மாதிரி இருக்கு சார்.
0: அங்க ஒரு மாமரம் இருந்துச்சு, அதுல ரெண்டு கிளி இருந்துச்சுன்றீங்களா?
1: அங்க ஒரு மாமரம் இருந்துச்சு, ரெண்டு கிளி இருந்துச்சு சார்.
0: நான் ஒரு நகைச்சுவைக்கான்னு சொன்னா அதையும் சேர்த்தா பாட்டை பாடிட்டீங்க. விஜயலட்சுமி அம்மா, நன்றி நன்றி.
3: இணைப்பில் வந்து நன்றி
0: நன்றிங்க. நான் நன்றி. 4:33, 36 இணைந்திருக்கிறோம். இணைப்புல போற நேர் காத்திருக்கிறாங்க. யார் எங்கிருந்து பேசலாம்? இது ஆட்டக்களம் பாட்டு.
3: வணக்கம்.
4: வணக்கம் சார். சக்தி மதுரை.
0: சக்தி மதுரை
4: பாட்டு போடுங்க.
3: நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்களா? உங்களுக்கான இசை கேட்டு

0: அருமையான ஒரு பாட்டு, செந்தூர் பாண்டிக்கோரு
1: சோடி கிளி போல. இது சோகமா பாடணும்.
2: செந்தூர் பாண்டிக்கோரு தன்னூரோட படிச்சா
1: என்ன நீ இப்ப நீங்க பாடணுமா நாங்க பாடணுமா?
2: அங்கே பாடுங்க.
1: சரி ஓகே உங்களுக்காக.

0: இத சோகமா
1: பாருங்க.
2: சோடி கிளி கூட கூட
0: தென்பாண்டி சீமையிலேனு வந்துட்டீங்க
1: நினைக்கிறேன்.
2: எங்க எழுதின பாட்டத்தை நாங்க அப்படியே பாட சொல்றோம், வேற எங்கேயும் எழுதல. ரொம்ப மகிழ்ச்சி. 4:35 நன்றிங்க இணைப்புல வந்தமைக்கு. இப்ப ஒரு பாடல் ஒன்று கேட்டலாமா?
0: கேட்டலாம்.
2: இணைந்திருங்கள், தொடர்ந்து

0: 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆட்டக்களம். ஆட்டக்களத்தில் இன்று வந்து பாட்டு அப்படின்ற தலைப்பில் பாட்டு வந்து நாங்கள் ஒரு பாட்டு கொடுப்போம். அது சோகமாக இருந்தால் அந்த பாட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக பாடணும், மகிழ்ச்சியான பாட்டாக கொடுத்தோம்னா அதை நீங்கள் சோகமாக பாடணும். இதாங்க இன்றைக்கி விளையாட்டு. ஆட்டக்களம் சிறப்பாக போயிட்டுருக்கு, நீங்களும் பங்கேற்கலாம். மதுரையின் முன் இணைப்பிற்கு 0452 இது முன் இணைப்பு எண். 25 30 170 மற்றொரு இலக்கம் 25 30 171 இந்த இரு இலக்கங்களில் நீங்கள் தொட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இப்போ இணைப்பில் காத்திருப்பது யார்? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: பஞ்சவர்ணம்.
2: ரெண்டு சாருக்கும் வணக்கம் சொல்றேன். பஞ்சவர்ணம் சார்.
0: சரி வாங்க. அனைவரும் அற்புதமா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம், நிலையத்துல அனைவருமே நலமா இருக்கிறோம். இப்போ உங்களுக்காக ஒரு இசை கீற்று வருது, அதை அப்படியே கேளுங்க. கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து பாடுங்க.

0: கேட்டீங்களாமா?
1: கேட்டேன் சார்.
0: இந்த பாட்டை நீங்க வந்து சந்தோஷமா பாடணும். சோகமா இருக்க இல்லையா, அது சந்தோஷமா
1: பாடணும். சரிங்க சார். குச்சி வளர்ந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கிளி பச்சை மலை பக்கத்துல மேயுதுன்னு சொன்னாங்க, மேயுதுன்னு சொன்னதுல நாயம் என்ன கண்ணாத்தா.
0: அம்மா இதுல எங்க சந்தோஷமா இருந்து சொல்லுங்க.
1: சார் பாடுறேங்க. உச்சி பகிர்ந்தெடுத்து பிச்சி பூ வச்சக்கிளி பச்சை மலை பக்கத்துல மேயுதுன்னு சொன்னாங்க, மேயுதுன்னு சொன்னதுல நாயம் என்ன கண்ணாத்தா.
0: நீங்க அதே மட்டும் பாருங்க. சரி, அருமையா முயற்சி பண்ணீங்க.
1: நன்றி,
0: நன்றி. நேரம் 4:42 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள ஆட்டக்களம், ஆட்டக்களத்துல பாட்டி.
2: இப்ப இணைப்புல காத்திருப்பது யார்? வாங்க, வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் கோணாப்பட்டில இருந்து பழனி ஆயிடுச்சு.
2: வணக்கம்மா, உங்களுக்காக ஒரு இசை கீற்று நாம் தருகிறோம். அந்த இசை கீற்று கேள்வி.

0: நீங்க சோகமா இருக்கா இல்லையா, அதை நீங்க சந்தோஷமா
1: ஆமா
0: காணும். ராசாவே உன்ன காணாத நெஞ்சில் இருக்குல்ல, அந்த தான் நீங்க வந்து சந்தோஷமா இருக்கு.
1: ஆமா
0: பாடுங்க.
1: ராசாவே உன்ன
0: அம்மா
1: காணாத
0: அம்மா, இது இது
1: நெஞ்சில்
0: சந்தோஷமா பாடுங்க.
1: ராசாவே உன்ன காணாத நெஞ்சில் காத்தாடி போலாகுது.
0: அம்மா இந்த பாட்டை சந்தோஷமா பாடணும், நீங்க அதே சோகத்தோட நீங்க
1: பாடிக்கிட்டீங்க. காணாது காடி போலாகுவே.
2: அருமையா அம்மா, பழனி ஐயா அம்மா
1: சொல்லுங்கம்மா.
2: சரி எப்பயுமே சொல்லுவீங்களா? சரி மகிழ்ச்சி, நல்லது, அருமை, வாழ்த்துக்கள், நன்றியும் உங்களுக்கு. நன்றி. இப்போ வந்து ஒரு பாடலை தொடர்ந்து நாம் மீண்டும் நேர்களை சந்திக்கலாம். இணைந்திருங்கள், இது ஆட்டக்களம்.

0: சரி, இது உங்களுக்காக இசைக்கிட்டு கொடுத்தாச்சு. கொடுத்த பாடல் தான் உங்களுக்காக நாம் தந்திருக்கிறோம்.
1: என்னமா படிக்கணும்
0: இந்த பாட்டை வந்து

0: அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டாயிருந்துச்சு.
1: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறோம். ஆட்டக்கலம் இன்னைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் பாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம்.
4: 4:49 39 நொடி கடந்து கொண்டு இருக்கிறது இந்த இனிய மாலை நேரம். ஆட்டக்கலத்தில் பாட்டு அப்படின்ற தலைப்பை கொடுத்துட்டு நீங்கள் சந்தோஷமான பாட்டை, சோகமாகவும் சோகமான பாட்டை, மகிழ்ச்சியாகவும் பாடிட்டு இருக்கீங்க. நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க தொட வேண்டிய எண்கள் இருக்கிறது 0452, இது மதுரையினோட முன்னிணைப்பு எண். 25-30-170 மற்றொரு இலக்கம், 25-30-171 இந்த எண்களை நீங்கள் தொட்டு வாங்க. இன்னைக்கு பாட்டு இப்போ இணைப்பில் யார் காத்திருக்கிறாங்க? வாங்க, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
3: நீங்க
5: வணக்கம் சார். வணக்கம்.
3: நீங்க யாருன்னு சொல்லுங்க, நிகழ்ச்சியில இருக்கீங்க.
5: கதிராமுகம் சாமிநாதன்.
4: சாமிநாதன் ஐயா?
5: ஆமா.
4: இங்க பல கோடி பேர் வந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க, சரிங்களா?
5: சரி சார்.
4: இப்போ உங்களுக்காக ஒரு இசை கீற்று நாங்க தருகிறோம், அதை கேட்டுட்டு அப்படியே பாடுங்க.
3: சந்தோஷம்.

0: எங்க சாமிநாதனையா பாடுங்க.
1: காதல் வைத்து காதல் வைத்து காத்திருந்தேன்.
2: பாடுங்க, நீங்க வந்து சந்தோஷமா பாடணும். இந்த பாடல நீங்க சந்தோஷமா பாடணும்.
1: பாடிட்டீங்க.
0: சரி, சாமிநாதன் நன்றி. உங்களுக்கு 4:51 கடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஆட்டக்களத்தில் பாட்டு. இப்போ இணைப்பில் காத்திருப்பது யார்? வாங்க, வணக்கம.
2: வணக்கம்
3: சார். வணக்கம் சார், நான் ராமேஸ்வரத்துல இருந்து அன்பு பேசுறேன் சார்.
2: சரி, நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க, உங்களுக்கு அந்த இசை கேட்டு கொடுத்துடலாம். உங்களுக்கு
3: ரொம்ப ரொம்ப இதை கேட்டுக்கிட்டே இருப்பேன் சார். நான் வந்து
0: கேட்டுட்டு இருக்கீங்க, இப்ப வாங்க உங்களுக்காக
2: இசைக்கு.

0: ஐயா இந்த பாட்டை வந்து நீங்க சந்தோஷமா இருக்கல, இது நீங்க சோகமா பாடணும்.
1: உங்கள்ட்ட பேசினதுக்கு கிருஷ்ணா சாரு, கருப்பணா சாரு, ரொம்ப அந்த அக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம். நீங்க பாட்டு பாட்டீங்கன்னா அதை விட சந்தோஷமா இருக்கும். அதை நீங்க சோகமா பாடணும், அவ்வளவுதான்.
1: முஸ்தபா முஸ்தபா,
0: ஐயா ஐயா ஐயா, சோகமா பாடுங்க ஐயா அந்த பாடலை.
1: சந்தோஷமான இருக்கு, உங்கள்ட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம் சார்.

0: சரி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம்
1: அன்பு 4:53 15 கடந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்காக. இது ஆட்டக்களம் பாட்டு. இப்ப இணைப்பில் காத்திருப்பது யார், எங்கிருந்து வாங்க? வணக்கம்.
2: மூவருக்கும் மாலை வணக்கம். ஜெயந்துபுரத்துல இருந்து பாலசுப்ரமணியன் சார்.
1: சரி பாலசுப்ரமணியன் ஐயா, உங்களுக்காக ஒரு இசை கேட்டு வருது, அதை அப்படியே உள்வாங்குங்க, அப்படியே நீங்க பாடுங்க. இதோ உங்களுக்காக.

0: கேட்டீங்களா?
1: சந்தோஷமா வந்துச்சா சோகமா வந்துச்சான்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது.
2: அதை விட மீடியமா வந்துச்சு. நீங்க எப்படினாலும் பாருங்க, சோகமா பாடினாலும் பாருங்க, இல்லாட்டி சந்தோஷமா பாடினாலும் பாருங்க, மீடியமா கொடுத்துருக்கு.
1: நன்றி
2: பாலசுப்ரமணியன், நன்றி. 4:54:42 கடந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்காக ஆட்டக்களத்தில் பாட்டு. இப்போ அடுத்து ஒரு நேரம் சந்திக்கலாம்.
0: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க?
2: இணைப்பில் வந்திருக்கு. நிறைய பேர் சொல்லலாமே.
3: முத்து
0: புஷ்பவனத்தில் முத்து பேசுறீங்களா?
3: புஷ்பவனமுத்து.
0: சரி, நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்களா?
3: கேட்டுருக்கோம்.
0: சரி, ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கு கனெக்ட் செய்யிட்டு
2: கொஞ்சம்
4: போடுங்களுக்கு. சோறு தண்ணி சாப்பிடல, கொஞ்சம் ஊட்டி விடு எனக்கு.
2: அவர் அந்த பாட்டை வந்து அன்பா கேட்டிருக்காரு. அன்பா, ஏமா கொஞ்சம் இறக்கி வை, நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த பாட்டை வந்து நீங்க மீடியமா பாட போறீங்க, இல்ல சோகமா பாட போறீங்க, இல்ல மகிழ்ச்சியா பாட போறீங்களா, எப்படி? நிறைவு செஞ்சுக்கலாம். வாங்க, வணக்கம்.
0: இணைப்பில் வந்திருக்க நேயர் வருக, வணக்கம்.
5: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம். சரி, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அனைத்து கேட்டு கொடுத்துடலாமா?
5: கொடுங்கய்யா, கொடுங்க.

0: கேட்டிங்களா?
1: ஆ கேட்டேன்.
0: சரி பாடுங்கள், கேட்கலாம்.
1: ஹே முதல் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது, என்னை மறந்து எந்தன் மேல் போகுது. இனி இன்று நானே இல்லை காதல் போக நேரம் இல்லை, எங்கோ எந்த நிதியம் வந்து. ஹே ஹே முதல் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது.
2: இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான்.
0: ரொம்ப அருமையா இருந்தது. வணக்கம்.
3: வணக்கம்.
4: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வர பண்பலைக்கும் இரண்டு அறிவிப்பாளருக்கும் உற்சாகமான மாலை நேர வணக்கங்கள் ஐயா.
0: வணக்கம். சொல்வது யார் இங்க இருந்து?
4: குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்துல இருந்து. சோகத்துல பாடணுமா, சந்தோஷத்துல பாடணுமா, இல்ல சிரிச்சுக்கிட்டே பாடணுமா?
0: அது உங்க விருப்பங்க ஐயா. இப்ப உங்களுக்கான இசைக்கிட்ட கொடுத்துறோம், நீங்க பாடுங்க.
4: ஓடுங்க.
5: காதல் வைத்து காதல் வைத்து காத்திருந்தேன், காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன்.
0: கேட்டீங்களா?
4: காதல் வைத்து காதல் வைத்து காத்திருந்தேன், சிரிக்கவா அழுகவான்னு எனக்கு தெரியல நண்பர்.

0: இப்பவே கண்ணை கட்டுது.
1: சரி, நன்றி நன்றி நன்றி தங்கவேல், நன்றி சத்திரப்பட்டிலேருந்து பேசுனதுக்காக. சரி, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.
2: ஆமாம்,
1: எல்லோருமே உற்சாகமாக நம்ம கொடுத்த பாட்டு, திரும்ப திரும்ப கொடுத்த பாட்டவே வந்து அவங்க திரும்ப திரும்ப அப்படியே பாடினாங்க.
2: நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம்னா வேற வேற ஜானரில், அதாவது வேற வித வித்தியாசம் வித்தியாசமாக பாடுவாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சி இந்த நிகழ்ச்சியை
1: கொடுத்து. எல்லாருமே நல்லா முயற்சி பண்ணாங்க. இது வந்து ஒரு விளையாட்டு தான், அவங்களுக்கு ஒரு சின்ன பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னு தான். எல்லாருமே அருமையாக பங்கேற்ற அத்தனை நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருந்த நேயர்களுக்கும் நன்றி சொல்லலாமா?
2: நன்றி.
1: நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுகிறோம். நான் ஜெயச்சந்திரன்,
2: முத்துக்கருப்பன்.
1: சரி, நிகழ்ச்சிக்கு அழைப்புகள் ஒருங்கிணைப்பு வந்து லாவண்யா, நிகழ்ச்சி கணினியாக்கம் அன்பரசன், நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் கருப்பணன். நன்றி நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இன்னும் சில நொடிகள் தொடர இருக்கிறது. 5 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். காஃபி ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தகவல் தொழில்நுட்பத்தை கூடுதலாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஜவுளி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறை கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கு பராமரிப்பில் தவேக அரசு அக்கறை செலுத்தவில்லை என்று அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரத்தில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பர்வீன் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரல்லா தாஸ் திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. காலையில் நடைபெற்று வரும் இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம் மாலை தென்றல். இந்த இனிமையான மாலை வேளையில் நிகழ்ச்சி வழங்குவதற்காக நான் முத்துக்கிறப்பன்.

வணக்கங்க, நான் உங்க கார்த்தி பேசுறேன். நீங்க எவ்வளவு அவசரத்துல இருந்தாலும் தயவு செஞ்சு இதை ஒரு நிமிஷம் கவனமா கேளுங்க. சினிமால பார்த்தேன், டிவியில பார்த்தேன், இன்டர்நெட்ல பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க.

0: போதை மருந்தை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. சும்மா ட்ரை பண்ணலான்னு ஒரு தடவை போதை மருந்தை யூஸ் பண்ணீங்கன்னா போதும், அதோட பாதிப்பு உங்கள் லைஃப் ஃபுல்லாக இருக்கும். சந்தோஷமோ சோகமோ டென்ஷனோ எதுக்குமே போதை மருந்து ஒரு தீர்வு இல்லை, அது நிச்சயமாக ஒரு ஆபத்து. நான் சினிமாலையும் சரி ரியல் லைஃப்லையும் சரி விளையாட்டுக்கு கூட ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதில்லை, நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க. போதை மருந்து யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ண கம்பல் பண்ணுறதும் ரொம்ப தப்பு. ப்ளீஸ் சே நோ டு ட்ரக்ஸ்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். கிழக்கு கரை திரைப்படத்தில் இருந்து
2: I love, love, love, love, love, love, love, love, love, love.

இவளுக்குல இவளுக்கு இணை சொல்ல எவரா ஊரையெல்லாம் இவதானு கூவி அழைச்ச ஆசமாம.

0: எனக்கென பிறந்தவர பறந்தவ இவதான், அழுக்கில குழுக்கில இவளுக்கு இன சொல்ல யவதான்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை கேட்டுட்டு இருக்கீங்க. மாலை தென்றல் மாலை தண்டல் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது. ஊர் மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் மனதை இனிமையாக்க இதமான இடைக்கால இன்னிசை பாடலின் தொகுப்புகள் இசைவானில் சிறகடிக்க காத்திருக்கிறது. கேட்க தவறாதீர்கள்.

9 MHz அலைவரிசையில் இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் மனதை இனிமையாக்க இதமான இடைக்கால இன்னிசை பாடலின் தொகுப்புகள் இசை வானில் சிறகடிக்க காத்திருக்கிறது. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுட்ருக்கீங்க மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பலர் கேட்கலாம் கோயில் காலை திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டிருக்கீங்க. மாலை தென்றல், மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் வருகிறது சாமுண்டி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை கேட்டுட்ருக்கீங்க. மாலை தென்றல் மாலை தென்றல் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். வசந்த கால பறவைகள் திரைப்படத்திலிருந்து

வணக்கம், நான் சிங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் மனதை இனிமையாக்க இதமான இடைக்கால இன்னிசை பாடலின் தொகுப்புகள் இசை வானில் சிறகடிக்க காத்திருக்கிறது. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலாம் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில

0: எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட் ஆயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
1: ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டீங்க.
2: ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
3: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
2: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
3: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
3: புதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டிருக்கீங்க. மாலை தன்றல் மாலை தன்றல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வருகிறது மறிக்கொழுந்து திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முத்துக்கருப்பன்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. தொடர்வது சேவை செய்திகள். விழுதுகள் உங்கள் ஊருக்கு அருகிலே உள்ளது. எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் இப்போது ஒரே இடத்தில் கிடைக்கும். ஒருங்கிணைந்த சேவை மையம்தான் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமை திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் வருவாய் கோட்ட அளவில் மொத்தம் 94 விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் அமைக்கப்பட உள்ளன. அவற்றில் 38 மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த மையங்களில் நிபுணர்களால் தரமான மறுவாழ்வு சேவைகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. ஃபிசியோதெரபி, பேச்சு மற்றும் தொழில்சார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரப்பி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை ஆகியன பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் இங்கு கிடைக்கின்றன. இது மட்டுமல்லாமல் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகள் எளிதாக ஒரே இடத்தில் பெறும் வகையில் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. யூடிஐடி அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலருக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் இங்கு கிடைக்கின்றன. தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் 568 வட்டாரங்களிலும் வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. 188 வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் செயல்பாட்டில் உள்ளன. இந்த மையங்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் அவர்களின் வீட்டிற்கு அருகிலே வழங்கப்படுகின்றன. இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சமாக 5000 மேற்பட்ட முன்களப் பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் கடைக்கோடியில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் கிடைக்க வழிகாட்டி தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றன. கிராமம் மற்றும் நகரப்பகுதிகளில் வாழும் அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தரமான மறுவாழ்வு சேவைகளை வழங்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்வதே தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் நோக்கமாகும். மேலும் தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் மற்றும் விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண் 1800-42-50-111. மீண்டும் இலவச உதவி எண் 1800-42-50-111.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:10 12 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி நாம் கேட்கலாம் விளக்கேற்றும் வேலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக MS சுப்புலட்சுமி பாடியது.

6:20, 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நாம் இணைந்திருக்கின்றோம். விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பிபி சீனிவாஸ் பாடியது.

0: 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் இனிதே நிறைவுக்கு வருகிறது விளக்கேற்றும் வேலை.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஆறு மணி 26 நிமிடம். 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 அந்திப்பூக்கள் கேட்டு மகிழலாம், 7:10 ஈரோடு மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சி மூர்த்தி அவர்கள், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 7:15 தமிழ் செய்திகள் கேட்கலாம், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 7:32 தொடர்ந்து பாட்டு இதுகிட்டு இடம்பெறும், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் நேரலையாக, 8:30 இலக்கிய உலா, காவிய தலைவிகளின் தன்னம்பிக்கை சிறப்புரை வழங்குகிறார் சித்ரா கணபதி அவர்கள், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டிச்சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 முதல் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக கேட்டு மகிழலாம். இவையாவும் 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகளாகும். கேட்டோம் நிகழ்ச்சியும் நேரமும். இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குநர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் வெளியிட்டுள்ளார். இந்த நிதியாண்டில் காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 16வது நிதியாணையம் 435,236 கோடி ரூபாயை பரிந்துரைத்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். இதனை முறையாக செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தேசிய பயிலரங்கு இன்று நடைபெற்றதாக அமைச்சர் தெரிவித்தார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த துறையின் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு தமிழக அரசு ஊக்கமளிக்கும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 60% எம்ஓயு சைன் பண்ணதுல 25% வந்து இங்க இல்லவே இல்லை, கிரவுண்ட் பிரேக்கிங் எதுவுமே நடக்கவே இல்லை. அந்த மாதிரி இல்லாம 100% எம்ஓயு கிரவுண்ட் பிரேக்கிங் பண்றதுதான் எங்களோட மோட்டிவ். சோ 25% அவங்க சைன் பண்ணதுல எதுவுமே நடக்காம இருந்தது. இந்த தடவை வி வாண்ட் டு டூ இட் 100%. இதனால எந்த ஒரு இளைஞரும் வெளியே போய் ஹைதராபாத்லயோ பெங்களூர்லயோ ஜாப் தேடி இல்லாம இங்கேயே சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ நம்ம கொண்டு வர மாதிரியான எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துட்டு கிரீன் எனர்ஜி அந்த ஒரு சிஸ்டம் நம்ம இங்க கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா கருவேல மரம் இருக்கிற ஒரு ஏரியா வந்து நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம சோலார் பேனலுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா பயங்கர பெனிஃபிட்டா இருக்கும். அந்த ஒரு ப்ராசஸையும் நாங்க வந்து படிச்சுட்டு இருக்கோம்.
0: முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறி முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை அவசர அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று வினவியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக ஆட்சியை தக்க வைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என்று முதலமைச்சர் எண்ணுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனத்தை பறிமுதல் செய்ததற்காக காவல் உதவி ஆய்வாளர் திரு துரைசிங்கம் திமுக பிரமுகர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்தது தொடர்பாக காவல்துறை விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மிக முக்கியமான இந்த வழக்கினை காவல்துறையினர் சரியான முறையில் கையாள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற செயல்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் தடுப்பணைகளை கட்டுவதில் திராவிட

0: கட்சிகள் கவனம் செலுத்தவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைப்பயணம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். இப்பிரச்சினையில் நடுவர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தினார். தனியார் பேருந்துகளின் தன்னிச்சையான கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் தனியார் பேருந்து நிறுவனங்கள் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு எதிராக போக்குவரத்துத்துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: மகாராஷ்டிராவிலிருந்து கர்நாடகா வரை சராசரி கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் நேற்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஒடிசா, மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8 மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஹெல்மெட் அணிய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் இன்று மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் ஆயுதப்படை காவலர்களுக்கு பேரிடர் காலங்களில் பொதுமக்களை எவ்வாறு காப்பது என்பது குறித்த 3 நாள் செயல் விளக்க ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. வேலூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட பயனாளிகளை சரிபார்க்கும் பணி தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி முடித்த மாணவர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் பணிபுரிவதற்கான நியமன ஆணைகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் ஸ்வாகு மிலாங் தியோத்ரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதியாட்டத்தில் பாவனா ஹர்வீந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கொலிதின் நுவியரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியின் ஒற்றையர் பிரிவுகளில் ஷீதல் தேவி, ஹர்வீந்தர் சிங் ஆகியோரும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுண்ட்ரேலா தாஸ், திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை சீனாவின் யாவ் ரேஷுவான் ஜியாங் ஈயி இணையை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் சுண்ட்ரேலா தாஸ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 41.2 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இழந்தது.

0: மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் இரண்டு ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 நாட்களில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 6:40:42. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள், இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் அந்திப்பூக்கள். இந்த இனிமையான மாலை நேரத்தில் அந்திப்பூக்கள் அருமையான பாடல்களை உங்களுக்காக தொகுத்து வழங்க இருக்கிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக தேவா அவர்களுடைய இசையில் கவிஞர் வைரமுத்து பாடல் வரிகள் ஹரிகரன் குரலில் கேட்க இருக்கின்றோம். கனவே களையாதே, இந்த படத்திலிருந்த பாட்டு முத பாட்டு அந்திப்பூக்கள் தருகிறது. பாடல் கேட்கலாம்.

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டிய ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

6:47 59 இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கிறோம். அந்திப்பூக்கள் அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலானது காலமெல்லாம் காதல் வாழ்க. தேவா அவர்களுடைய இசையில் ஹரிஹரன் மீண்டும் குரல் தர இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் பாடலோடு.

இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. 6:53 44 இந்த இனிய மாலை நேரத்தில் அந்திப்பூக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் தர இருக்கும் பாடல் உள்ளத்தை அள்ளித்தா என்ற படத்திலிருந்து பாடல் கேட்டுவிடலாம்.

இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அந்திப்பூக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 6:58:46. நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு துள்ளாத மனம் துள்ளும் என்ற படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் தர இருக்கின்றோம். பாடலுக்கு இசை எஸ்ஏ ராஜ்குமார், விஜயன் என்ற ஒரு பாடலாசிரியர் பாடல் வரிகள் தர ராஜேஷ் பாடியது. பாடல் கேட்டலாம், இணைந்திருங்கள்.

7:03:45 இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அந்திப்பூக்கள் கேட்டு ரசிக்கின்றோம். இந்த நேரத்தில் இன்றைய அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி நிறைவாக தரக்கூடிய பாடல் பெரியண்ணா என்ற படத்திலிருந்து பரணியோட இசையில் பாடலாசிரியர் வாசனுடைய பாடல் வரிகள். பாடல் வருகிறது, இணைந்திருக்கலாம் தொடர்ந்து. ஹரிஹரன் மற்றும் சுஜாதா குரலில் இணைந்திருங்கள் தொடர்ந்து.

மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இதுவரை கேட்டது அந்திப்பூக்கள். நன்றி நேயர்களே, மீண்டும் அந்திப்பூக்கள் நாளை மாலை 6:40 கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது. 7:07 பத்திற்கான மாவட்ட செய்திகள். இன்று ஈரோடு மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சி மூர்த்தி அவர்கள், சென்னை அஞ்சல். தொடர்ந்து தமிழில் செய்திகள் 7:15 கேட்கலாம். இணைந்திருங்கள் தொடர்ந்து.

0: ஆகாஷ்வாணி. ஈரோடு மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பிசி மூர்த்தி.
1: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே அடர்ந்த வனப்பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் செலுத்தும் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கை எண்ணும் பணி மாதந்தோறும் நடைபெறுவது வழக்கம். அதன்படி கடந்த ஜூன் மாதத்திற்கான உண்டியல் எண்ணும் பணி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் பரம்பரை அறங்காவலர்கள் முன்னிலையில் கோவிலில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணும் பணி நடைபெற்றது. எண்ணிக்கையின் முடிவில் ரொக்கமாக 85.43 லட்சமும் 280 கிராம் தங்கமும் 276 கிராம் வெள்ளியும் இருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர் மரபினர் வகுப்பைச் சேர்ந்த தனிநபர்கள், குழுக்கள் தங்களது பொருளாதார முன்னேற்றத்திற்காக சிறு தொழில்கள், வியாபாரம் செய்ய தனிநபர் கடன், குழுக்கடன் திட்டங்களுக்கு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் கடனுதவி வழங்கப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டும் கடன் தரப்படும். 18 முதல் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் தனிநபர் திட்டத்தில் சிறு வர்த்தகம், வணிகம், விவசாயம், அதனை சார்ந்த தொழில்கள், கைவினைப் பொருட்கள், மரபு வழிசார் தொழில்கள் செய்ய 25 லட்சம் ரூபாய் வரை குறைந்த வட்டியில் கடன் பெறலாம். இதேபோல் குழுக்கடன், சிறு தொழில், வணிகம் போன்றவற்றிற்கு 25 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறலாம். பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் நல அலுவலகம் என அமைப்புகளும் உள்ளோரும் கடன் பெறலாம். கூடுதல் விவரங்களுக்கு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 4வது தளத்தில் செயல்படும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தை அணுகவும். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தட்கோ மூலம் மத்திய பெட்ரோ கெமிக்கல்ஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்துடன் இணைந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பிளாஸ்டிக் செயலாக்க இயந்திரம் இயக்கும் மெஷின் ஆபரேட்டர் பிளாஸ்டிக் ப்ராசஸிங் கோர்ஸ் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. ஆதி திராவிடர் பழங்குடியின வகுப்பினர் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற 18 முதல் 35 வயதுக்கு உட்பட்டோர் பயிற்சியில் சேரலாம். சென்னை மாவட்டத்தில் 4 மாதங்கள் பயிற்சி வழங்கப்படும். பயிற்சி காலத்தில் இளைஞர்களுக்கு உதவித்தொகையாக மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படுகிறது. பயிற்சியில் தேர்ச்சி பெறுவோருக்கு பயிற்சி அளிக்கும் நிறுவனம் மூலமாக வேலைவாய்ப்பு பெற்றுத்தரப்படும். மாத ஊதியம் 18,000 முதல் 22,000 ரூபாய்க்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். விருப்பமுள்ளவர்கள் தட்கோ www.tahdco.com என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம். மேலும் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலக 6வது தளத்தில் உள்ள மாவட்ட தட்கோ அலுவலகத்தை நேரில் அணுகவும். கிறிஸ்துவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியர், பணியாளர்கள், நலவாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. கிறிஸ்துவ இனத்தைச் சேர்ந்த 18 முதல் 60 வயது நிறைவு பெற்றவர்கள், வேதியஸ்தர்கள், சிஸ்பிள்ளைகள், பாடகர்கள், கல்லறை பணியாளர்கள், கிறிஸ்துவ அனாதை இல்லங்கள், தொழில் நோயாளி மறுவாழ்வு இல்ல பணியாளர்களுக்கு, மாத ஊதியம் இல்லாத பணியாளர்கள் வாரிய உறுப்பினர்களாக பதிவு செய்து உதவி பெறலாம். www.tnwb.tn.gov.in என்ற இணையதள முகவரியிலும், கூடுதல் விவரத்திற்கு ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின நல அலுவலகத்தை அணுகலாம் என ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 18 வயது முதல் 60 வயது வரை உள்ள உளமாக்கலுக்கு புதிய 2 சக்கர வாகனம் வாங்க மானியத் தொகையாக 50,000 ரூபாய் வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டு, தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி வாசல்களில் பணியாற்றும் பேஸ் இமாம்கள், அலிமாக்கள், அரபு ஆசிரியர்கள், ஆசிரியைகள் உள்ளிட்ட உளமாக்கலிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகின்றன. தற்பொழுது மேற்படி திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் 30/6/2026 15 நாட்கள் நீட்டிக்கப்படுகிறது. 2 சக்கர வாகனத்திற்கான மானியம் பெற

0: ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் படிவினத்தினை பெற்று உரிய ஆவணங்களுடன் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறு மரபினர் நல அலுவலகத்தில் வரும் 15/7/2026 தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தெரிவித்துள்ளார்.
1: ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பிசி மூர்த்தி. தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதுதொடர்பாக செய்தி நிறுவனத்தில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கல்வி ஆவணங்களை எளிமையாக சரிபார்க்க இது உதவியுள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு படைகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கொள்முதல் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமத்தின் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படைகளை நவீனமயமாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆந்திராவில் தோட்டாபுரி மாம்பழ விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை ஆய்வு செய்து களைவதற்காக உயர்நிலைக் குழு ஒன்றை அமைக்க மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அறிவுறுத்தியுள்ளார். இந்த குழு சமர்ப்பிக்கும் பரிந்துரையின் அடிப்படையில் உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி வகுப்பினை இன்று கொல்கத்தாவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். சட்டப்பேரவைகளில் விவாதங்கள் ஆக்கப்பூர்வமாக அமைய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாட்டு நலனை கருத்தில் கொண்டு மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். ஆதார் கைபேசி செயலியை பயன்படுத்தி இலவசமாக மின்னஞ்சல் முகவரியை மாற்றிக்கொள்ளலாம் என்று தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது. இது அடுத்த 6 மாதங்களுக்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த வசதியை பயன்படுத்தி 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது மின்னஞ்சல் முகவரியை மாற்றம் செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மையான காற்று ஆரோக்கியமான தில்லி இயக்கம் 8,300 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா அறிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் உலக வங்கி உள்ளிட்ட பல்வேறு பன்னாட்டு அமைப்புகளின் நிதியுதவியுடன் இந்த இயக்கம் தொடங்கப்படும் என்று கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்த இயக்கம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் இது தொடர்பாக பல்வேறு தரப்பினர் கவலை தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தமது கோரிக்கையை வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுத உள்ளதாகவும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15

0: காலத்திற்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு வரும் திங்கட்கிழமை புறப்பட்டுச் செல்ல உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பிரதமரின் இந்த பயணம் அந்நாடுகளுடனான நல்லுறவை மேம்படுத்த உதவிடும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாட்டின் மாம்பழ உற்பத்தியில் 26% உத்தரப்பிரதேசம் கொண்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாம்பழ விழாவை இன்று லக்னோவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாநிலத்தில் உள்ள 9% வேளாண் நிலங்களில் மட்டுமே மாங்கனி சாகுபடி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க தொழில்நுட்பங்கள் கூடுதலாக பயன்படுத்தப்பட

உத்தரப்பிரதேச மாம்பழ விழாவை இன்று லக்னோவில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். இம்மாநிலத்தில் உள்ள 9% வேளாண் நிலங்களில் மட்டுமே மாங்கனி சாகுபடி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க தொழில்நுட்பங்கள் கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வலியுறுத்தினார். விவசாயிகளின் வருவாயை உயர்த்துவதில் கூட்டுறவு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக சத்தீஸ்கட் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோசாய் கூறியுள்ளார். இன்று ராய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கால்நடை, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய மாநில அரசுகள் உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக தெரிவித்தார். நாகாலாந்தில் விளையாட்டுத்துறை வளர்ச்சிக்கான 16 திட்டங்களை அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூ ரியோ இன்று தொடங்கி வைத்தார். பொஹிமாவில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக அவர் இத்திட்டங்களை தொடங்கி வைத்ததாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டங்களில் 12 திட்டங்கள் மாநில அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படுவதாகவும், எஞ்சிய 4 திட்டங்கள் கேலோ இந்தியா இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிசோரமில் பார்வை திறன் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் ஒப்பந்தத்தில் அம்மாநில அரசு கையெழுத்திட்டுள்ளது. ஐசாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி லால்ரின் புய் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கல்வி வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் தனியார் பங்களிப்புடன் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில உயர்நீதிமன்றத்திற்கு 3 கூடுதல் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி திருமதி சுனிதா காந்தம், திரு அலப்பட்டி கிரிதர், திரு புருஷோத்தம் குமார் சிண்ட்லபுடி ஆகியோர் கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர், 8 பேர் காயமடைந்தனர். வெட்டாவிலிருந்து பெஷாவருக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து டனாசர் அருகே பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஷ்கனும், 50 கிலோ எடைப்பிரிவில் பர்வீனும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மன்யா ராஜ்புத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 55 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செக்குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளிக் கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் சுவாகுமிலங், டியோடோரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதியாட்டத்தில் பாவனா, ஹர்விந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இந்தோனேஷியாவின் கோலிடின், நோவிரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் இரட்டையர் பிரிவில் ஷீதல் தேவி, பாயல் நாக் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. செஸ் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் குகேஷ் தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ஜகார்த்தாவில் இன்று தொடங்கியது. இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 41.2 ஓவரில் 160 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரலா தாஸ், திவ்யான்ஷி பௌமிக் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் சீனாவின் யா ருசியான், ஜியாங் யீயி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் 110 கோடிக்கும் மேற்பட்ட கல்வி ஆவணங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களுக்கான கொள்முதல் குழுமம் 52,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 40 பேர் உயிரிழந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 1 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம் பாட்டு இது ஹிட்டு.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

தொடர்ந்து இணைந்தீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளோடு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் இதுவரை நீங்கள் கேட்டது ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய

தொடர்ந்து கேட்கலாம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் அஞ்சான் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் ஃபன் பலை வரிசைகளை கேட்டுட்ருக்கீங்க. பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஐ திரைப்படத்திலிருந்து பாடல்.

மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, எனது அக்காமார்களுக்கு, எனது தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுருக்கீங்க பாட்டு இது ஹிட்டு. பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் வருகிறது. ஆம்பளை திரைப்படத்திலிருந்து பாடல்

உன் பேர் என்ன தெரியாது, உன் ஊர் என்ன தெரியாது, நீ யாருன்னே தெரியாது. பரவாயில்லை, தேவையில்லை உன் வரலாறு, என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்லை.

தெரியாது வான் ஊர் என்ன தெரியாது நீ யாருன்னே தெரியாது பரவாயில்ல தேவையில்லவா வரலாறு என லவ் பண்ணவே முடியாது என்றே சொன்னாலும் கூட பரவாயில்ல.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுருக்கீங்க. பாட்டு இது ஹிட்டு, பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம். ரெமோ திரைப்படத்தில் இருந்தேன்.

மழக்கவர திறக்கவே மாட்டேன்னு அத முழுசா தருவேன்னு அம்பலை கழக வேலை செய்யும் கேப்ல கால் பண்ணினா கொஞ்சம் வேணு ஒன்ன பெற்ற.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுருக்கீங்க. பாட்டு இது ஹிட்டு, பாட்டு இது ஹிட்டு நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக கேட்கலாம். நானும் ரோடிதான் திரைப்படத்திலிருந்து பாடல்

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டு

காஃபி ஏற்றுமதி 28% அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் வெளியிட்டுள்ளார். இந்த நிதியாண்டில் காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 16வது நிதி ஆணையம் 435,236 கோடி ரூபாயை பரிந்துரைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இதனை முறையாக செயல்படுத்துவது குறித்து விவாதிப்பதற்காக தேசிய பயிலரங்கு இன்று நடைபெற்றதாக அமைச்சர் தெரிவித்தார். நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த துறையின் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் முதலமைச்சர் விரிவாக கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கூறி முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் பணியில் ஈடுபட்டிருந்த திரு அனிதா ராதாகிருஷ்ணனை அவசர அவசரமாக கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்றும் அவர் வினவியுள்ளார். வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்யாமல் குதிரை பேரத்தின் மூலமாக ஆட்சியை தக்கவைத்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை கைது செய்து காலம் கடத்திவிடலாம் என்று முதலமைச்சர் எண்ணுவதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுதொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனத்தை பறிமுதல் செய்ததற்காக காவல் உதவி ஆய்வாளர் திரு துரைசிங்கம் திமுக பிரமுகர்களால் தாக்கப்பட்ட சம்பவத்தை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்தது தொடர்பாக காவல்துறை விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மிக முக்கியமான இந்த வழக்கினை காவல்துறையினர் சரியான முறையில் கையாள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற செயல்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் தடுப்பணைகளை கட்டுவதில் திராவிட கட்சிகள் கவனம் செலுத்தவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை கட்டுவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபயணம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். இப்பிரச்சினையில் நடுவர் ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி வலியுறுத்தினார். தனியார் பேருந்துகளின் தன்னிச்சையான கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் தனியார் பேருந்து நிறுவனங்கள் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கு எதிராக போக்குவரத்து துறை அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் திரு சண்முகம் தெரிவித்துள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் முஷ்கனும், 50 கிலோ எடைப்பிரிவில் பர்வீனும் தங்கப்பதக்கம் வென்றனர். மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மன்யா ராஜ்புத்தும், 62 கிலோ எடைப்பிரிவில் சவிதாவும் வெள்ளிப் பதக்கம் வென்றனர். 55 கிலோ எடைப்பிரிவில் காஜலும், 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும், 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லாத்தரும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் ஷீதல் தேவி, ஷியாம் சுந்தர் சுவாமி இணை 147-143 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கென் சுவாகுமிலங் டியோடோரா இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு இறுதி ஆட்டத்தில் பாவனா ஹர்விந்தர் சிங் இணை 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவின் கோலிடின் நொவீரா ராஸ் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மகளிர் இரட்டையர் பிரிவில் ஷீதல் தேவி, பாயல் நாக் இணையும், ஆடவர் இரட்டையர் பிரிவில் தோமன்குமார், ஷியாம் சுந்தர் சுவாமி இணையும் வெண்கலப் பதக்கம் வென்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். அன்பு செல்ல குழந்தைகளுக்கும் இந்த நேரத்தில் பணிவான வணக்கம். எல்லோரும் தன்னுடைய வீட்டு பாடங்களை முடித்து மிக உற்சாகமாக இருப்பீங்க. 8:06 ஆயிடுச்சு. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இப்போ நாம் கேட்டு ரசிக்க இருக்கும் நிகழ்ச்சி செல்ல குழந்தைகள் பேசும் நேரமாக இது பட்டாம்பூச்சிகள். உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய பேசும் மழலை குழந்தை முதல் பள்ளி செல்லக்கூடிய, அதாவது 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். உங்களுக்காக தினமும் இரவு 8:05 to 8:30 பட்டாம்பூச்சி நிகழ்ச்சி நேரலையாக நாம் தருகிறோம். நமது பண்பலை வரிசையில் நீங்களும் பேசலாம், உங்களுக்கு தெரிந்த திறமைகளை வெளிக்கொணரலாம், உங்களுக்கு பிடித்த பாடலையும் கேட்கலாம். சரி, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எப்படி பேசணும்? நீங்கள் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய தொலைபேசி எண்கள் நான் சொல்கிறேன். 0452, இது மதுரையின் முன்னிணைப்பு எண். 25 30 170 மற்றொரு எண் 25 30 171. இப்போ நம்மோட பேசுறதுக்காக ஒரு அருமையான செல்ல குழந்தை காத்திருக்கிறாங்க. யார், எங்கிருந்து கேட்டலாம்? வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? சரி, அவங்களுடைய இணைப்பு வந்து தானாக விடுபட்டு விட்டது. நேயர்கள் வந்து ஒன்று சொல்ல விரும்புகிறேன், உங்கள் இல்லத்தில் நீங்கள் தாய் தந்தையராக இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்கள் குழந்தைய பேச வைங்க, தொடர்பு கொள்ள சொல்லுங்கள். இப்போ இணைப்பில் ஒரு குழந்தை இருக்கிறாங்க, பேசலாம். வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
1: காஞ்சிபுரம் மாவட்டம் கூட்டத்துலேருந்து அஜித் பாண்டி பேசுகிறேன்.
0: அஜித் பாண்டி, உங்கள் பேரே வந்து எந்த பேர் தானா? உங்கள் பெயர் வந்து என்ன?
1: அஜித் பாண்டி.
0: சரி, உங்கள் பள்ளிக்கூடத்தில் உங்கள் பெயர் வந்து என்ன மாதிரி பதிவு பண்ணியிருக்கீங்க?
1: எங்கள் பள்ளியோட பேரா?
0: ஆ, உங்கள் பள்ளிக்கூடத்தில் உங்கள் ஆசிரியர் வந்து உங்களை எப்படி கூப்பிடுவார்?
1: அஜித் கூப்பிடுவாங்க.
0: சரி, நல்லது. சரி, பாண்டி என்ன என்ன வகுப்பு படிக்கிறீங்க? அஜித் பாண்டி
1: 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: சரி, 9ஆம் வகுப்பு படிக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எந்த ஊர் சொன்னீங்க?
1: ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் கிளாமரத்துலேருந்து அஜித் பாண்டி பேசுகிறேன்.
0: சரி, கமுதி வட்டத்துலேருந்து. 9ஆம் வகுப்பு படிக்கிறீங்க, இன்னைக்கு பள்ளிக்கூடம் சென்றீங்களா?
1: என்னது?
0: இன்னைக்கு பள்ளிக்கூடம் சென்றீங்களா? பள்ளிக்கூடம் போனீங்களான்னு கேட்டேன்.
1: ஆ, போனேன்.
0: சரி, என்ன பாடம் நடத்துனாங்க?
1: இன்னைக்கு தமிழ்நாடு, இது தமிழும் இங்கிலீஷில் கற்று எழுதி போட்டாங்க.
0: சரி, நீங்கள் எழுதுனீங்களா?
1: ஆ, எழுதிட்டேன்.
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சி. வீட்டு பாடம்லாம் முடிச்சாச்சா?
1: ஆ, முடிச்சிட்டேன்.
0: சரி, நல்லதுங்க. என்ன பாட்டு கேட்கலாம் தம்பி?
1: இது ஜனநாயக, இது இந்த தலைவன் தலைவி படத்துல இருந்து அந்த பாட்டு.
0: தலைவன் தலைவி படத்துல இருந்து?
1: தலைவன் தலைவி படத்துல இருந்து அந்த பாட்டு.
0: சரி, கொடுக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசினதுக்கு. ஏதாவது நிகழ்ச்சியில சொல்ல விரும்புறீங்களா?
1: இல்லைங்க, அவ்வளோ
0: அவ்வளோதானா? சரி, 9ஆம் வகுப்புல வந்து ஒரு கேள்வி கேட்கலாமா வேணாமா? பாட்டை கேட்கலாமா? சரி, உங்களுக்கான பாட்டு வருது, கேட்கலாம். நன்றிங்க.

0: 8:13, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டாம்பூச்சிகள் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கலாம், பேசலாம். தொட வேண்டிய எண்கள் மதுரையின் முன் இணைப்பாக 0452-25-30-170, மற்றொரு எண் 25-30-171. இந்த எண்களை தொட்டு நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த அன்பான செல்ல குழந்தை, வாங்க. வணக்கம். வணக்கம், யார் இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், வணக்கம், சொல்லுங்க. சுகன்யாவா? எங்க இருந்து பேசுறீங்கம்மா? மதுரை பகுதியில இருந்து பேசுறீங்களா?
1: ஆமா.
0: சரி, ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசினதுக்கு. மதுரையில எந்த பகுதி?
1: சிம்மக்கல்.
0: சிம்மக்கல். சரி, நீங்க என்ன வகுப்பு படிக்கிறீங்க சுகன்யா?
1: என்னங்க,
0: நான்காம் வகுப்பு படிக்கிறீங்களா?
1: ஆமா.
0: சரி, நல்லது நல்லது. நான்காம் வகுப்புல வந்து இந்த பனை மரம் அப்படின்னு ஒன்று இருக்கு தெரியுமா, பனை மரம்?
1: ஆமா.
0: சரி, பனை மரத்துல என்ன நமக்கு கிடைக்குது? நுங்கு கிடைக்குதா? சரி, நம்ம தமிழ்நாட்டுடைய மரம் எது? தமிழ்நாட்டுடைய மரம் தென்னை மரமா? உங்களுக்கு இளநீர் நல்லா பிடிக்குமா? சரி, இப்போ தான் சொன்னீங்க.

0: மரம் வந்து என்ன கிடைக்கும்? நொங்கு கிடைக்கும். அதுக்கடுத்து என்ன கிடைக்கும்? பதநீர் கிடைக்கும், கருப்பட்டி கிடைக்கும். அதில் வண்டி செஞ்சு விளாட்லாம். வெயில் காலத்துக்கு நல்லது. சரி, நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய மரம் எதுன்னா பனை மரம். சரிங்களா? சரி, நல்லது நல்லது. என்ன சாப்பிட்டீங்க? சரி, முடிஞ்சா இரவு நேர உணவு? சரி, உங்க நண்பர்கள்லாம் யார் யார் இருக்காங்க? உங்க நண்பர்கள் பேர் சொல்லுங்க. சரி, அவங்ககிட்ட பிடிச்ச விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? நல்ல பிள்ளையா? நீங்க? சரிதான், ரொம்ப சந்தோஷம். கேட்கறதுக்கே மகிழ்ச்சியா இருக்குது சுகன்யா. நீங்க கேட்ட பாடல் என்ன பாடல்? என்னங்க? சரி, உங்களுக்காக நாங்கள் வந்து இன்னொரு நாள் கண்டிப்பாக அந்த பாட்டு தரோம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பாட்டு கேட்டலாமா?
1: நன்றிங்க.

0: 8:20:35. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டாம்பூச்சிகள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரலை நிகழ்ச்சி இப்போ நம்மோட பேசுறதுக்காக தம்பியா தங்கையா வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: இது மதுரை மாவட்டம் அவனியபுரத்திலிருந்து செந்தில் வேல் பேசுறேன்.
0: செந்தில் வேல். தம்பி என்ன படிக்கிறீங்க?
1: 8ஆம் வகுப்பு.
0: 8ஆம் வகுப்பு படிக்கிறீங்க. அருமை அருமை. சரி, இன்று பள்ளிக்கூடம் போனீங்களா?
1: போனேன்.

0: 8:20:35. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டாம்பூச்சிகள் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். நேரலை நிகழ்ச்சி இப்போ நம்மோடு பேசுறதுக்காக தம்பியா தங்கையா வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: இது மதுரை மாவட்டம் அவனியபுரத்திலிருந்து செந்தில் வேல் பேசுறேன்.
0: செந்தில் வேல். தம்பி என்ன படிக்கிறீங்க?
1: 8ஆம் வகுப்பு
0: படிக்கிறீங்க. அருமை அருமை. சரி, இன்று பள்ளிக்கூடம் போனீங்களா?
1: போனேன்.
0: இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இன்னைக்கு உங்களுக்கும் கட்டுரை தான் எழுதி போட்டாங்களா? சரி, உங்களுக்கு பிடிச்ச பாடம் என்ன, பாடப்பிரிவு என்ன பாடம் பிடிக்கும் உங்களுக்கு?
1: தமிழ்.
0: தமிழ். தமிழில் என்ன சொல்ல விரும்புவீங்க?
1: திருக்குறள்.
0: திருக்குறள். சரி, என்ன திருக்குறள் சொல்ல போகிறீங்க சொல்லுங்க.
1: தீயவை தீய பயத்தால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் பொருள், தீயவை தீயவற்றையே தராததால் தீவையை தீயை விட கொடியாக கருதி அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும். மறந்தும் சின்னக்கேடு சுழற் சுழலின் அஞ்சூலம் சுழந்தவன் கேடு, மறந்து கூட பிறப்பு கெடுதல் செய்ய நினைக்க கூடாது, நினைத்தால் நினைத்தவருக்கு கெடுதல் செய்ய அறன் நினைக்கும்.
0: இந்த குரல் வந்து என்ன உணர்த்தது உங்களுக்கு, என்ன சொல்ல வருது? இப்ப இரண்டாவது குரல் சொன்னீங்கல்ல பாத்தீங்களா?
1: தெரியும்.
0: அந்த குரல் வந்து உங்களுக்கு அதன் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? மத்தவங்களுக்கு வந்து மனசுல கூட
1: கொஞ்சம்
0: கெடுதல் நினைக்க கூடாது. அப்படி கெடுதல் நினைச்சமாக்க நம்மவே வந்து இதாயிரும். சரி, நல்லது நல்லது. ரொம்ப பிடிக்கும் போலுக்கு தமிழ் பாடம். சரி, எவ்வளோ நேரம் தமிழ் எடுத்து படிங்கன்னா எவ்வளோ நேரம் குறிப்பிட்ட நேரத்தில் படிப்பீங்க?
1: 25 நிமிடம்
0: தான் படிப்பீங்களா? அதுக்கப்புறம் சரி, நல்லது நல்லது. ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நேர அளவை ஒதுக்குங்க, நல்லா படிங்க. ரொம்ப நன்றி செந்தில்வேல் அவனியாபுரத்துலேருந்து அழைத்தமைக்கு. என்ன பாட்டு கேட்கலாம்?
1: படத்துலேருந்து மனசில் ஏற்பாடு போடுங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. இதான் உங்களுக்கான பாட்டு.

இப்படி சூடு.

இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் நாம் இதுவரை கேட்டு ரசித்தது பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் அருமையாக பேசினாங்க அன்பு தம்பி தங்கைகள். நிகழ்ச்சியில் நம்மோட இன்று வந்து மூன்று செல்ல குழந்தைகள் பேசினாங்க. யார் கமுதி வட்டத்திலேருந்து அஜித் பாண்டி, இரண்டாவதாக சிம்மக்கல் பகுதியிலேருந்து சுகன்யா, மூன்றாவதாக அவனியாபுரம் சக்திவேல். மூன்று குழந்தைகளும் அருமையாக பேசினாங்க. அவங்க அனைவருக்கும் நன்றிகள். நேயர்களே, நீங்களும் இதுபோன்று உங்கள் செல்ல குழந்தைகளை நிகழ்ச்சியில் பங்கேற்க வைக்கலாம், அவங்களுடைய திறமைகளை வெளிக்கொணரலாம். தினமும் இரவு 8:05 நம் மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பட்டாம்பூச்சி நிகழ்ச்சி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் செல்ல குழந்தைகளை பேச வைங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம் மதுரை பண்பலையின் வழக்கமான தொலைபேசி எண்கள் இருக்கிறது. நேரலை நிகழ்ச்சிக்கு முன் இணைப்பாக 0452-25-30-170 மற்றொரு எண் 25-30-171. இந்த எண்களை தொட்டு நீங்கள் அவங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தி கொடுங்க. அவங்களும் பேசலாம், விருப்பமான பாடலும் கேட்கலாம். இத்துடன் இன்றைய பட்டாம்பூச்சி நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை 8:05 சந்திக்கலாம். நன்றி அன்பு கலந்த உறவுகளை.

இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் 8:30 இலக்கிய உலா கேட்க இருக்கின்றோம். 9 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர் சென்னை அஞ்சல், 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள், நேயர்கள் கடித வழியாக விருப்ப பாடல்கள், நிகழ்ச்சி குறித்த விமர்சனங்களும் இடம்பெறும். தொடர்ந்து 10 பட்டு சிறகு நிகழ்ச்சியை வழங்க இருக்கிறார் டி பிரபு. தொடர்ந்து 10:59 நிகழ்ச்சி ராமேஸ்வரம் பண்பலையில் ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12 முதல் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக கேட்கலாம்.

0: நேரம் இரவு 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இலக்கிய உலா. இன்றைய இலக்கிய உலா நிகழ்ச்சியில் காவிய தலைவிகளின் தன்னம்பிக்கை சிறப்புரை வழங்குகிறார் சித்ரா கணபதி அவர்கள்.
2: உலகின் பல்வேறு மொழிகளிலும் பல்வேறு இலக்கிய வடிவங்களின் பெண்களின் மாண்புகள் பேசப்படுகிறது. தமிழ் இலக்கியங்களில் சங்க

சங்ககால இலக்கியங்கள் தொடங்கி நவீன கால இலக்கியங்கள் வரை அனைத்திலும் பெண்களுக்கென்று தனியான இடம் கொடுக்கப்படுகிறது. காலத்துக்கேற்றபடி அதன் பரிணாமம் மாறியதே தவிர பெண்களுக்கென்று தனித்துவமும் மாண்புகளும் போற்றப்பட்டு வந்துள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை. தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட காப்பியங்களான இராமாயணம், மகாபாரதத்தில் சொல்லப்பட்ட கதை தலைவிகள் சீதை, பாஞ்சாலி ஆகிய இருவரின் மாண்புகள் குறித்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். குறிப்பாக அவர்களின் தன்னம்பிக்கை குறித்து பேசுகிறேன். சீதை என்பவளை மிகவும் மென்மையான கணவனை பின்தொடர்ந்தே சென்ற பெண். அப்படியானால் அவள் எப்படி தன்னம்பிக்கையுடன் இருந்திருக்க முடியும் என பல விவாதங்களில் கேட்கப்பட்டிருக்கிறது. அதுபோல பாஞ்சாலி தன்னை வைத்து சூதாடிய பிறகு எதுவும் தெரிவிக்காமல் கணவன் பின்னால் வனவாசமும் அஞ்ஞானவாசமும் சென்றவள் என்ற கேள்வியும் பல இடங்களிலே கேட்கப்படுவதுண்டு. அதை பற்றி பேசுவதற்கு முன்னால் ஒரு பெண்ணின் தைரியம் ஆற்றல் எப்போது வெளிப்படும் என்பதை ஒரு சிறு நிகழ்ச்சி மூலம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் ஒரு பக்தர் ஒரு கேள்வி கேட்டார். பெண் தெய்வங்கள் காளி மாரி என்று உக்கிரமாக இருப்பதும் அவர்கள் அசுரர்களை வதம் செய்வதாகவும் சொல்லப்படுகிறதே, அப்படி உக்கிரமான தெய்வங்களை வழிபடலாமா என்று கேட்டார். அதற்கு பரமஹம்சர் சொன்ன பதில், மிக அமைதியான எதற்கெடுத்தாலும் அழுகின்ற ஒரு இளம்பெண், அவளுக்கு 4 வயதில் ஒரு குழந்தை. குழந்தை வாசலில் விளையாடி கொண்டிருக்கிறது. அவள் வீட்டிற்குள் வேலையாயிருக்கிறாள். சிறிது நேரம் கழித்து அவள் வெளியே வந்து பார்க்கிறாள். அப்போது ஒரு முரட்டு காளை மாடு ஒன்று குழந்தையின் அருகில் வந்து நிற்கிறது. யாரையும் கூப்பிடவோ கம்பெடுத்து விரட்டவோ முடியாது. குழந்தையை எப்படியாவது காப்பாற்றியாக வேண்டும் என்று தோன்றுகிறது. அவள் வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் குறுக்கே பாய்ந்து அதன் கொம்புகளை பிடித்து அணைந்து கீழே தள்ளி குழந்தையை காப்பாற்றி விடுகிறாள். இப்படித்தான் பக்தர்களை காக்க அம்பாள் உக்கிரம் எடுக்கிறாள் என்று கூறி முடித்தார். இந்த கதையில் சொல்லப்படுவதைப் போல தன்னை சார்ந்தவர்களின் உடைமைகளை பாதுகாக்கவும் தங்களை நிலைநாட்டிக் கொள்ளவும் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப பெண்கள் பலசாலிகளாகவும் தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் இந்த கருத்துக்களை தங்களிடம் பதிவு செய்கிறேன். முதலில் இராமாயணத்தின் காப்பிய தலைவியாகிய சீதையின் தன்னம்பிக்கையை பற்றி, ராம இலக்குவர்கள் விஸ்வாமித்திரரின் வேள்வியை காக்க தாரகையை வதம் செய்து வேள்வியை வெற்றிகரமாக முடித்து உதவிய பின் விஸ்வாமித்திரரோடு தங்கியிருக்கிறார்கள். அப்போது மிதிலாபுரியில் சனகன் தன் மகள் சீதைக்கு சுயம்பரம் நடத்த ஏற்பாடு செய்திருப்பதை அறிந்து அங்கு அழைத்துச் செல்கிறார் விஸ்வாமித்திரர். அங்கே கன்னிமாடத்தில் பேரழகு பெட்டகமாய் நின்ற சீதை ராமனை கண்ணுற்று நோக்கினாள். ராமன் எதிரே திரிந்த மாடத்தை நிமிர்ந்து நோக்க இதை கம்பர் அண்ணலும் நோக்கினார், அணங்கும் நோக்கினாள் என்று குறிப்பிடுகிறார். ஒருவர் கண்ணினோடு மற்றொரு கண்ணினை பற்றி ஒன்றினோடு ஒன்று கவர்ந்தது என்று கம்பர் குறிப்பிடுகிறார். பாரதத்தில் வில்லிபுத்தூரார் திரௌபதியை அறிமுகம் செய்யும் போது அரக்கு மாளிகையில் இருந்த பாண்டவர்களையும் தங்கள் தாயாகிய குந்தி தேவியையும் தலையிலும் தன் கைகளிலும் தாங்கி பீமன் அவர்களை காப்பாற்றி அழைத்து வருகிறான். காட்டின் மலைச்சாரல்களில் அவர்கள் மறைந்து வாழ்ந்தபோது இடும்பன் இடும்பியை சந்தித்து பின்னர் விரும்பிய கந்தர்மவனம் செய்து கொண்ட பீமனுக்கு கடோத்கஜன் என்ற மகன் பிறக்கிறான். சிறிது காலத்தில் வியாசர் அங்கே வர அவரை வணங்கி வேந்திரகீயத்தில் அங்கன கோலம் பூண்டு பீமன் பகாசுரனை வதம் செய்தான். அந்நேரத்தில் திருபத மன்னன் அரண்மனையில் அவளது மகளாகிய திரௌபதிக்கு சுயம்பரம் நடப்பதை அறிந்து அர்ச்சுனன் மற்றவர்கள் புடைசூழ அந்தன வேடத்தில் சுயம்பர மண்டபத்தை அடைகிறார்கள். அவர்கள் வரும் வழியெங்கும் நல் நிமித்தங்கள் தோன்றுகிறது. சுயம்பர மண்டபத்தில் துரியோதனன், துச்சாதனன், கர்ணன், கண்ணன், பலராமன், சாத்தகி, சிசுபாலன், சராசந்தன், சேர சோழ பாண்டியர்கள் வீற்றிருக்கிறார்கள். அப்போது அர்ச்சுனனுக்கு விளக்கப்படுகிறது, கீழிருந்து மேலாக அம்பு பாயும்படி வில்லை சாய்த்து வைக்க வேண்டும். மேலே சக்கரம் சுற்றி கொண்டிருக்கும், அதிலுள்ள மச்சத்தை குறிவைத்து வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி அர்ச்சுனன் அதே போல குறிவைக்கிறான். அப்போது தோழியருடன் இருந்த திரௌபதியானவள் சோதிடர் கூற்றுப்படி முன்பிறவியின் பயனால் பாண்டவர்களுக்கு மனைவியாக வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறாள். அப்போது அரண்மனையில் நடந்தவற்றை கூற தோழி அங்கு வருகிறாள்.
பாண்டுமைந்தன் அர்ச்சுனன் மச்சத்தை வீழ்த்தி

நான் என்றும் அர்ஜுனனே உன்னை மணமுடிக்க தகுதி பெற்றுவிட்டான் என்றும் கூறுகிறார். வந்திருப்பவர்கள் பாண்டவர்கள் என்று அறிந்து அனைவரும் மௌனம் காத்து சென்று விடுகிறார்கள். அன்று தன் தாயான குந்தியிடம் சென்ற பாண்டவர்கள், அன்னையே நாங்கள் பொருள் பெற்று வந்தோம் என்று சொல்ல, உள்ளே இருந்த குந்தி கொண்டு வந்ததை ஐவரும் சேர்ந்து உண்க என்று கூறுகிறாள். தருமன் தன் தாயின் வாக்கை பெரிதாக போற்றக்கூடியவன். மறுநாள் திருபத மன்னன் ஒற்றன் மூலம் அறிந்து சுயம்பரத்தில் வென்றது பாண்டவகுமாரன் என்றும், அவர்களை மாளிகைக்கு அழைத்து வந்து திரௌபதியை அர்ஜுனனுக்கு மணமுடிக்க வைக்க பேசுகிறார். தருமனோ திரௌபதியை எங்கள் ஐவருக்கும் மணமுடித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான். ஐவருக்கும் ஒரே நாளில் திருமணம் நடந்தேறியது. அப்போது அங்கு வந்த நாரதர், ஐவரும் ஆண்டுக்கு ஒருவர் திரௌபதியுடன் வாழ வேண்டும் என்கிறார். மற்றவர்கள் அந்த நேரத்தில் அவர்களை காணலாகாது. அப்படி அவர்களை காண நேர்ந்தால் தீர்த்த யாத்திரை சென்று பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கூறினார். மானிட ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். இந்நிலையிலேயே சீதை திரௌபதி இவர்களது மனநிலையை உற்று நோக்குங்கால், இருவருமே சங்ககால மகளிர் போன்று காதல் கொண்டு அதன் பின்னரே திருமணம் முடிப்பதாக காட்டப்படுகிறது. திரௌபதி ஐவருக்கும் மனைவியாக வாழ சம்மதித்து வாழ்க்கையை தொடங்குகிறாள். இருவருமே எங்கே தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்த தொடங்கினார்கள் என்று பார்ப்போம். கைகேயி தசரதனிடம் பெற்ற வரங்களால் ராமனின் முடிசூட்டு விழாக்கள் ஏற்பாடுகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு பரதனுக்குத்தான் முடிசூட்டப்பட வேண்டும் என்கிற நிலையிலே ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்ல வேண்டும் என்பதை புன்முறுவலோடு ஏற்றுக்கொண்டு மரவுரி தரித்து கோசலையிடமும் சுமத்திரையிடமும் விடைபெற்று கொண்டு வருகிறான் ராமன். ராம இலக்குவர்கள் சீதையிடம் வருகிறார்கள். ராமனின் தோற்றத்தைக் கண்டு சீதை மனம் துடித்து கேட்கிறாள். ராமன் இயல்பாக பேசுகிறான். நம்பி நாடாளப் போகிறான், தாய் தந்தர் ஆணையை சிரமேற்கொண்டு இன்று நான் காடு சென்று வருகிறேன் என்றான். தீ சுடுவது போல சீதையின் செவியை சுட்டதாம் பிரிவு என்ற சொல். பிரிவை பற்றி நினைக்க நினைக்க உயிர் போவது போன்று துயருற்றாளாம் சீதை. உண்ண உண்ண உயிர் உமிழா நின்றாள் என்றார் கம்பர். ராமன் இதற்கு பதில் சொல்கிறான். நான் செல்வது அரக்கர்கள் வாழும் காடு. கொடுமையான வெயிலின் வெப்பம் மலைகள் மீது படிந்து அந்த இரவிலும் சுடும். சுடு கற்களின் உறுத்தல் வெப்பம் ஆகியவற்றை தாங்கும் பாதங்கள் அல்ல உன்னது என்றான். எல்லா உயிரினங்களிடத்தும் ஒரு உணர்வு உண்டு. தங்களுக்கு தாங்குண்ணா துயர் வரும்போது பீரிட்டு வரக்கூடிய தற்காப்பு உணர்ச்சி அவர்களை செயல்படச் செய்யும். ராமனை பிரிவது என்னும் தாங்குண்ணா துயர் அவளை வாய் திறந்து பேச வைத்தது. சீதை முதல் முறையாக வாய் திறந்து பேசுகிறாள். உன்னை பிரிதலாகிய தீயே என்னை சுடவல்லது. ஊழிக்காலத்து தீயும் சூரியன் வெம்மையும் கூட என் முன்னே நிற்காது. நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்கிறாள். நான்கே சொற்களில் அவள் ராமனை பிரிந்தால் மட்டும் தீயில் விழுந்ததைப் போல துடிப்பேன் என்று சொல்லிவிடுகிறாள். அது மட்டுமல்லாது திடீரென்று அவள் முடிவெடுத்து மனை உள்ளே புகுந்து காடுறை வாழ்க்கைக்கு தேவையான உடையணிந்து வந்து ராமனின் கரத்தை பற்றுகிறாள். புன்முறுவலோடு நிற்கிறாள். இந்த சூழலில் அவள் யாருடைய உத்தரவையோ அங்கீகாரத்தையோ எதிர்பாராமல் தானே முடிவெடுத்து ராமன் கரத்தை பற்றி வெண்ணகையோடு நின்றதாக கம்பன் சொல்கிறான். சீதைக்கு ராமன் முடிசூடாமல் போனது கூட பெரிதல்ல. நாடோ காடோ அதை பற்றி கவலை இல்லை. நாயகனுடன் கூட இருப்பதே வாழ்க்கை என நினைப்பவள். அதற்காகவே அவள் தன்னிச்சையாக முடிவெடுத்தாள். இதே போல பாஞ்சாலி முதல் முதலாக எங்கே பேசினாள் என்பதை பார்ப்போம். இந்திரப்பிரத்த மண்டபத்தில் கண்ணனை புகழவே கண்ணன் அருளால் உலகை ஆள்வோம் என்று உணர்த்தவே இராஜசூய யாகம் நடக்கிறது என்று சகுனி துரியோதனனை தூண்ட, அவர்களை போரில் வெல்வது அரிது, சூது போரினால் நாடு நகரங்களை இழக்கச் செய்து இராஜசூய மண்டபத்தின் நகைத்த பீமனையும் பாஞ்சாலியையும் வஞ்சம் தீர்க்க வேண்டும், பஞ்சவர்களை பஞ்சைகளாக்கி அவளையும் சிறைப்பிடிக்க வேண்டும் என கொக்கரித்தான் சகுனி. சகுனியின் சூழ்ச்சியால் பாண்டவர்களை அழைத்து பலவாறாக பேசி சம்மதிக்க வைக்கிறார்கள். இதில் உடன்பாடு இல்லாமல் விதுரன் மட்டுமே ஆட்டத்திற்கான விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்கிறார்.
சகுனி ஆட்டத்திற்கு

வெற்றிக்கான விதிமுறைகளையும் தர்மனிடம் கூறுகிறான். ஆட்டத்தில் நீ தோற்றால் பொருளை இழப்பாய், நீ வென்றால் பொருளின் இரு மடங்கு தருவேன். சூதாடவே அஞ்சும் நீ எப்படி படைக்கலங்களோடு போர் செய்வாய் என்று பரிகசிக்க, பாண்டவ சகோதரர்கள் ஆவேசமடைய தர்மன் அவர்களை சாந்தப்படுத்துகிறான். முதலில் தர்மன் தான் அணிந்திருந்த மாலையும் துரியோதனன் தோல் வளையும் வைத்து விளையாடுகிறார்கள். மாலையில் தேர், யானை, குதிரை, தன்னை, தம்பிதியரை, திரௌபதியை என்று ஒவ்வொருவராக வைத்து தோற்கிறான் தர்மன். ராஜசூய யாகத்தின் போது பளிங்குத்தரை தண்ணீர் போல் தெரிய தடுமாறி விழப்போக, அதனால் ஆடியை உயர்த்து பிடித்தபடி நடந்து வந்தான் துரியோதனன். இதை பார்த்தவ திரௌபதி, நீர்நிலையிலா நிற்கிறீர்கள் என்று பரிகாசம் செய்தாள். அதுவே துரியோதனின் வஞ்சம் தீர்த்து கொள்ள சூதாட வைத்து எல்லோரையும் அடிமையாக்குகிறான். இங்கே மற்ற காரணங்களை விட ஒரு பெண் பரிகாசம் செய்தாள் என்பது அவனை கர்வபங்கம் செய்ததாக உணர்கிறான். உடனே துரியோதனன் தேரோட்டி பிரதிகாமனை அனுப்பி காந்தாரி வீட்டில் இருக்கும் திரௌபதியை அழைத்து வரச் சொல்கிறான். பிரதிகாமி அங்கு சென்று பாஞ்சாலியை அவைக்கு வருமாறு அழைக்க, அப்பொழுதுதான் முதன்முறையாக சினத்தோடு பேச விழைகிறாள் பாஞ்சாலி. மனுமுறைப்படி நடக்கும் புகழ்பெற்ற தர்மன் என்னை பணையமாக வைத்து வருத்தமுற்ற பின் தன்னை தோற்றானா என்று கேட்டான். என்னை தோற்றுமாறு நெறி கூறிசையோன் தன்னை தோற்றானா, தன்னை தோற்றி எனது மனத்தளர்வால் என்னை தோற்றானா எனக் கேட்டாள். அவள் கேட்ட கேள்வியை பிரதிகாமு சபையில் வந்து சொல்ல துரியோதனன் தனது தம்பி துச்சாதனனை அனுப்புகிறான். காந்தாரியும் திரௌபதியிடம் அழைப்பவர்கள் பகைவர்கள் அல்லவே, நீ அவைக்கு சென்று உன் கருத்தை சொல்லிவிட்டு திரும்பி வா என்கிறாள். ஆனால் துச்சாதனன் அவள் கூந்தலை பிடித்து இழுத்துச் செல்கிறான். கூந்தல் அவிழ்ந்து புரள உள்ளம் தளர்ந்து சபைக்குச் செல்கிறாள் திரௌபதி. நற்குணங்கள் பொருந்திய திரௌபதி சபைக்கு அழைத்து வரப்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரோடு நின்றபோது துச்சாதனன் பாஞ்சாலியை பார்த்து, அரச சபையில் உன் பெரிய மாமன் கணவர் ஐவரும் இருக்கிறார்கள், உனக்கு என்ன கேடு, ஏன் அழுகிறாய், உன்னை போன்ற பொதுமகளிருக்கு கண்ணீர் என்பது எளிதாக வரும் என்றான். திரௌபதி அவையை பார்த்து, மன்னர் வழி வந்தோர் தவறான சொற்கள் பேசலாமா என்றான். இதை கண்ணுற்ற அர்ச்சுனன் வில்லில் கை வைக்கிறான். நகுல சகாதேவர்கள் வெகுண்டு எழ பொறுத்து கொள்ளுமாறு தர்மன் அவர்களை தடுக்கிறான். பாஞ்சாலி அவையை பார்த்து, என் மன்னவர் சூதில் தோற்றிருந்தால் வழக்கில் உள்ளதைப் போல வேண்டியதை பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் என்னை தோற்றபின் தன்னை தோற்றாரா, தன்னை தோற்றபின் என்னை தோற்றாரா என்று கேட்டாள். அவையோர் மன்னருக்கு அஞ்சி பேசாமல் இருக்க விகர்ணன் பேசுகிறான். ஒருவன் தான் பிறருக்கு அடிமையான பிறகு தன் மனையாளை தோற்றதனால் உரிமையினால் கொல்லத்தக்கவில்லை என்று சொல்ல மாட்டார்களா என்றான். அவன் சொல்வதை அனைவரும் ஆமோதிக்க கர்ணன் வெகுண்டு எழுந்து, தர்மன் தான் படைத்துள்ள அத்தனை பொருட்களையும் தோற்று தன் தம்பியருடன் தன்னையும் தோற்றான். அவன் மனைவியும் அவன் பொருட்களில் ஒன்றல்லவா, தான் தோற்ற பொருளாகிய அரசும் வாழ்வும் செல்வமும் அரண்மனை மற்ற எல்லா பொருளும் வென்றவனுக்கே கொடுப்பான் ஆகிறான். இல்லாலும் ஒரு பொருளாகவே சொல்லுதல் இயற்கை என்றோ என்கிறான். அப்போது துரியோதனன் துச்சாதனனை பார்த்து, விகர்ணன் பிதட்டிவிட்டு போனதை தக்கோன் என ஆமதித்த அவையோர் நடுவே இந்த ஐவருக்காகவும் வழக்காடிய திரௌபதியை துயிலிருவாய் என்றான். துச்சாதனன் திரௌபதியை நோக்கி வர தர்மன் தன் ஆடையை நீட்டினான். மற்ற நால்வரும் தங்கள் ஆடைகளை நீட்டினர். அதையெல்லாம் பொருட்படுத்தாத துச்சாதனன் திரௌபதியை நெருங்கி துயிலிறிய முற்படுகிறான். திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்றெண்ணி இரண்டு கைகளையும் குவித்து கண்மூடி எம்பெருமான் மகாவிஷ்ணுவை தன் இதயத்தில் நிறுத்தி இரு கண்களிலும் ஆறாக கண்ணீர் பெருக, சரீரமும் நடுநடுங்க வேறு எதுவும் பேசாமல் கோவிந்தா கோவிந்தா மாதவா என்று பரந்தாமனின் ஆயிரம் நாமங்களைச் சொல்லி அவனை அழைக்கிறாள். துச்சாதனன் ஈவு இரக்கமின்றி திரௌபதியின் உடையை பற்றி இழுக்கவும் அவள் உடலில் வேறொரு ஆடை தோன்றியது. அவன் மீண்டும்

முறிந்தான். மீண்டும் உடை வந்தது. இவ்வாறாக தொடர்ந்து அவன் ஆடையை உரிய உரிய ஆடை வந்து கொண்டே இருந்தது. கணக்கற்ற சேலைகள் குவிந்த வண்ணம் இருந்தன. பீஷ்மர் உடன் காவலர்கள் உட்பட அவையில் அனைவரும் மெய்நடுங்கி கண்கலங்கி நின்றனர். வானோர் ஆசி கூறினர். துச்சாதனன் சலியாமல் நின்றான். துரியோதனன் கோபம் பொங்க நின்றான். அப்போது பீமன், எங்கள் தமையன் தர்மன் ஆகாது ஆகாது என்றதால் இதுவரை பொறுத்தோம். நீங்கள் 100 பேரும் எனக்கு பொருட்டல்ல என்று நின்றான். நெடியோனை அழைத்த திரௌபதியின் திண்மையும் சேலை வளர்ந்து நின்ற அற்புதமும் பீமனது போர் வலிமையும் கண்ட பின்னும் துரியோதனன் பைங்கொடியை கொணர்ந்து, இனி என் மடிமேல் நிறுத்துக என்று துச்சாதனனை பணித்தான். இதை கேட்ட துச்சாதனனும் திரௌபதியின் அருகில் சென்றான். மாயவனை நினைத்து கலங்கிக் கொண்டிருந்த திரௌபதி கொதித்து எழுந்தாள். அவள் யாரையும் எதிர்பார்க்கவில்லை. அவளே சபதம் செய்கிறாள். துரியோதனனை பார்த்து, அற்பன், நான் இருப்பதாக காட்டிய அத்தொடை வழியே பட்சிகள் கொத்தி தின்னும்படியாக அவன் உயிர் பறக்கட்டும். அரசவையில் என்னை இழுத்து வந்து என்னை ஆடை பற்றி இழுத்து சபையில் தகாத சொற்களை என்னை பார்த்து கூறிய இந்த அற்ப துஷ்டர்களை போரில் சிரம் கொய்து தேங்கும் குருதி கொப்பளிக்கும் போதே என் கூந்தலை முடிப்பேன். அதுவரை கூந்தலை முடியேன். துச்சாதனன் உடல் இரத்தத்தை குடித்து உடல் குளிர்வதற்கு முன் என் கையால் நீர் குடிக்க மாட்டேன். அதுவரையில் கைத்தண்டினால் நீரை மோதி எழும் நீர்த்துளிகளை மட்டுமே குடிப்பேன். இது என் நோன்பாகும் என்றாள். திருதராட்டினன் அவையில் எல்லோரிடமும் ஆலோசனை பெற்று துரோணர் கூறுகிறார், பாண்டவர்கள் திரௌபதியோடு 12 ஆண்டுகள் வனவாசமும் ஓராண்டு அஞ்ஞானவாசமும் முடிக்க வேண்டும் என்றும், அஞ்ஞானவாசத்தின் போது அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அவர்கள் மறுபடியும் வனவாசம் செல்ல வேண்டும் என்று அறிவிக்கிறார். இப்போது மீண்டும் திரௌபதியே பேசுகிறாள், நாங்கள் அடிமைத்தலையோடு கானகம் செல்ல இயலாது. அடிமைத்தலை நீங்க மீண்டும் சூதாட வேண்டும் என்று சொல்ல சபையினர் சம்மதிக்க தர்மன் திருமாலை வேண்டி உருட்டுகிறான். சகுனி, பந்தயப் பொருள் என்ன என்று கேட்க தர்மன், நான் செய்த புண்ணியம் யாவும் என்றான். தர்மன் வெற்றி பெற அடிமைத்தலை நீங்கி பாண்டவர்கள் திரௌபதியோடு கானகம் நோக்கிச் சென்றனர். இரு இதிகாசங்களின் தலைவியர் கானகம் நோக்கிச் சென்றதை இதுவரை பார்த்தோம். இருவருமே இயல்பிலே விளையாட்டுத்தனமான பெண்களாக காப்பிய போக்கில் சித்தரிக்கப்படுகிறார்கள். சீதை அயோத்தி மாநகரை விட்டு கானகம் நோக்கிச் சென்றபோது அயோத்தியின் எல்லையை தாண்டியவுடனேயே கானகம் வந்துவிட்டதா என அறியா பெண்ணாக கேட்பதாக கம்பர் குறிப்பிடுகிறார். அதன்பின் சூர்ப்பனகை தூண்டுவதால் சீதையை அடைய எண்ணிய ராவணன் மாரீசனை மாயமானாக அனுப்பிய போது சாதாரண பெண்களுக்கே உரிய இயல்பில் அந்த மாயமானின் மீது ஆசை கொண்டு ராமனிடம் கேட்டது. இதுவே அவள் ராவணனால் சிறைபிடிக்கப்படுவதற்கும் போருக்கும் காரணமானது. இதேபோல திரௌபதி தனக்காகவும் தன் கணவர்களுக்காகவும் அரசவையில் சூளுரைத்தவள் கானகம் வந்தபோது மந்தார மலரை பீமனிடம் விரும்பி கேட்கிறாள். அமிர்த்ர முனிவரின் பசி தீர்க்கும் நெல்லிக்கனியின் மீது ஆசை கொண்டு அவள் கேட்டதும் அர்ஜுனன் அவளுக்கு அதை பறித்து கொடுத்ததும், ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே உணவு உட்கொள்வார் அந்த முனிவர், அவருக்காக காய்த்த கனி அது, எனவே அதை எடுத்த இடத்தில் வைக்காவிடில் நீங்கள் பெரிய சாபத்திற்கு ஆளாக நேரிடும் என்று சொல்ல அதற்கான உபாயத்தை கண்ணபெருமானிடம் வேண்டி நிற்கின்றனர் பாண்டவர்கள். கண்ணபிரான், நீங்கள் ஐவரும் உங்கள் பத்தினியான திரௌபதியும் உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடி கூறினால் அக்கனி இருந்த இடத்திற்கு சென்றுவிடும் என்று சொல்ல தர்மன், தர்மம் வெல்ல வேண்டும் அதர்மம் தோற்க வேண்டும் என்றான். பொய்மொழியும் கோபமும் இல்லாமல் போய்விடும். பீமன், உயிர் போவதானாலும் மாற்றான் மனைவி மாற்றான் பொருள் மீது ஆசைப்படக்கூடாது. பிறர் பற்றி வசைப்பாடுதல் கூடாது. பிறர் துயரை தன் துயராக நினைக்க வேண்டும் என்று கூறினான். அர்ச்சுனனோ, தோற்றம் சிறப்பு நற்குடி பிறப்பு தருவது மானம் காப்பது என்றான். நகுலன், எப்படிப்பட்ட செல்வந்தர் ஆனாலும் கல்லாதார் மனமற்ற முறுக்க மலரை போன்றவரே என்றான். சகாதேவன், தாயானவள் சத்தியம், தந்தை அறிவு, உடன்பிறப்பு அறம், தோழர் கருணை, மனைவி இவை அனைத்திலும் ஆவார் என்று கூறினான்.

திரௌபதியோ இன்பம் தரும் கணவர் ஐவரான போதும் ஆறாவதாக ஒருவனை என் உள்ளம் உருகும். பூமியில் பெண்ணாக பிறந்தவர் ஆடவர் கிடையாமையன்றி அவர் மனம் கொண்டு நம்புவதாவது என்கிறாள். ஐம்புலன்கள் போல் ஐவரும் பதிகளாகவும் இன்னும் வேறு ஒருவன் என் பெருங்கொழுநன் ஆவதற்கு உருகும் இறைவனே எனது பேர் இதயம் என்றாள். இப்படி அவர்கள் அறுவரும் தம் தம் மனக்கிடக்கையை ஒளியாமல் உண்மையை உரைத்ததால் அந்த நெல்லிக்கனி படிப்படியாக மேலெழுந்து மரத்தில் ஏறி தன்னிடத்திலே பொருத்தி கொண்டது. இக்காட்சியில் திரௌபதியின் மனதிடத்தையும் மதி நுட்பத்தையும் நாம் காணலாம். இராமாயண நிறைவு பகுதியில் அனுமன் தன் இதயத்தை திறந்து காட்டியதைப் போல திரௌபதி தன் இதயத்தை திறந்து காட்டுகிறாள். இந்த சூழலில் வனவாசம் முடிந்து பாண்டவர்கள் அஞ்ஞான வாசம் மேற்கொண்ட போது பாண்டவர் ஐவரும் விராட தேசத்தில் தர்மன் கங்கன் எனும் துறவியாகவும் பீமன் பல்லாயினன் என்னும் சமையல் கலைஞனாகவும் அர்ஜுனன் ஊர்வசி சாபத்தால் பேடியாக வந்து நடனக் கலைஞனான பிரக்னனை என்ற பெயரிலும் நகுலன் தாமக்ரந்தி என்னும் குதிரை தலைவனுக்கு தலைவனாகவும் சகாதேவன் தந்திரிபாலன் என்ற பெயரில் ஆணிரை காப்பவனாகவும் திரௌபதி விரத நாட்டு அரசிக்கு ஆடை அழிகணன்கள் பூட்டும் ஒப்பனை பெண்ணாக விரதசாரிணி என்ற பெயரிலும் ஓராண்டு வாழ்கிறார்கள். இதில் அரண்மனையில் வாழ்ந்த அரசி திரௌபதி தன் கணவர்களுக்காக அரசியின் பணிப்பெண்ணாக மாறுகிறாள் என்பது தன்னையும் தன் கணவர்களையும் காக்கும் பொருட்டு அத்துணை இடர்பார்களையும் அவளும் சந்திக்கிறாள் என்பது மிகப்பெரிய உண்மை. கீசக வதத்தின் போது பீமனை அழைத்து வதம் செய்ய வைப்பதும் திரௌபதியே. இது அவளது மனதிடத்தையும் புத்தி கூர்மையையும் பறைசாற்றுகிறது. இறுதி வரை பாரதப்போர் தடைபடாமல் நடக்க கண்ணனை வேண்டியவளும் தூண்டியவளும் திரௌபதியே. பாரதப்போரில் கௌரவர்கள் தோற்க பாண்டவர்கள் வெற்றி பெற துரியோதனன் துச்சாதனன் செந்நீர் பூசி கூந்தலை முடித்தவள் திரௌபதியே. சீதையை இராவணன் புஷ்பக விமானத்தில் சிறையெடுத்து சென்றபோது தன் அணிகலன்களை ஒவ்வொன்றாக கலற்றி எரிந்து கொண்டே செல்கிறாள். இது பின்னாளில் சுக்ரீவனிடம் கிடைக்க அதுவே அவள் இருக்கும் திசையை காட்டுகிறது. இது சீதையின் சமயோசித புத்தியை காட்டுகிறது. ஆரண்ய காண்டத்தில் மாரீசமான் மீது ஆசைப்பட்டு பிடிவாதமாய் கேட்டது அதை துரத்தி சென்ற ராமன் வெகு நேரமாகியும் திரும்பி வராத போது சீதா அபயம் லக்ஷ்மணா அபயம் என்று ராமன் குரல் கேட்கவே அது மாயாவி மாரிசன் என்று அறியாத சீதை இலக்குவனை ராமனை தேடிப்போக அறிவுறுத்துகிறாள். ஆனால் தன் அண்ணனுக்கு எந்தவித ஆபத்தும் நிகழவில்லை என்பதை உணர்ந்த இலக்குவன் சீதைக்கு அதை எவ்வளவோ தெளிவுபடுத்த முயற்சி செய்தும் அவள் புரிந்து கொள்ளவில்லை. மாறாக அவள் இலக்குவனை பார்த்து பெருமகனுக்கு நேர்ந்துள்ள தீங்கினை அறிந்தும் இங்கே நிற்கிறாய், உன் எண்ணம்தான் யாது, நான் தீயில் விழுந்து உயிரை போக்கிக் கொள்கிறேன் என்று சுடுமொழிகளை உதிர்த்தாள். இனியும் தான் அங்கிருந்தால் சீதை உயிர் துறப்பாள் என்பதை உணர்ந்த இலக்குவன் விதியினை நொந்து கொண்டு ராமனை தேடி புறப்பட்டான். சீதை அறிவு நிலையில் சிக்கலை அணுகாமல் உணர்ச்சி மேலோங்க அன்பு நிலையில் அணுகியதால் கொண்ட சீற்றமே தனது துன்பங்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் என்பதை பின்னாளில் உணர்கிறாள். தனியாக இருந்த சீதையை ராவணன் துறவு கோலம் பூண்டு சென்று உள்ளே யார் என்று வினவ சீதை அவனை வரவேற்று இருக்கை தருகிறாள். அவள் தான் யார் என்பதை விளக்க ராவணனை நோக்கி நீங்கள் யார் என்பதை சீதை வினவுகிறாள். அவன் ராவணனின் அழகு ஆற்றல்களை எல்லாம் எடுத்து கூறி தான் ராவணன் நாட்டிலிருந்து வந்ததாக கூறுகிறான். சீதை அவனிடம் அரக்கர்கள் ஊரில் தங்கியது ஏன் என்று கேட்க அதற்கு ராவணன் அரக்கர்கள் நல்லவர்கள் குற்றமற்றவர்கள் என்று கூறுகிறான். இருவருக்கும் வாக்குவாதம் நீளவே ராமன் வாளுக்கு அரக்கர்கள் அழிவர் என சீதா தேவி சொல்ல யானையின் கூட்டத்தை சிறுமியல் வெல்லுமோ சிங்க குழுவை மான் கொல்லுமோ என்று கேட்டான் ராவணன். தன் தலைவனின் புகழை நீ சொன்ன சிங்கம் ராமன் மான் கூட்டம் அரக்கர்கள் அவர்கள் இருந்த இடம் தெரியாமல் அழிவர் என்று எதிர்முழக்கமிட்டாள் சீதை. ராவணன் சீற்றமுற்று சீதையை கவர்ந்து சென்றான். ஆரண்ய காண்டத்தில் சீதை அழகியாக மட்டுமல்லாமல்

0: விவாதமுள்ள இளம் மனைவியாக இருந்தாலும் சீற்றத்தோடு தன் கணவனின் குலப்பெருமைகளையும் வல்லன்மையையும் கூறுகிறாள். அப்பெருமையை காக்கும் திண்மையையும் அநீதியை எதிர்த்து ஆர்க்கும் வீரமும் அவளிடம் இருப்பதை இப்போது நாம் உணர முடிகிறது. சீதையை தேடி அனுமன் அசோகவனத்தில் சீதை இருந்த மண்டபத்தை நோக்கி வருகிறான். மேனகை வெள்ளடை உடுத்தி திலோத்துமை அடியணி தாங்கி வர அறம்பையர் சூழ ஆரவாரங்களோடு ராவணன் சீதை இறக்கும் இடம் நோக்கி வந்தான். தனக்கு இணங்குமாறு சீதையிடம் கொக்கரித்தான். சீதா தேவியோ துரும்பை கிள்ளி போட்டு அதை பார்த்து பேசினாள். நீ என் கண்ணுக்கு துரும்புக்கு சமம். நீ ஆணவத்துடன் அலங்காரத்துடன் ஆரணங்குகள் புடை சூழ வந்துள்ளாயே, எனக்கு நீ துரும்புக்கு சமம். ஆசை கடலில் துரும்பன தத்தளிக்கிறாய். துரும்பை தின்னும் மாட்டுக்கும் உனக்கும் என்ன வேறுபாடு? இந்த வைக்கோல் படுக்கையில் நீ பிணமாக கிடக்கும் காலம் நெருங்கிவிட்டது. இந்த துரும்பை நான் கிள்ளியதைப் போல என் தலைவன் உன் தலைகளையெல்லாம் கிள்ளுவான். ஒரு அரக்கன் கொடூர ராவணன் அவன் கோட்டைக்குள் இருந்து கொண்டே அவனை நிந்திப்பதற்கு எவ்வளவு துணிச்சல் வேண்டும்? மனதைரியமிக்க பெண்ணாக நாம் இங்கே சீதையை காண முடியும். இராமாயணம், மகாபாரதம் ஆகிய இரு காப்பியங்களின் தலைவிகளான சீதையும் திரௌபதியும் பெண்களுக்கே உரிய மெல்லிய உணர்வுகளோடு சித்தரிக்கப்பட்டாலும் தங்களுக்கும் தங்களுடைய மாண்புக்கும் பெருமைக்கும் இழுக்கு ஏற்பட்டு விடுமோ என்ற சூழலில் தன்னம்பிக்கையோடும் போர்க்குணத்தோடும் நின்று காப்பிய தலைவர்களின் பெருமையை புகழை காப்பதாக காண்கிறோம்.
1: இலக்கிய உலக நிகழ்ச்சியில் இதுவரை காவிய தலைவிகளின் தன்னம்பிக்கை சிறப்புரை வழங்கினார் சித்ரா கணபதி அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் மனதை இனிமையாக்க இதமான இடைக்கால இன்னிசை பாடலின் தொகுப்புகள் இசைவானில் சிறகடிக்க காத்திருக்கிறது. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு.

நேயர்கள் வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் இரா சரவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய, மற்றும் அதனைத் தொடர்ந்து செய்திச் சுடர் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: This is Akashvani and I'm Shagun Chopra with the news at 9. The headlines. Government says India's waters treaty remains suspended. Pakistan must renounce support to cross-border terrorism. India on track to achieve $1 trillion export target this year, says Commerce Minister Piyush Goyal. Prime Minister

0: ஈசலில் போனது, மின்சாரத்தில் போனது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரோ ரயில் பார்க்குறோம், வந்தே பாரத் பார்க்குறோம். ஸோ நம்ம ரயில்வே துறை வந்து அவ்வளவு தூரம் இன்றைக்கு வரைக்கும் அதி நவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியே வந்து வளர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லலாம். கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே துறையின் சாதனை வந்து ஒரு உலக நாடுகளுக்கு சமமான முறையில் இருக்குது. குறிப்பாக தென் மண்டல ரயில்வேயை பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள், நிறைய பாதைகளை வந்து அவங்க அகலப்படுத்தியிருக்காங்க. மெட்ரோ ரயில் நிறையா வந்திருக்கு. நமக்கு வந்து எவ்வளோ சுலபமாக வந்து ஒரு இடத்துக்கு நம்ம போகணும், அதை எப்படி எவ்வளோ லெகுவாக நம்ம போக முடியும் அப்படின்ற ஒரு அம்சத்தை வலியுறுத்தி மத்திய அரசு ஏராளமான திட்டங்களை வந்து தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம நிலையத்துக்கு இன்றைக்கு தெற்கு ரயில்வேயின் தலைமை மக்கள் தொடர்பு அதிகாரி திரு எஸ் என் நரேன் அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க கிட்டயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான மாநிலமாக இருக்குது தமிழகம். இந்த தமிழகத்தில் இருந்து காஷ்மீர் வரைக்கும் சரி, இல்லை இந்த பக்கம் பாம்பே, அந்த பக்கம் வந்து கொல்கட்டா, இல்லை வடகிழக்கு மாநிலங்கள், இந்த இடத்துக்கு எல்லாத்துக்கும் போகிறதுக்கு நிறைய ரயில்கள் சென்னையிலேருந்து போயிட்டுருக்கு. ஸோ மொத்தமாக ஒரு சாதனையை படைக்கக்கூடிய ரயில்வே துறை நம்மளோட துறையாக இருக்குது. பொதுவாக வந்து பெண்கள் பயணம் செய்யும்போது அவங்களுக்கு கூடுதலான ஒரு வசதி தேவைப்படுது. ஏன்னு கேட்டால் அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அவங்க கூட எடுத்துகிட்டு போகிற லக்கேஜ் முதற்கொண்டு, குழந்தைங்க முதற்கொண்டு, வயதான பெண்களுக்கும் வந்து அந்த மேலே ஏறுறது அதெல்லாம் கஷ்டம். ரயிலில் போகும்போது என்ன மாதிரியான வசதிகள் இருக்குது பெண்களுக்கு, அப்புறம் குழந்தைகளுக்கு, அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கு?
1: ரயில்வே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் பூரா இந்தியாலையுமே சரி எல்லா மாநிலங்களிலும் நெட்ஒர்க் ரீச் ஆகிருக்கு. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம வந்தே பாரத் ரயில்கள், இந்த வந்தே பாரத் ரயில்கள் வந்து இந்திய ரயில்வேயின் நவீன முகமாக திகழ்கின்றன. சாதாரண விரைவு ரயில்களுடன் ஒப்பிடும்போது இவை அதிக வேகம், மேம்பட்ட வசதி மற்றும் சிறந்த பயண அனுபவத்தை வழங்குகின்றன. தமிழகத்தில் முக்கிய நகரங்களை விரைவான, வசதியான மற்றும் நவீன ரயில் சேவையுடன் இணைக்கும் வகையில் தற்போது 8 ஜோடி வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதில் சென்னை மைசூர், சென்னை கோயம்புத்தூர், சென்னை திருநெல்வேலி, சென்னை நாகர்கோயில், சென்னை விஜயவாடா, கோயம்புத்தூர் பெங்களூரு, மதுரை பெங்களூரு உள்ளிட்ட வழித்தடங்களில் இயக்கப்படும் இந்த ரயில்கள் பயண நேரத்தை கணிசமாக குறைத்து உலக தரத்திலான பயண அனுபவத்தை வழங்கி வருகின்றன. தொழிலதிபர்கள், மாணவர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் தினசரி பயணிகள் என பல்வேறு தரப்பினரிடையே இந்த சேவைகள் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. 2026 நிதியாண்டில் தமிழகத்துக்கு வரலாறு காணாத வகையில் 7,600 கோடி ரூபாயாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே போல கடந்த 12 ஆண்டுகளில் சுமார் 1,300 கிலோமீட்டர் தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதை தவிர தமிழ்நாட்டில் மட்டும் 97% எலக்ட்ரிஃபிகேஷன் எட்டப்பட்டுள்ளது. அதே போல் தமிழ்நாட்டில் ரயில்வே துறையின் கட்டமைப்பு வளர்ச்சிக்கு இணையாக பயணிகள் ஒட்டுமொத்த பயண அனுபவத்தை உயர்த்தும் நோக்கில் அம்ருத் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் 75 ரயில் நிலையங்களில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் ரயில்வே பாதுகாப்பு படை தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. முக்கிய ரயில்களில் RPF பாதுகாப்பு பணியாளர்கள் மற்றும் ரயில் எஸ்கோர்ட் குழுக்கள் பணியமர்த்தப்படுகின்றனர். பெண்கள் பெட்டிகளிலும் சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. பயணிகளுக்கு உதவுவதற்காக முக்கிய ரயில் நிலையங்களில் மே ஐ ஹெல்ப் யூ உதவி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன.
0: இந்த மே ஐ ஹெல்ப் யூல வந்து பாஷை தெரியாம கூட இங்க வரலாம் இல்லையா? அவங்க வந்து எப்படி அந்த இடத்தை கண்டுபிடிக்கிறது? ரயில் நிலையத்துல
1: எந்த ஸ்டேஷனை பார்த்தீங்கனாலும் மே ஐ ஹெல்ப் யூ போர்டு வந்து அந்த ஸ்டேஷன்ல பிரதானமான இடத்துல எங்கெங்கெல்லாம் பேசஞ்சர்ஸ் கூடுவாங்கோ அந்த மேஜர் இடத்துல தான் அங்கே அமைக்கப்பட்டிருப்பாங்க. அதில் RPF ஸ்டாஃபும் உட்கார வச்சிருப்பாங்க, இல்லை கமர்ஷியல் ரயில்வே ஸ்டாஃபும் உட்கார வச்சிருப்பாங்க. ஸோ தட் அவங்க எதுவாக இருந்தாலும் அவங்களால செய்ய முடியலனாலும் உடனடியாக ஹெல்ப் பண்ண முடியல, அவங்க உடனே கண்ட்ரோலில் கேட்டு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க. மேலும் அவங்களுக்கு திடீர்னு எமர்ஜென்சி ஏதாவது ஹெல்ப் தேவை, ஒரு கிரீவன்ஸ் இருக்குது அப்படின்னா ரயில் மதத் ஆப் இல்லாட்டி வெப்சைட்ல போய் புகார் மற்றும் கோரிக்கைகளை உடனடியாக பதிவு செய்யலாம். அதே மாதிரி முக்கிய ரயில் நிலையங்கள்ல CCTV கண்காணிப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் அல்லது சம்பவங்கள் குறித்து உடனடியாக RPF அல்லது ரயில்வே ஊழியர்களுக்கு தகவல் தெரிவிப்பதும் பயணிகள் பாதுகாப்பு மேலும் உறுதிப்படுத்தும். அதே மாதிரி முக்கிய ரயில் நிலையங்களில் பெண்களுக்கான உதவி மற்றும் வழிகாட்டல் வழங்கும் விமன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் செயல்பட்டு வருகின்றன. மேலும் மேரி சஹேலி என்ற சிறப்பு முயற்சியின் மூலம் தனியாக பயணம் செய்யும் பெண் பயணிகளை RPF பெண் காவலர்கள் பயணத்தின் தொடக்கம் முதல் இலக்கு நிலையம் வரை கண்காணித்து தேவையான உதவிகளையும் பாதுகாப்பு ஆதரவையும் வழங்குகின்றனர்.
0: பெண்கள் வந்து தனியாக டிராவல் பண்ணும்போது அவங்க வந்து புக் பண்ணுறதுலேயே அதை வந்து சொல்லணுமா, எப்படி அதை வந்து

0: ஆர்பிஎஃப் ஸ்டாஃப் வந்து எப்பயுமே ரவுண்ட்ஸ்ல இருப்பாங்க. ஸோ தே வில் கீப் மானிட்டரிங் எங்கெங்கெல்லாம் ஸ்பெஷலா லேடிஸ் கோச் இருக்கிறவங்க, லேடி பேசஞ்சர்ஸ் அவங்க இருக்கிற ஸ்பெஷலா மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க.
1: இங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதாவது உள்கட்டமைப்பு பத்தி சொன்னீங்க. நம்ம அரசாங்கம் வந்து ரயில், விமானம், அப்புறமா வந்து பேருந்து, இது எல்லாமே வந்து போர்ட் சென்டர்ட், போர்ட் லெட் டெவலப்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா. துறைமுகத்துக்கு எல்லாம் வந்து கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பண்ணுறாங்க. நான் சொல்கிறது சரக்கு ரயில்களுக்கு சொல்கிறேன் நான். அது புதுசாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்ன சார் பண்ணியிருக்காங்க?
0: இப்போ வந்து மேஜர் போர்ட்ஸ் நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஐடென்டிஃபை பண்ணிட்டு அங்கேருந்து இருக்கிற கனெக்டிவிட்டி, அங்கே இருக்கிற ஃப்ரீட் மூமெண்ட்டுக்கு என்னென்ன போர்ட்டோட கோஆர்டினேட் பண்ணி என்னென்ன ஹெல்ப் அவங்களுக்கு வேணும், எப்படி நம்ம வந்து போர்ட்டில் வர கமாடிட்டிஸ் வந்து ரயிலில் எடுத்துட்டு ஃப்ரீட்டை கேரி பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் வந்து ரெகுலராக நடந்துட்டுருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப சென்னை போர்ட், தூத்துக்குடியின் போர்ட்டில் வந்து ஸ்பெஷலாக ரயில்வே சைடிங்ஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து டேரெக்டாக வந்து சரக்கு வந்த உடனே ரயிலே எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அதை பல வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இன்னும் தீவிரமாக அதை வந்து எல்லா கமாடிட்டிஸையும் வந்து ரயிலில் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட எஃபர்ட்

0: இருக்கிறப்ப சென்னை போர்ட், தூத்துக்குடி போர்ட்டில் வந்து ஸ்பெஷலாக ரயில்வே சைடிங்ஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து டேரெக்டாக வந்து சரக்கு வந்த உடனே ரயிலே எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அதை பல வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்னும் தீவிரமாக அது வந்து எல்லா கமாடிட்டிஸையும் வந்து ரயிலில் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு எஃபர்ட் போட்டுட்ருக்கோம்.
1: இப்போ ஆன்மீக சுற்றுலா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அதிகமாக பிரபலமாயிட்டிருக்கு. ஸோ அந்த ஆன்மீக தலங்களெல்லாம் வந்து இணைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி என்ன விதமான திட்டங்கள் இருக்குது?
0: ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸோ இல்லை ஹாலிடேஸோ இல்லை நார்மல் ஃப்ரெஷ் சீசன்லேயும் நம்ம வந்து ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருந்தோம். சதர்ன் ரயில்வே தமிழ்நாடு அண்ட் கேரளா இருக்கிற ஸ்பெஷல் ட்ரெயின்ஸில் மேக்ஸிமம் ஆக்குபென்சி நம்ம சதர்ன் ரயில்வேல தான் இருந்திருக்கு. அதாவது ஆவரேஜ் ஆக்குபென்சி ஆல் ஓவர் தி கண்ட்ரி வந்து அரௌண்ட் 900 பேசஞ்சர்ஸ் ஒரு ட்ரெயின். ஆனால் நம்மளோட சதர்ன் ரயில்வே ஓட்டின ஸ்பெஷல் ட்ரெயின்ஸில் 1300 பேசஞ்சர்ஸ் பர் ட்ரெயின். ஸோ இது வந்து என்ன குறிக்குதுன்னா, மக்கள் வந்து நம்மளோட ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் இன்ட்ரொடக்ஷனை வந்து ரொம்ப நல்லா வரவேற்று அதை எல்லாருமே ஹை ஆக்குபென்சியில் வண்டி ஓடுதுன்னு அர்த்தம். So people are having taking trains as a possible most transportation route to reach their destinations.
1: ரயில் நிலையங்களில் வந்து நம்ம முதல்ல பார்க்குற வசதி என்னென்னா பிளாட்ஃபார்ம் பார்க்குறோம், அதுக்கப்புறமா வந்து லெவல் கிராசிங் அது பார்க்குறோம். ஸோ பிளாட்ஃபார்ம் வந்து அந்த பழைய காலத்து பிளாட்ஃபார்ம் தான் இன்னமும் நிறைய இடங்களில் இருக்குது. அதுக்காக வந்து அம்ரித் பாரத் திட்டம் அப்படின்றத மத்திய அரசு பண்ணியிருக்காங்க, நிறைய தமிழ்நாட்டிலையும் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: தமிழ்நாட்டில் வந்து ரயில்வே துறையின் கட்டமைப்பு வளர்ச்சி இணையாக பயணிகள் ஒட்டுமொத்த பயண அனுபவத்தை உயர்த்தும் நோக்கில் அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் நவீன வசதிகளுடன் 75 ரயில் நிலையங்களில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து வருகின்றன. இந்த நிலையங்களில் மேம்பட்ட காத்திருப்பு அறைகள், லிஃப்ட், எஸ்கலேட்டர், மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள், இலவச வைஃபை, டிஜிட்டல் தகவல் காட்சிகள் போன்ற வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் தேர்வு செய்யப்பட்ட 75 ரயில் நிலையங்களில் 24 ரயில் நிலையங்களின் பணிகள் நிறைவடைந்து மாண்புமிகு பிரதமரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 51 ரயில் நிலையங்களில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் பல்வேறு நிலைகளில் நடைபெற்று வருகின்றன. இதைத் தவிர பல முக்கிய ரயில் நிலையங்களில், எக்ஸாம்பிள் சென்னை எக்மோர், அதில் வந்து ரூபாய் 842 கோடி மதிப்பிலான ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போல் மதுரை சந்திப்பு ரயில் நிலையத்தில் ரூபாய் 414 கோடி, காட்பாடி ரயில் நிலையத்தில் 260 கோடி மதிப்பீட்டில் மேஜர் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்டேஷன்ஸை பேசஞ்சர் எக்ஸ்பீரியன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த டோட்டல் 77 ஸ்டேஷன்ஸ் அம்ரித் பாரத் ஸ்டேஷன் ஸ்கீமில் அரௌண்ட் 3300 க்ரோர்ஸ் காஸ்ட்டில் இதெல்லாம் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது.
1: ஸோ முந்தி வந்து நம்ம ஒரு ட்ரெயின் டிக்கெட் நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு நிறையா க்யூவில் போய் நிற்கணும், அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அதை இன்டர்நெட்டில் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து மொபைல் மூலமாகவும் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் இந்த டிஜிட்டல் வேலைகள் நடந்து கொண்டிருக்கு சார் ரயில்வேல?
0: டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்திய ரயில்வே பல்வேறு தொழில்நுட்ப வசதிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. பயணிகள் டிக்கெட் முன்பதிவு, ரயில் தகவல், புகார் பதிவு உள்ளிட்ட பல சேவைகள் ஒரே இடத்தில் பெறும் வகையில் ரயில் ஒன் ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரயில் ஒன் ஆப் இப்போ வந்து இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இருக்கிற எல்லா பேசஞ்சரும் ரொம்ப ஃபேமஸாக எல்லாருமே அதை டவுன்லோட் பண்ணி டிக்கெட் எடுக்கிறது, அன்ரிசர்வ் டிக்கெட்லேருந்து ரிசர்வ் டிக்கெட்லேருந்து எல்லாருமே அதை யூஸ் பண்ணுறாங்க. ஃபுட் ஆர்டரிங் அதில் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் ஐஆர்சிடிசி இணையவழி முன்பதிவு சேவை மூலம் பயணிகள் எளிதாக டிக்கெட் முன்பதிவு செய்து வருகின்றனர். முக்கிய ரயில் நிலையங்களில் இலவச வைஃபை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. டிக்கெட் பரிசோதகர்களுக்கு ஹேண்ட் ஹெல்ட் டெர்மினல் வழங்கப்பட்டுள்ளதால் டிக்கெட் செக்கிங் அதே மாதிரி காலியிட ஒதுக்கீடு விரைவாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுகிறது.
1: ஸோ இப்போ வந்து பயணத்தில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும்போது அதை புகாரை பதிவு பண்ணுறதுக்கும் வசதி இருக்கா? அதில்
0: அப்சல்யூட்லி ரயில் மதத் ஆப்பில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். அது வெப்சைட்டும் ரயில் மதத் வெப்சைட்லையும் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் உங்கள் கிரீவன்ஸை. அதே மாதிரி பாதுகாப்பை வளப்படுத்தும் வகையில் ஸ்டேஷன் நிலையங்களில் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அமைப்பு மற்றும் சிசிடிவி கண்காணிப்பு வசதிகள் நிறுவப்பட்டுள்ளன.
1: ஸோ பயணிகள் வந்து அவங்க டைமிங்கு, அவங்களோட பிளாட்ஃபார்ம் நம்பரு அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் பெரிய லெவல்ல டிஜிட்டல்
0: ரயில் ஒன் ஆப் மூலமா எல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம ரயில் ஒன் ஆப்ல இதெல்லாம் அவைலபிள்.
1: தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள புது ரயில்கள் பற்றி சொல்லுங்க சார்.
0: போன வருடம் மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் 23 புது ட்ரெயின் சர்வீசஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் நியூ ட்ரெயின்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து அம்ரித் பாரத் ட்ரெயின்ஸ் உட்பட ஏகப்பட்ட ட்ரெயின்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் மக்களின் தேவைக்காக. அதே மாதிரி கடந்த 12 வருடங்களில் நம்ம வந்து 1300 கிலோமீட்டர் ட்ராக்கு வந்து போடப்பட்டிருக்கு.
1: முன்பதிவு எல்லா ட்ரெயினுமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்கு.
0: ஆமாம்,
1: இங்கே தமிழ்நாட்டில் மட்டும். அதை எப்படி நீங்கள் டேக்கிள் பண்ணுறீங்க நீங்கள் அதை? இந்த எஸ்பெஷலி ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது
0: ரஷ் சீசனில் வந்து நாங்கள் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின்ஸோட ஆக்குபென்சி சதர்ன் ரயில்வேல மட்டும் இந்தியாவில் இருக்க அதர் ரயில்வே ஜோன்ஸோட நம்ம தான் அதிகமான ஆக்குபென்சி, ஹையஸ்ட் ஆக்குபென்சி பை சதர்ன் ரயில்வே தான். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1300 பேசஞ்சர்ஸ் பர் ட்ரெயின்.

0: அது போன வருஷம் மட்டுமே நம்ம வந்து 2513 ட்ரிப்ஸ் அக்ராஸ் 229 ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் போட்டிருக்கோம். அதை தவிர்த்து 1762 சர்வீசஸ் ஆஃப் அன்ரிசர்வ் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் போட்டிருக்கோம். 32.9 lakh பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆன் அன் ஆவரேஜ் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினில் 1312 பேசஞ்சர்ஸ் ஒரு ட்ரிப்பில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆல் இண்டியா ஆவரேஜ் வந்து 894 தான்.
1: பல மாநிலங்களை சேர்ந்தவங்க இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் இல்ல ஒரு திருவிழா அவங்களுக்கு வரும்போது
2: எக்ஸாக்ட்லி
1: நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் அரேஞ்ச்மென்ட் பண்றீங்க இல்லையா?
0: ஆமா. அதே மாதிரி இப்ப என்ன புதுசா பண்ணிருக்கோம், போன வருஷத்துல இருந்து இப்ப லேட்டஸ்டே ஒருத்தர் வந்து மெட்ராஸ் டு திருச்சி ராக்ஃபோர்ட்ல புக் பண்ணிருக்காரு, ஆனா அது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. சோ பின்னாடி அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இன்ட்ரடியூஸ் பண்றோம் மெட்ராஸ் திருச்சி ரூட்லயே. சோ எந்தெந்த பேசஞ்சருக்கு அந்த பர்டிகுலர் செக்ஷன்ல நார்மல் ட்ரெயின்ஸ்ல புக் பண்ணி வெயிட்டிங் லிஸ்டா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் நாங்க ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறோம், இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் நாங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம், சோ நீங்க இதுல வேணா புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு முக்கியமான ரீசன். எஸ்எம்எஸ் கொடுத்துருவோம் கன்சர்ன் பேசஞ்சர் யார்
1: புக் பண்ணிருக்காங்களோ அவங்க.
0: இந்த எஸ்எம்எஸ் ஃபெசிலிட்டி இருந்ததனால தான் வந்து நம்ம சதர்ன் ரயில்வேல ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஆக்குபன்சி ஹஸ் பீன் 1300.
1: தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய, அதாவது ஒரு ரயில் போற பாதை எல்லாம் வந்து அகல பாதை பண்ணிருக்கீங்க, ரெண்டு வழி தடங்கள்ல வந்து இன்னும் கூட கொஞ்சம் வழிபாதைகளை ஏற்படுத்திருக்கீங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்கீங்க 2014 ஆண்டுலேருந்து? சார்
0: அரவுண்டு 1300 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் நியூ ரயில்வே லைன்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். நியூ லைன்ஸ், காஜ் கன்வர்ஷன், டபுளிங், ட்ரிப்ளிங், குவாட்ரப்ளிங் அதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ லைன்ஸ் காஜ் கன்வர்ஷனில் பழனி பொள்ளாச்சி செக்ஷன், பொள்ளாச்சி பாலக்காடு டவுன் செக்ஷன், செங்கோட்டை நியூ அரியன்காவு செக்ஷன், பொள்ளாச்சி போதனூர் செக்ஷன், திருவாரூர் திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை காரைக்குடி செக்ஷன், மதுரை தேனி திருத்துறைப்பூண்டி அகஸ்தியம்பள்ளி, தேனி போடி நாயக்கனூர், சின்னசேலம் பொறுப்படை குறிச்சி, காரைக்கால் பேராளம் செக்ஷன் இதெல்லாம் நியூ லைன்ஸ் காஜ் கன்வர்ஷனில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி டபுளிங், ட்ரிப்ளிங், குவாட்ரப்ளிங்கில் வந்து கள்ளக்குடி, பழங்கநத்தம், அரியலூர் செக்ஷன், அத்திப்பட்டு இன்னூர் தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைன், திண்டிவனம் பேரணி, திண்டிவனம் ஒலக்கூர் தொழுப்பேடு நிறைய செக்ஷன்ஸ் டபுளிங், ட்ரிப்ளிங், குவாட்ரப்ளிங் பண்ணியிருக்கோம்.
1: 5 வயசுக்கு குறைவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு அரை டிக்கெட் வாங்குவோம், இப்பயும் அந்த கான்செப்ட் இருக்குதா சார்?
0: ஸோ 5 வயசுக்கு இல்லை, இப்போ உங்களுக்கு சீட்டு தேவையில்லைன்னா ட்ராவல் வந்து ஃப்ரீ. ஒருவேளை உங்களுக்கு செப்பரேட் சீட் தேவை அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் அடல்ட் ஃபேர் சார்ஜ் பண்ணுவோம். அதே மாதிரி 5 to 11 இயர்ஸ்க்குள்ளே இப்போ உங்களுக்கு செப்பரேட் சீட் தேவையில்லை அப்படின்னா 50% ஆஃப் த டிக்கெட், ஹாஃப் 50% ஆஃப் தி ஃபேர் சார்ஜ் பண்ணுவோம்.
1: இவ்வளோ நேரம் வந்து 2014 ஆண்டுலேருந்து ரயில்வே துறையில் எவ்வளவு சாதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தமிழ்நாடுன்னு சொல்லும்போது கனெக்டிவிட்டி, அதாவது அடுத்த மாநிலங்களுக்கு வந்து இவங்க ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கிறாங்க, புது ட்ரெயின்ஸும் நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. மொத்தமாக நீங்கள் என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க நம்மளோட சாதனைகளை பற்றி?
0: ரயில்வேஸ் நீங்கள் மனசில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 aspects இருக்குது, ஒன்று ஸ்டேஷனு, இன்னொன்று ட்ரெயின்ஸு, 3வது ட்ராக்கு, ஓஹெச்சி எக்யூப்மெண்ட்ஸு. ஸோ இந்த 3 sectionலையும் வந்து அசாத்தியமான மாற்றங்கள் இந்த கடந்த ஆண்டுகளில் நடந்திருக்கு. ரயில்வேஸில் மேஜர் ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்ஸில் இருந்து, புது வந்தே பாரத் ட்ரெயின்ஸில் இருந்து, ட்ராக் ரினியூவல்ஸ், டபுளிங், குவாட்ரப்ளிங் ஆஃப் ட்ராக்ஸில் இருந்து, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் வந்து அசாத்தியமான மாற்றங்கள் ரயில்வேல நடந்து கொண்டிருக்கிறது.
1: இவ்வளவு நேரம் எங்களோட நிலையத்துக்கு வந்து ரயில்வே துறையின் சாதனைகள் குறிப்பாக தமிழ்நாடு தொடர்பான விஷயங்களை குறித்து நீங்க பகிர்ந்து கொண்டதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி. தேங்க்யூ.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குநர்

காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, சின்ன சுக்கிக்குளம் மதுரை 2. இனிய இரவு வணக்கங்களோடு இன்றைய நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் ஒத்துக்கருப்பன். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒருத்தருடைய விருப்பப்பாடல்கள் கேட்க இருக்கோம். யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, மதுரை கைத்தறி நகரில் இருந்து ஸ்ரீதேவி குமரன், சூரிய நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, மாலதி, மணிஷா, பிரணீதா இவங்களுடைய விருப்பப்பாடல் என்னென்னா, சின்னத்தம்பி பெரிய தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட விருப்பப்பாடலை நீங்களும் காற்றலைகளை கேட்டு மகிழுங்க.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளை கேட்டுருக்கீங்க. காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அவருடைய விருப்பப்பாடல் கேட்க இருக்கோம். யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில்குமரன் அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்பாடல் என்னென்னா, வெள்ளை ரோஜா திரைப்படத்திலிருந்து. அவங்க கேட்ட விருப்பப்பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்க.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் மனதை இனிமையாக்க இதமான இடைக்கால இன்னிசை பாடலின் தொகுப்புகள் இசை வானில் சிறகடிக்க காத்திருக்கிறது. கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இன்று இரவு 10 மணிக்கு பட்டுச்சிறகு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறோம். காற்றில் விரியும் கடிதமலர்கள், காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்ப பாடல் தான் கேட்க இருக்கோம். யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, குண்டேந்தல் பட்டியிலிருந்து மா தமமணி அவங்க தான் எழுதி அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட விருப்ப பாடலை நீங்களும் கேட்டு மகிழுங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் தொடர்ந்து இணைந்திருங்கள் காற்றில் விரியும் கடித மலர்களோடு. இப்பொழுது வந்தே மதுர பாடலை தொடர்ந்து மீண்டும் இணைவோம்.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகளில் கேட்டுட்ருக்கீங்க காற்றில் விரியும் கடித மலர்கள். காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சியில் விருப்ப பாடல் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் தொடர்ந்து ஒருத்தருடைய விருப்ப பாடல் கேட்க இருக்கோம். யார் எங்கிருந்து எழுதி அனுப்பியிருக்காங்கன்னா, கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதி கிராமத்திலிருந்து பிரகாஷ், சியாமலா, அஸ்வின், ஆனந்த் மற்றும் மன்வித் இவங்க தான் விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய விருப்ப பாடல் என்னென்னா, நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நீங்களும் காற்றலைகளில் கேட்டு மகிழுங்க.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிறைவு பெறுகிறது. காற்றில் விரியும் கடிதமலர்கள், காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் மற்றும் பண்பலை நிகழ்ச்சிகள் சார்ந்த விமர்சனங்களை எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர், காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி, சின்ன சுக்கிகுளம், மதுரை 2.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10 மணி.
2: காற்றோடு கானம், மனதோடு ரீங்காரம் படைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவலைகள் உறுதியானதல்ல, நம்பிக்கை எனும் முயற்சியின் முன்பு என்ற சிந்தனை துளியோடு இன்றைய பட்டுச்சிறகு சிறகடிக்கிறது இசை வானில். மெட்டுக்கு பாட்டெழுதலாமே,

இன்றைய பட்டச்சிறையில் முதலாவதாக மனதை வருடிய பாடல். செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், முத்துலிங்கம் வரிகளில், மனோ சித்ரா குரல்களில் ஒலித்துச் சென்றது இப்பாடல். கானம் காற்றில் கரையும் நேரம் உங்கள் செவியோரம் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டுச்சிறகு. வசந்த மலரின் இருப்பிடம் தேடி இளங்காற்று வருமோ, அங்கே மனம் கமழும்.

பிரம்மா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், வாளியின் வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜானகி குரல்களில் கேட்டு ரசித்தோம் இசை வாணி. இரவு நேரம் இனிமையாகட்டும், மனது குழுமையாகட்டும், உறக்கம் கொஞ்சம் விலகட்டும், பண்பலையில் பட்டுச்சிறகு தொடரட்டும், வானிலை மாறுதே, காதலுக்கு தூது செல்லுதே, இவர்களின் உள்ளம் மகிழ்ந்தாடுதே.

இன்னிசை மழையால் நம்மை நினைத்துச் சென்ற பாடல் சிங்காராவேலன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், வாலியின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், ஜானகி குரல்களில் ஆர் வி உதயகுமாரின் வரிகளில் ஒலித்துச் சென்றது. மின்மையான இன்னிசை கீதங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பட்டுச்சிறையில் நில ஒளியில் அழகாய் ஜொலித்திடும் தேவமங்கையோ, அவளின் கூந்தலில் சூடிக்கொண்டது மல்லிகையோ.

நடிகன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா, இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி குரல்களில் புலமை பித்தனின் வரிகளில் கேட்டு மகிழ்ந்தோம். பட்டுச் சிறைகள் மனதிற்கு இனிமையூட்டிச் சென்றது இப்பாடல். இசை மழையில் நம்மை நனைத்துக் கொண்டிருப்பது பட்டுச் சிறகு. உயிர்கள் ஒன்று கூடட்டுமே, இசை மழையில் மகிழ்ந்தாடட்டுமே.

பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்களில் கங்கை அமரனின் வரிகளில் காற்றலையில் கானம் கரைந்து நம்மை இசை மழையில் நனைத்து சென்றது. கல்யாணி ராகத்தில் அவள் பாட, மோகனத்தில் அவன் மெட்டு போட மலர்ந்தது இன்னிசை சங்கமம்.

புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில், வாளியின் வரிகளில், இன்னிசையால் உங்கள் செவியோரம் ஒழித்துச் சென்று இனிமையூட்டியது இப்பாடல். பட்டு போல மின்மையான இடைக்கால பாடலின் தொகுப்புகளை பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். புன்னகைக்கு அரசனே, மனதாளும் மகராசனே, காதலின் உவமைக்கு கவிராசனே.

பூவரசன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வாளியின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் காற்றலையில் பாடல் மனதை வருடிச் சென்றது. இசையமுதம் படைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ் வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் பட்டுச்சிறகு. அலைகளும் கவிதை பாடுதே, நெஞ்சமோ நினைவாள் வாடுதே, விழி இரண்டும் அவளை தேடுதே.

கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில் கங்கை அமரனின் வரிகளில், மனோ சித்ரா குரல்களில் பாடல் இசைத்தது காற்றலையில். ஜோடிப்புறாவில் ஒன்று கேட்டது, காதலித்தால் இதயம் இடம் மாறுமோ?

கோபுரவாசலிலே திரைப்படத்திலிருந்து இளையராஜா, இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா குரல்களில், பிரைசூடனின் வரிகளில், இன்னிசை கவிதையாய் கேட்டு மகிழ்ந்தோம் பட்டுச்சிறகில். அவள் கண்ணசைவினை கணக்கிட நேரம் போதவில்லையே. ஆம், கடிகார முற்களும் தோற்றுப் போனதே. அவள் கண்ணசைவினை கணக்கிட நேரம் போதவில்லையே. ஆம், கடிகார முற்களும் தோற்றுப் போனதே.

பணக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில், வாளியின் வரிகளில், நொடிப்பொழுதும் நீங்காமல் கேட்டு ரசித்தோம் இப்பாடலை. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் கேட்டு மகிழ்ந்தோம் பட்டுச் சிறகு. இன்றைய பட்டுச்சிறகின் இசை தொகுப்புகள் அனைத்தும் நேயர்களின் மனதை கவர்ந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அன்பிற்கினிய பிரபு. நன்றி நேயர்களே.

ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 கேட்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. நேரம் சரியாக 11 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது நாளை நமது பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவர் நா முத்தையா அவர்கள், 6:15 புதிய காலை இதில் இன்னாலின் சிறப்பு கேட்கலாம், 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் தொழில் முனைவோரும் வேளாண் உற்பத்தியாளர் சங்கம் குறித்து உசலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி விரிவுரையாளர் இ சங்கரதாஸ் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சின்னஞ்சலாக, 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள், காலை 7:15 தமிழில் செய்திகள் சின்னஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் மாலை அற்புதங்கள், மன்னாடி மங்கலம் ஸ்ரீ நரசிங்க பெருமாள் திருக்கோயில் பற்றிய தகவல் வழங்குவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள் தொடர்ச்சி, 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 8:02

0: பாட்டு வேணுமா? தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வர காத்திருக்கிறது. நாளை காலை 8:50 சைபாலன் என்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9 செய்தி சுருக்கம் சினேஞ்சலாக, 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 செய்தி சுருக்கம் சினேஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்கள். இதில் நேயர் விருப்பமாக நிகழ்ச்சியை கேட்கலாம். 10:30 ஒருபட பாடல்கள், 11 செய்தி சுருக்கம், 11:02 கண்ணாடி மாளிகை. எழுமின் விழுமின் நாளை காலை 11:30 ஸ்டம்ப்டு சீசன் கேட்கலாம். டெல்லி அஞ்சலாக 11:47 திரை இசை. பிற்பகல் 12 ஸ்நேகிதியே, 12:40 தமிழ் செய்திகள் சினேஞ்சலாக, 12:50 ஸ்நேகிதியே தொடர்ச்சி. நாளை பிற்பகல் 1 வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 2:15 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னைஞ்சலாக, 3 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 3:02 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 செய்தி சுருக்கம், அதனைத் தொடர்ந்து 4:02 வசந்தன் கோவழங்கும் ஆட்டக்களம், 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்களம், மாலை 5 செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னைஞ்சலாக, 6:40 அந்திப்பூக்கள், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் PR சிவகுமார் அவர்கள். நிகழ்ச்சியை சென்னைஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சின்னஞ்சலாக, 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 7:32 பாட்டு இது ஹிட்டு தொடர்ச்சியாக கேட்கலாம். 8 செய்தி அறிக்கை சின்னஞ்சலாக. நாளை 8:05 சக்கரவியூகம் புலனாய்வு தொடர் பகுதி 8 எழுத்தும் இயக்கம் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். நாளை 8:30 பட்டாம்பூச்சிகள் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஸ்ரீ சேவகமூர்த்தி உயர்நிலைப்பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து கதை கேட்க வாங்க வழங்குகிறார் இருதயராணி அவர்கள். நாளை 9 த ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட் கேட்கலாம். 9:50 திரை இசை, 10 பட்டுச்சிறகு, 11 மதுரை பண்பலையில் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சலாக, 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 101.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் நாளை நமது பண்பலையில் வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. அதுவரை தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேயர்களே.
1: This is Akashvani, the news read by Sai Ramujtaba. The government has reiterated that the Indus Waters Treaty, IWT, remains in abeyance in response to Pakistan's continued sponsorship of cross-border terrorism. Briefing Meta in New Delhi this evening, spokesperson of the Ministry of External Affairs, Ranthir Jaiswal, said, India's position on the Indus Waters Treaty is consistent. He said Pakistan must credibly and irrevocably renounce its support for cross-border terrorism.
2: India's position on the Indus Waters Treaty is consistent. IWT stands in abeyance in response to Pakistan's continued cross-border terrorism. Pakistan must credibly and irrevocably abjure its support for cross-border terrorism.
1: On Teesta River Comprehensive Management and Restoration Project, Mr. Jaiswal outlined India's approach to development assistance to Bangladesh. Commerce and Industry Minister Piyush Goyal today said that India is on track to achieve $1 trillion export targets for the year, with nearly 15% of the annual exports already recorded in the first quarter. Addressing the Board of Trade meeting in New Delhi, Mr. Goyal noted that this will require goods exports to rise from about $440 billion to around $530 billion, and services exports to increase from roughly $421 billion to about $470 billion. The minister noted that India's export strategy is being built around a stronger, more inclusive approach in which every state, district and

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 11:11. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. இரவோடு உறவாடும் இந்த இனிய வேளையில் இசையோடு உறவாடும் நிகழ்ச்சியாய் நேயர்கள் கேட்க இருப்பது தேனும் பாலும். நிகழ்ச்சியை இரவோடு இணைந்து உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறேன் நான் முத்துக்குமரன். இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்கிறது பாடல் இது அன்பேவா திரைப்படத்திற்காக காற்றலைகளில்.

என்றென்றும் இசை சாரலாய் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். 11:15 வளம் வர காத்திருக்கும் பாடல் ஊட்டி வரை உறவு திரைப்படத்திற்காக.

பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் 11:19:31. ரசித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக

தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:23:41. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். நிகழ்ச்சி தர காத்திருக்கும் அடுத்த பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக. இதோ காட்டளைகளில் தொடர்ந்து இணைந்தேறுங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரவின் இசையாய் நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தேனும் பாலும். 11:30 20 நொடிகளில் ஒலிக்க காத்திருக்கும் அடுத்த பாடல் இதோ எங்கள் தங்கம் திரைப்படத்திற்காக.

இரவோடு உறவாடும் இந்த இனிய வேளையில் இசையோடு உறவாடும் நிகழ்ச்சியா இணைந்திருப்பது தேனும் பாலும். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. பதினோரு 11:34:23 நொடிகளில் தர காத்திருக்கும் அடுத்த பாடல் இதோ காற்றலைகளில் வலம் வருகிறது.

என்றும் என்றென்றும் இசை சாரலா இசைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும் ரசித்து கொண்டிருக்கிறோம் நேயர்களே.

வெள்ளிய மேகம் துள்ளி எழுந்து அள்ளி வளர்ந்து

0: சிவந்தமன் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டோம். 11:44:55 எட்டுத்துக்கும் இசை தாளாட்டாய் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இதோ எங்கள் தங்கராஜா திரைப்படத்திற்காக.
1: கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா

இரவின் இசையால் இசைத்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ரத்த திலகம் திரைப்படத்திலிருந்து.

0: தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சி. மீண்டும் நாளை முன்னிரவு 11:10 கேட்கலாம் தேனும் பாலும். மீண்டும் மற்றொரு நாளில் மற்றொரு நிகழ்ச்சியில் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது நான் முத்துக்குமரன். இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. நேரம் சரியாக 11:59:20. இன்னும் சில நொடிகளில் 12:00 அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்தேருங்கள் நேர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசையில் நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

விதம், கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம், கொண்டாட்டம் பலவிதம், நானதிலே ஒரு விதம், கொண்டாட்டம் பலவிதம், நானதிலே ஒரு விதம். பறவைகள்

0: அள்ளி தெளிக்கையிலே
1: சொல்லுங்க.
0: குத்தாலம் அருவியிலே குளித்தது போலிரு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: ஆட வைக்கும் காதலுக்கு ஜே, வாலிபத்தின் பாடலுக்கும் ஜே.
1: வாசமுள்ள பூவெடுத்து தூவி நம் வாசம் வந்த தந்தலுக்கும் ஜே,
2: வாழ வைக்கும் காதலுக்கு ஜே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

வணக்கம். நேரில் நேரம் 4:01, 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு நாம் இணைந்து கேட்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல். நிகழ்ச்சியின் முதல் பாடல் உங்களுக்காக சுப்பிரபாதம் திரைப்படத்திலிருந்து கண்ணனை நினைத்தால் என தொடங்கும் பாடல் ஒலிக்க இருக்கிறது. கண்ணதாசனின் வரிகளில், MS விஸ்வநாதனுடைய இசையில், வாணி ஜெயராம் மற்றும் KJ யேசுதாஸ் குரலில் ஒலிக்க இருக்கிறது இந்த பாடல்.

நேரம் 4:06. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கண்ணதாசனின் வரிகளில் ஜி தேவராஜுடைய இசையில் அம்பலி குரலில் ஒலிக்க இருக்கிறது. சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 4:10 தொடர்வது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் சொர்க்காயல் நத்தம் எஸ் ஏ சிவானந்தம் அவர்களை நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா பி ஆர்

முருகன் அவர்கள் தவில். முதலில் சித்தி விநாயகம் என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், ராகம் மோகன கல்யாணி, ஆதிதாளம்,

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இன்று சக ஆண்டு 1948 ஆசாட மாதம் 13 நாள், பாரபவ வருடம் ஆனி மாதம் 20 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 4 தேதி சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஒரு குற்றமும் செய்யாமல் இருக்கும் போதே ஒருவன் துன்பம் தருகிறான் என்பதற்காக அவனை துன்புறுத்தினால் அது தீராத துன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும். குறள் எண் 313, அதிகாரம் இன்னா

0: ஒரு குற்றமும் செய்யாமல் இருக்கும் போதே ஒருவன் துன்பம் தருகிறான் என்பதற்காக அவனை துன்புறுத்தினால் அது தீராத துன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும். குறள் எண் 313, அதிகாரம் இன்னா செய்யாமை.
1: நேரம் சரியாக 4:55. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. இனி கேட்க இருப்பது நமது பண்பலைகளில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். இன்று காலை 5 மணிக்கு

பக்தி மாலை 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா முத்தையா அவர்கள். 6:15 புதிய காலை, இதில் இன்னாலின் சிறப்பு கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் தொழில் முனைவோரும் வேளாண் உற்பத்தியாளர் சங்கமும் குறித்து, உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி விரிவுரையாளர் இ சங்கரதாஸ் அவர்கள் தரும் தகவல் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னேஞ்சலாக, 6:55 பூந்தளிர், இன்று காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள், காலை 7:15 தமிழில் செய்திகள் சென்னேஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் மாலை அற்புதங்கள், இதில் மன்னாடி மங்கலம் ஸ்ரீ நரசிங்க பெருமாள் கோயில் பற்றிய தகவல் வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்டோ பொய்கை பூக்கள் தொடரும், 8 மணிக்கு செய்தி சுருக்கம், 8:02 பாட்டு வேணுமா, இன்றைய பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8:55 திரைசை, இன்று காலை 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்கள், இதில் நேயர் விருப்பமாக நிகழ்ச்சியை கேட்கலாம். இன்றைய நேயர் விருப்ப நிகழ்ச்சியில் பங்கு பெறுவர் திண்டுக்கல் மாவட்டம் கோபாலகிருஷ்ணன். இன்று காலை 10:30 ஒரு பட பாடல்கள், 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு எழுமின் விழுமின். 11:30 ஸ்டம்புடு சீசன் கேட்கலாம் டெல்லி ஏஞ்சலாக, 11:47 திரை இசை, பிற்பகல் 12 மணிக்கு ஸ்நேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள் சின்னஞ்சலாக, 12:50 ஸ்நேகிதியே தொடர்ச்சி கேட்கலாம். இன்று பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 2:15 கவிதை அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 மெல்ல வரும் பாட்டு. இன்று மாலை 4 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், அதனைத் தொடர்ந்து 4:02 வசந்தன் கோவலங்கும் ஆட்டக்கலம், 4:30 பண்பலை ஆட்டக்கலம், 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், மாலை 6 மணிக்கு சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், இன்று மாலை 6:10 விளக்கேற்றும் வேலை, அதனைத் தொடர்ந்து 6:25 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 அந்திப்பூக்கள், 7:10 காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் பி ஆர் சிவகுமார் அவர்கள், நிகழ்ச்சியை சென்னேஞ்சலாக கேட்கலாம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் சென்னேஞ்சலாக கேட்கலாம். இன்று மாலை 7:32 பாட்டு இது ஹிட்டு தொடர்ச்சி, 8:00 செய்தி அறிக்கை சென்னேஞ்சலாக, 8:05 சக்கரவியூகம் புலனாய்வு தொடர் பகுதி 8, எழுத்தும் இயக்கமும் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள், 8:30 பட்டாம்பூச்சிகள், சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஸ்ரீ சேவகமூர்த்தி உயர்நிலைப் பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி, அதனைத் தொடர்ந்து கதை கேட்க வாங்க வழங்குகிறார் இருதயராணி அவர்கள். இன்று 9:00 த ஆகாஷ்வாணி பாட்காஸ்ட், 9:50 திரை இசை, 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 11:00 மதுரை பண்பலையில் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12:00 அதிகாலை 4:45 வரை சென்னை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் இன்று நமது பண்பலைகளில் வளம் பெற காத்திருக்கும் நிகழ்ச்சிகள்.

நேரம் சரியாக 5 மணி. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில் கேட்க இருக்கிறோம் பக்தி மனம் கமலும் பக்தி மாலை.

பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் 5:17 இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz பக்தி மாலை.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் 5:12 கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

நிலைய கடிகாரம் காட்டும் நேரம் 5:16:37. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz பக்தி மாலை.

பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் 5:22. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz இல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை.

பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக இது காற்றலைகளில்.